திங்கட்கிழமை. 1615 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 49 நொடி.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 வைசாக மாதம் 28 நாள் 2026 ஆண்டு மே திங்கள் 18 தேதி இன்று திங்க

நாளொரு குரல் அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவின் விளக்கம். அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். 73வதாக அமைந்த அந்த குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு.

நேரம் 5:53:15. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேயர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க குற்றால தமிழில் குளிப்போம். வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் தொடர்ச்சி. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 அறிவோம் அறிவியல். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா

எட்டு இரண்டிற்கும் எட்டு முப்பதுக்கும் தகவல் தளம், எட்டு நாற்பத்தைந்துக்கு வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9 மணிக்கு அரங்கிசை, ரமா ரவி அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர்கள் டாக்டர் நந்திதா ரவி, பி யு கணேஷ் பிரசாத் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு போதை தீய பாதை, நெறிப்படுத்துகிறார் அனிதா. 12 மணிக்கு டெக் குரு, மருந்தாகும் தாவரங்கள். மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. பிற்பகல் 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபயிற்சியில் இந்தி பாடல், ஆசிரியர் லீலாவதி மாணவி விஸ்வசோனி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ். ராமநாதன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன். 5 மணிக்கு பொன் மாலை பொழுது, ராஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஏழு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் குறித்து கேட்டீர்கள்.

இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 புதுவையில் காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ நேரலை. 11:02 வளமான பாரதம். புதுச்சேரி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் அதன் காரணங்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ.

0: by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரணப்பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடுதண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றால மலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விலை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராகச் சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்த மலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின் புகழையும் பொதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம், தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்து காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத்தமிழ்.
2: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 6:15. இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

இன்றைய சேவை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் ஸ்ரீ அஞ்சனா ஸ்ரீ அம்பிகா சமேத ஸ்ரீ மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு பன்னிரு சிவபெருமான் அம்பிகை திருக்கல்யாணம் மற்றும் 12 ரிஷப வாகனை திருக்காட்சி வைபவம் நடைபெறும். சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடலின் பாடல் வாணிஜெயரம் பாடிய பாடல்.

0: இதுவரை தெய்வீக ராகம் கேட்டீர்கள். நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் கேட்கும் முன் விளம்பரம்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8 கோடியே 85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18

0: உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 4 நாள், திங்கட்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள். அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
2: அப்பாடா, ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. காத்தமுத்து கவர்மெண்ட் ஸ்கூலு தான் வரேன்னு வீட்டில் சொன்னாங்க. கேட்கும் போது அதான் வந்து பார்த்தா இன்னும் காணோம். காலையிலே வானம் இருட்டுற மாதிரி இருக்குது, மேகங்கள் எல்லாம் கருமையா இருக்குது, மழை வரும்னு நினைக்கிறேன், காத்து வேற அடிக்குது. மழை வேற வந்துருச்சு. அம்மாடியோ, இடி வேற அடிக்குது. பிரேயர் எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்களும் உள்ள போயிட்டாங்க. காத்து மூத்த காணோம், வருவாரா? அது அது வர்றாரு, அது வர்றாரு. காத்து மூத்த, காத்து மூத்த.
3: ஓ, கருத்து மூத்தா?
2: ஆ, வா வா வா வா.
3: என்னப்பா, நான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு யார் சொன்னா?
2: வீட்டுக்கு போனேன், உங்கள் வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஸ்கூலுக்கு தான் போயிடாரு, ஹெட்மாஸ்டர் வர சொன்னார். அதான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன்ப்பா.
3: ஆமாப்பா, ஹெட்மாஸ்டர் வர சொல்லியிருந்தாரு. அவர் விவசாயம் சம்பந்தமாக சில செய்திகள் தெரிஞ்சுக்கணுன்னாரு.
2: ஓ,
3: மரம்லாம் இந்த ஸ்கூல் சைடில் வைக்கணும், உள்ள வளாகத்துலலாம் நிறைய கண் வைக்கணுன்னாரு.
2: ஓ, இந்த மூலிகை கண்ணெல்லாம்?
3: ஆமாப்பா, அதெல்லாம் சம்பந்தமாக பேசிட்டு இப்போ தான் வெளியில் வந்தால் நீ வர்ற.
2: காத்துமுத்த வா. இடி மழையெல்லாம் வருதா? கிராம சபை கூட்டம் நடக்கும்ல, அது பக்கத்தில் இருக்கிற கலையரங்கம் உள்ள உட்காந்து பேசுவோம். பாப்பா வாப்பா. ஒன்றும் இல்லை காத்துமுத்த, வர வழியில் நண்பனை பார்த்தம்பா.
3: சரி,
2: சம்பங்கி சாகுபடி செஞ்சு கூட்டம் தான் வச்சுருந்தான், நீ காரில் வரான். என்னன்னு கேட்டால், சம்பங்கி சாகுபடியில் நல்ல லாபம் வந்தது அப்படின்னு சொல்கிறான். அதனால் எனக்கும் அந்த சம்பங்கி சாகுபடி செய்யலான்னு ஒரு ஆசை வந்துருச்சுப்பா. அதான் உன்னை கேட்டால் ஐடியா சொல்லுவில்ல.
3: கருத்தமுத்த, உண்மையிலேயே சம்பங்கி சாகுபடி நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு சாகுபடி தான். எப்பா கருத்தமுத்த, உட்காருப்பா உட்காருப்பா. அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி நல்ல லாபம் தரக்கூடியதுப்பா.
2: கருத்தமுத்த, அது என்ன அங்கக முறையில் சாகுபடி? இயற்கை வேளாண்மை ஒன்று இருக்குது, அது எப்படியா?
3: கருத்தமுத்து, நிறைய பேர் குழப்பிக்கிறது என்னென்னா, இயற்கை முறை சாகுபடி அப்புறம் அங்கக முறை சாகுபடி ரெண்டும் ஒன்று அப்படின்னு. ஆனால் ரெண்டும் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம ரசாயனத்துக்கு மாற்றாக நம்ம சாகுபடி செய்கிறது இயற்கை முறை சாகுபடி.
2: ஆமாம்.
3: ஆனால் அங்கக முறை சாகுபடினா மண்ணில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள்லாம் இருக்குல்ல.
2: ஆமாம்.
3: பாஸ்போ பாக்டீரியாவாக இருக்கட்டும், அசோஸ்பைரிலமாக இருக்கட்டும், அசிட்டோ பாக்டீரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான நுண்ணுயிரிகள் இருக்குல்ல, அதுங்களெல்லாம் வந்து சரியான விகிதத்தில் மண்ணில் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த உயிர்த்தன்மை கெடாமல் நாம் விவசாயம் பண்ணும்ப்பா.
2: ஓஹோ,
3: அதுக்கு தான்ப்பா அங்கக முறை சாகுபடின்னு நம்ம சொல்கிறோம்.
2: அது முத்த, நானும் 20 வருஷமாக விவசாயம் பண்ண வரோம், இன்றைக்கி தான்ப்பா இந்த ரெண்டுக்கும் எனக்கு அர்த்தம் புரியுதே.
3: அங்கக அப்படிங்கிறதே முதல்ல தமிழ் சொல் இல்லை, அதை தமிழ் படுத்தினோம்னா உயிர்மை. உயிர்மைனா நம்ம புரிஞ்சிடும், ஓ அதில் நிறைய உயிர்கள் இருக்குள்ள இருக்கு, உயிர்கள்லாம் இருக்கக்கூடிய முறையில் சாகுபடி செஞ்சோம்னா அதுதான் வந்து அங்கக முறை சாகுபடின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டியாப்பா?
2: புரியுது காத்தமுத்த.
3: சரிப்பா, இப்போ உனக்கு என்ன தெரியணும்?
2: ஒன்றும் இல்லை, நான் டவுனுக்கு வர போனா பஸ் வர டைமு, அதுக்குள்ளே இந்த அங்கக முறையில் சமைக்க சாகுபடி பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
3: சரிப்பா, நான் கிடுகுன்னு சொல்கிறேன், நீ கேட்டேவா. வடிகால் வசதி உள்ள நிலம் ரொம்ப முக்கியம்.
2: சரி,
3: தண்ணி தேங்கிடக்கூடாது. சாகுபடிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு ஓட்டி நிலத்தில் ஒரு 20 கிலோ சணப்ப தக்க பூண்டு விதைய பரவலா தூவி 40-50 நாள்ல அது பூ பூத்த நிலையில தண்ணி பாய்ச்சி பசுந்தாள் உர பயிர்களை அப்படியே மடக்கி உழுது போட்டுணும்பா. நிலத்தை அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் காய விட்டு மீண்டும் ஒரு முறை உழவு செஞ்சு 7 நாள் காய விடணும்.
2: ஓஹோ,
3: இப்போ 7 நாள் காய விட்ட பிறகு ஒரு 20 டன் மாட்டு எரு,
2: ஓஹோ,
3: அதாவது

0: தொழுவரம்
1: என் வீட்டில் இருக்குது நிறைய.
0: அதை போட்டுட்டு ஒரு 300 கிலோ வேப்ப முன்னாக்கு இதையும் அடி உரமாக போட்டிருப்பான்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் ஒரு உழவு போட்டு ரெண்டு நாள் கழித்து மேட்டு பாதி அமைச்சு பாத்திக்கு பாத்தி இடைவெளி 1.5 அடி, உயரம் 6 அடி, அகலம் 2.5 அடி இப்படி ரெடி பண்ணிட்டியா?
1: சரி.
0: இதுக்கு பிறகு சொட்டு நீர் பாசனம் போட்டுக்க. முதல்ல கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நீ பல வருடங்களுக்கு உனக்கு தண்ணி பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்பா. ரைட்டா?
1: சரி.
0: பாத்திக்கு 100 அடி நீளம், 2.5 அடி அகலத்தில் இந்த பிளாஸ்டிக் மல்ச்சிங் தாளை வாங்கி மண்ணில் போட்டுரு. பொதுவாக மல்ச்சிங் தாள் வந்து 3 அடி அகலத்தில் இருக்கும், நம்ம 2.5 அடி நமக்கு போதும், அதனால் மீதி உள்ள அந்த 6 அடியை மடக்கி விட்டுரு. சரியா?
1: சரி சரி.
0: குழிக்கு குழி 2 அடி இடைவெளியில் 3-5 இன்ச் ஆழத்தில் குழி எடுத்து அதில் நம்ம அந்த செடி வளர்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்ப்பா. பொதுவாக அந்த செடிகளை வந்து முக்கோண முறையில் நடவு செஞ்சோம்னா செடியும் நல்லா வளரும், ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் இருக்கும். 350 கிலோ விதை கிழங்கு தேவைப்படும்பா.
1: ஓஹோ.
0: 1 ஏக்கருக்குண்ணா 5 நாள் நிழலை காய வச்சு 200 லிட்ரு தண்ணீரில் தலா 1 கிலோ ட்ரைக்கோடர்மா விருடி சூடோமோனஸ் இதை கலந்து ஒரு கரைசலை ரெடி பண்ணிக்கணும். இன்னொரு பிளாஸ்டிக் கேனில் 200 லிட்ரு ஜீவாமிர்தம் தயாரித்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கேனில் வந்து ஏற்கனவே இந்த தயாரித்து வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து 20 லிட்ரு ட்ரைகோடர்மா விருடி சூடோமோனஸ் வந்த உயிர் கரைசல், அப்புறம் 20 லிட்ரு ஜீவாமிர்த கரைசலை ஊற்றி ஒன்றா கலந்து வச்சுக்கணும்ப்பா. இதில் விதைக்கிழங்கை போட்டு ஒரு 30 நிமிடம் நல்லா ஊற வச்சோம்னா நல்லா விதை நேர்த்தி உண்டாயிடும். விதை மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் பூசான நோய்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும்பா. விதை நல்லா முளைப்புத்திறனோட நல்லா இருக்கும். விதைக்கிழங்கை அதுக்கு பிறகு ஒரு 30 நிமிடங்கள் நிழலை நல்லா உலர்த்தி அப்புறம் நம்ம அந்த குழியில் ஊனி மண் நினச்சி விட்டுணும். முத தண்ணியை உடனே விட்டுணும்ப்பா. அப்புறம் 3 நாளைக்கு ஒரு தடையோ 5 நாளைக்கு ஒரு முறையோ தண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்க.
1: சம்பங்கி சாகுபடி எப்படி செய்யணும் கேட்டேன், ஆள் இந்த ரேடியோ மாதிரி போட்டு போட்டு போட்டு சொல்லிட்டு பாணி.
0: ஏப்பா இப்போ வந்து விதையை நீ ஊன்றுன வரைக்கும் நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்.
0: விதைக்கிழங்கு ஊன்றின 5 நாள் 1 லிட்ரு பாஸ்போ பாக்டீரியா தரவும், அசோஸ் பயிரிலும் தரவும். இதை 200 லிட்ரு தண்ணீரில் கலந்து சொட்டு நீர் பாசனம் விட்டோம் இல்லையா, அது வழியாகவே இந்த செடிக்கு போகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் 3 நாள் கழித்து ட்ரைகோடெர்மா விருடி 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ, இதையும் 200 லிட்ரு தண்ணீரில் கலந்து சொட்டு நீர் பாசனம் மூலயமா விடணும். 2 மாசத்துக்கு ஒரு முறை இதை மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும்பா. விதைக்கிழங்கு ஊன்றிய 1 மாசத்துக்கு பிறகு 200 லிட்ரு தண்ணீரில் 6 லிட்ரு பஞ்சகாவியம் இதையும் சொட்டு நீர் பாசனம் மூலயமா விடலாம். அடுத்த 5 நாள் கழித்து 200 லிட்ரு அமுத கரைசலை சொட்டு நீர் பாசனம் மூலம் விடலாம். சுழற்சி முறையில் 5 நாளைக்கு ஒரு முறை பஞ்சகாவியா அமுத கரைசல் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே வந்துன்னு வச்சுக்க. செடி அப்படியே நல்லா வளரும்பா. அதுக்கு பிறகு 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செடிக்கும் தலா 2 கிலோ திரும்பவும் தொழு உரம், 300 கிராம் வேப்ப முன்னாக்கு இதை போடணும்ப்பா. இப்படி இயற்கையான முறையில் இந்த உயிர்ம சத்துக்களை எல்லாம் நம்ம கொடுக்க கொடுக்க செடி நல்லா வளரும். கிழங்கு எப்படி வளருதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். கிழங்கு ஊன்றியதிலிருந்து 12-15 நாளில் முளைப்பு தெரியும். 30-35 நாளில் தண்டு உருண்டு திரள தொடங்கும். 45-50 நாளில் 1.5 அடி உயரத்தில் செடி வளர்ந்துடும். 65-70 நாளில் மொட்டுக்கள் உருவாகி 85-90 நாளில் நம்ம பூ பூக்க ஆரம்பிக்கலாம். 90வது நாள்லேருந்து பூ அதிகமாக ஆக ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் 1.5 கிலோ இருக்குதும், அதுக்கு பிறகு தொடர்ந்து படிப்படியாக மகசூல் அதிகமாகிட்டே போகும்பா. சம்பங்கி சாகுபடியில் வருஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு நீயும் பைக்கில் வந்துட்டு இருக்கு இல்லையா, கார் என்ன பஸ்ஸே வாங்கிடலாம்ப்பா.
1: அப்படியேப்பா அவ்வளோ லாபம் வருது.
0: ஆமாம்ப்பா, நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர்ப்பா.
1: மழை விட்டாச்சே, கிளம்புவோம்வா.
0: சரிப்பா, வாப்பா வீட்டுக்கு போவோம்.
1: காந்தமுத்தா நீ வீட்டுக்கு போக பத்திரமா, பஸ்ஸு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். வண்டி மாட்டுக்கு லாடம் வாங்கினேன், மூக்கணாங்கயிறு வாங்கினேன், அப்படியே டவுனுக்கு போயிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா. அப்போ நான் கிளம்பட்டுமா?
1: சரி, பார்த்து போயா.
0: சரிப்பா சரிப்பா.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை அங்கக முறையில் சம்பங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு

0: நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும், அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார்.

0: காஞ்சிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டணம் முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள்.

0: தடைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் டாக்டர் எஸ். சுடலை அவர்கள்.
1: முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கார்பன் எமிஷனா இருக்கலாம், இல்ல வந்து எக்கனாமிக்கல் வேல்யூவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி வேஸ்ட் ஜென்ரேஷனை வந்து நம்ம கணிசமாக இதில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எவ்வளோ வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது ஒரு ஆள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோ வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் உற்பத்தி பண்ணுறார். இதை வந்து நம்ம ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்கும் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்ம டோட்டல் வேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம அந்த சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனிநபர் தன்னுடைய வீட்டில் இருக்கிற கழிவுகளை, மக்கிற குப்பைகளை எல்லாத்தையும் பயோகாசிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாலும், மீதி வர பிளாஸ்டிக் எல்லாத்தையும் கொஞ்சம் இது கூட சேர்க்காமல் தனியாக எடுத்து அதை வந்து ஒரு மறுசுழற்சிக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வேஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% கம்மியாகிடுது. இதனால் பாண்டிச்சேரியிலே 400 டன்னாக இருக்கிற வேஸ்ட் வந்து ஒரு 200 டன்னாக மாறிடுதுனாக்கா, அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்க முடியும். நம்மளுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கான நம்மளுடைய பெரிய முன்னெடுப்பாக தான் அதை பார்க்க முடியும். ஸோ கழிவுகள் குறைப்பு என்பது ஒரு முக்கியமான அவுட்கம். அடுத்தது என்னென்னா, நீர் பாதுகாப்பு. நீர் பயன்பாட்டை வந்து நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ளே நுழைக்கிறதுனால ஒரு 20% குறைக்க முடியும். அடுத்தது உயிரின பன்மை பாதுகாப்பு, அதாவது பயோடைவர்சிட்டியை வந்து நம்ம திரும்பவும் பழைய மீட்டுருவம் பண்ண முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் இருக்கிறத நம்ம பாதுகாக்கலாம். அடுத்தது வளங்கள் பாதுகாப்பு, ரிசோர்ஸஸை வந்து நம்ம டிப்ளீட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்போ நம்ம பொதுவான கருத்து என்னென்னா, நம்ம வந்து பெட்ரோல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்டரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டோம், இதனால் வந்து நம்ம பெட்ரோலே யூஸ் பண்ணுறதில்ல, நமக்கு என்ன எலக்ட்ரிசிட்டி வருது, நம்ம சுவிட்சு போட்டோம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இல்லை என்ன பிரச்சனைனா, நம்ம பேட்டரி எங்கேருந்து வாங்குகிறோம், இந்த பேட்டரிக்கான மூலப்பொருள் எங்கேருந்து வருது, இந்த வண்டி அதனுடைய பாகங்கள் எல்லாம் எங்கேருந்து உற்பத்தி ஆக போகுது, இந்த திட்டங்கள் இல்லாமல் நாம் இந்த எக்ஸிஸ்டிங் பொருளை நம்ம வந்து ஆதரிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான ஒரு தீர்வு கிடைக்காது. நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் நாமளே இன்னொரு தவறை வந்து உருவாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்படுத்தப்படுது. அடுத்தது வந்து, இதனால் நமக்கு அடிப்படையான தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதற்கான புரிதல்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் தொழில் முனைவோர்கிட்ட வேணும். என்னென்ன தொழில் சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ஞ்சு கொள்ளணும். அடுத்தது அரசாங்கம் அதற்கான திட்டங்களை வகுத்து அதற்கான ஊடகங்களை அமர்ந்து அவங்க சரிவர ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை தாண்டி ஒரு தனி மனிதனுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, FMGC அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, குறைந்த ரொம்ப வேகமாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஷேர் ஷேஸ்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாமே அந்த FMGC கேட்டகரியில் வந்துடும். இந்த ஷேர் ஷேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பைசா லெவலில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற சூழல் பாதிப்புன்னு பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இதை வந்து மறுசுழற்சி பண்ணுவதற்கான ஊடகத்துக்குள்ளே நம்ம சேர்க்கறது இல்லை, ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன பொருள் அப்படிங்கிறதுனால அதை வந்து பார்த்து அதை எடுத்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. புதுவையில் இருக்கின்ற ஒவ்வொரு கடைகளில் இந்த பாலித்தீன் கவர்களை கொடுக்கறதா இருக்கலாம், பூக்கடைகளில் கொடுக்குற கவராக இருக்கலாம், கறிக்கடையில் இருக்கிற கவராக இருக்கலாம், நீங்கள் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் கவரை என்ன பண்ணுறீங்க, அது எங்கே இருக்குது, அது நமக்கு என்ன பண்ண போகுது, இதை கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வாங்குறதும் உங்களுடைய கையில் இருக்குது. இதை வந்து அரசாங்கமோ இல்லை விழிப்புணர்வுனாலுமோ எதுவும் மாற்ற போகிறதில்ல. நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு வர குப்பை, உங்கள் வீட்டில் காற்று மூலமாக வர பிளாஸ்டிக் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் டாக்டர் எஸ். சுடலை அவர்கள்.
2: நேயர்களின் நினைவிற்கு, FM ரெயின்போ 102.8 இன்று காலை 11:02 வளமான பாரதம். புதுச்சேரி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:16. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் சிந்தனை மலர். தீயவை வேண்டாம் என்பதால் அகன்று விடாது, நல்லவை வேண்டும் என்பதால்

உடனே வந்து விடாது. தீமைக்கான காரணம் எது என்பதை நேர்மையான மனத்துடன் நின்று அதை முதலில் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்லவை மீது நம்பிக்கையும் உறுதியான பிடிப்பும் ஏற்படும். இது ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் சிந்தனை வரிகள். மீண்டும் சிந்தனை வரிகள் நம் நினைவிற்கு: தீயவை வேண்டாம் என்பதால் அகன்று விடாது, நல்லவை வேண்டும் என்பதால் உடனே வந்து விடாது. தீமைக்கான காரணம் எது என்பதை நேர்மையான மனத்துடன் நின்று அதை முதலில் விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்லவை மீது நம்பிக்கையும் உறுதியான பிடிப்பும் ஏற்படும். இது ஜேம்ஸ் ஆலன் அவர்களின் சிந்தனை வரிகள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

0: நேரம் 7:02. புதுவை புதுமையில்
1: அறிவு அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் சூரிய மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் கேட்கலாம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: சந்துரு, எப்பா சந்துரு,
1: எங்க யார் அது கூப்பிடுறத? சரி கதவு திறந்து பார்ப்போம். ஓ வாங்க சார், வாங்க கோபால் சார், வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க சார்.
0: என்ன சந்துரு, டேபிள் மேல நிறைய பேப்பர்ஸ், ஏதாவது கட்டுரை தயார் பண்ணிட்டு இருந்தியா?
1: ஆமா சார், சூரிய மண்டலத்துக்கு அப்பால் அப்படின்னு கட்டுரை தயார் பண்ண சொல்லியிருந்தாரு எங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸர். மனிதர்களாகிய நாம பூமியில வாழறோம், பூமி சூரியனை சுற்றுவதால சூரிய மண்டலத்தை பத்தி படிக்கிறதும் ஓகே, ஆனா சூரிய மண்டலத்துக்கு வெளியே என்ன இருந்தா நமக்கு என்ன சார்?
0: சந்துரு, உன் எண்ணம் தவறுப்பா.
1: என்ன சார்?
0: இந்த பிரபஞ்சம் முழுமைக்கும் நமக்கு தொடர்பு இருக்குது
1: கோபால் சார். பூமியில பிறந்திருக்கிற நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சார் தொடர்பு?
0: சந்துரு, இந்த பூமியில் உள்ள உயிருள்ள அப்புறம் உயிரற்ற எல்லா பொருட்களும் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற நட்சத்திர தூசிகள்லேருந்து வந்தவை.
1: இதை எப்படி சார் நீங்க உறுதியா சொல்றீங்க? சின்ன வயசுல ஸ்கூல் புத்தகத்துல சூரியனின் ஒரு பகுதி வெடிச்சு செதறி அந்த நெருப்பு குழம்பு குளிர்ந்து உருண்டை வடிவம் பெற்று பூமி உருவானதாகத்தானே படிச்சிருக்கேன்.
0: சந்துரு, அறிவியல் முன்னேற்றம் வந்த பிறகு அந்த கொள்கை தவறு அப்படின்னு உணரப்பட்டது. ஏன்னா அணு எண் ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அணு எண் இரண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஹீலியமாக மாற 1 கோடி டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேல் வெப்பம் தேவைப்படுது. தனது மையப்பகுதியில் 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை இருப்பதால் நம்ம சூரியனால் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றும் அந்த ஒரு செயலைத்தான் செய்ய முடியுது. ஆக பூமியை போன்ற கோள்கள் சூரியனிடமிருந்து பிரிந்து வந்தவை அல்ல அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது.
1: அப்படின்னா பூமி எங்கிருந்து வந்தது கோபால் சார்?
0: பூமியில் இது வரைக்கும் அணு எண் 118, அதனுடைய பேர் வந்து ஓகனேஷன், அதாவது ஓஜி அப்படின்னு சிம்பிள் சொல்லுவாங்க, இப்படி ஒரு தனிமம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நம்ம சாதாரணமாக தங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அணு எண் 79 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளாட்டினம் அணு எண் 78, யுரேனியம் அணு எண் 92. ஏதோ ஒரு நட்சத்திரமோ அல்லது பல நட்சத்திரங்களோ 60 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் எரிந்த போது தான் இத்தகைய தனிமங்கள் உருவாகும். வெறும் 1.5 கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையை மையத்தில் கொண்டுள்ள நம்ம சூரியன்

0: சூரியனால இப்படிப்பட்ட தனிமங்களை உருவாக்க முடியாது.
1: கோபால் சார், இப்போதான் சார் தெளிவா புரியுது. இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உட்பட எல்லா உயிரினங்களின் உடலுமே பிரபஞ்சத்திலிருந்து வந்த நட்சத்திர தூசிகளால் ஆனவை என்பது தெள்ள தெளிவா புரிந்தது சார்.
0: சந்துரு, இன்னொரு செய்தி. இன்னும் 500 கோடி வருடத்துல தனது கடைசி காலத்துல சூரியன் தன் நிலையிலிருந்து மாறி ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிவப்பு பூதமா மாறும். அப்ப 10 கோடி டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பநிலை உயரும். அணு எண் 26 கொண்ட இரும்பு வரை தனிமங்கள் உருவாகும். ஆனா அவற்றை பார்க்க மனித இனம் இருக்காது.
1: ஏன் சார்?
0: அந்த ரெட் ஜெயிண்ட் உருவில் பெரிதாகி புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இந்த கிரகங்கள் வரை தனக்குள் விழுங்கிவிடும். பிறகு மெதுவாக குளிர்ந்து ஒயிட் டார்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை குள்ளனாக மாறிவிடும்.
1: கோபால் சார், நீங்க சொன்னதிலிருந்து நான் உன்ன தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் சார். பிரபஞ்சத்துல என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை பூமியில் இருக்கு நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சார்.
0: ஆமா சந்துரு, இது தொடர்பா பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. பிரபஞ்சத்துல 96% இன்விசிபிள் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புலப்படாத கரும் பிண்டங்கள், எளிதாக சொல்லணும் அப்படின்னா பூமி, நிலவு, மற்ற கோள்கள், சூரியன், பிற நட்சத்திரங்கள், இப்படி பிரபஞ்சத்துல இடங்களை ஆக்கிரமிச்சு இருப்பவை வெறும் 4% தான். மீதி 96% டார்க் மேட்டர்ஸ் எனப்படும் கரும் பிண்டங்கள். அவற்றில் கருந்துளைகள் இருக்கலாம், வேற என்னென்ன உள்ளன அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு.
1: கோபால் சார், நம்ம சூரியன் அதோட 8 கோள்கள், அதாவது புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் இவற்றையெல்லாம் சேர்த்து அழைத்து கொண்டு வேறு ஒன்றை மையமாக வச்சு சுற்றுவதாக படிச்சிருக்கேன் சார். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: சந்துரு, பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படும் மில்கி வே கேலக்சியில நடுவுல நம்ம சூரிய மண்டலம் இருக்குது. பூமி நிலவையும் அழைச்சிக்கிட்டு சூரியனை சுத்துவது போல நமது சூரிய மண்டலமும் வேறு ஏதோ ஒன்றை மையமாக வைத்து ஒரு முறை சுற்றி வர 22.6 கோடி வருடம் எடுத்துக்குது. அதாவது 22 கோடி 60 லட்சம் வருஷம் எடுத்துக்குதுப்பா.
1: அப்பா,
0: அந்த மைய பொருள் ஒரு கருந்துளையா இருக்கலாம், அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இதுதான் அறிவியலாளர்களோட கருத்து.
1: கோபால் சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு சார் நீங்க சொல்ல சொல்ல. சூரிய மண்டலத்துக்கு அப்பால் உள்ள விஷயங்களை இப்போ தெள்ள தெளிவா நல்லா விவரமா சொல்லுங்க சார்.
0: அதுக்கு முன்னாடி நம்ம சூரிய மண்டலத்தின் எல்லைய பத்தி கொஞ்சம் சொல்லணும்பா. ரைட்டா?
1: சரி.
0: சூரியனின் 8வது கோளான நெப்டியூனுக்கு அப்பால் புளூட்டோ அப்படின்னு ஒரு கிரகம் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா அது சூரிய மண்டலத்துக்குள் வந்து செல்லும் ஒன்றாக இருப்பதால சூரியனின் கோள் அப்படிங்கிற அந்தஸ்தை அது இழந்துடுச்சு. நமது சூரிய மண்டலத்தின் எல்லை பகுதியில் பல்வேறு பனிக்கட்டி குவியல்கள், கார்பன் அதிகம் உள்ள விண்கற்கள், ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கற்கள், இதெல்லாம் வந்து நிறைஞ்சு இருக்குப்பா. நம்ம எளிமையாக சொல்லணும்னா கிராமங்களில் புஞ்ச தோட்டத்தில் எல்லை பகுதியில் கருங்கல் எல்லாம் கொட்டி வேலி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா? அது மாதிரி சூரிய மண்டல எல்லையில் கியூப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திணை மண்டலம் இருக்குதுப்பா.
1: கோபால் சார், சூரிய மண்டலத்துக்கு வெளியே போகலாமே?
0: ஆமாம் சந்துரு, சூரிய மண்டலத்துக்கு வெளியே மனிதர்கள் வசிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோள்கள் இருக்கின்றனவா அப்படிங்கிறது தான் நமது ஆராய்ச்சியாளர்களின் இலக்கு.
1: அப்படிப்பட்ட கோள்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்?
0: K2-18b அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு புற கோளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சூரிய குடும்பத்துக்கு அப்பால் வளிமண்டலத்துல நீர் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் வெளி கிரகமாகும். சூரிய மண்டலத்துக்கு அப்பால் 1300க்கும் மேற்பட்ட புதிய கிரகங்கள் இருப்பதை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மைய கெப்ளர் தொலைநோக்கி கண்டுபிடித்துள்ளது.
1: கோபால் சார், அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் அனுப்பிய வாயேஜர் 1, வாயேஜர் 2 இவற்றை பற்றிய செய்திகள் இருந்தா சொல்லுங்களேன்.
0: வாயேஜர் 1 வந்து 1977 செப்டம்பர் 5ஆம் தேதி சூரிய குடும்பத்தின் வெளிப்புறத்தை ஆராய்வதற்காக ஏவப்பட்ட ஆளில்லா விண் உளவி ஆகும். 45 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் சூரிய மண்டலத்துக்கு வெளியே உள்ள நட்சத்திரங்கள் இடையே அது

0: பயணப்பட்டு கொண்டிருக்கிறது.
1: சூரிய மண்டலத்தை கடந்து மற்ற நட்சத்திரங்களின் பாதையில் பயணிக்கும் முதலாவது செயற்கை விண்கலம் என்ற பெருமையை வாயேஜர் ஒன்னுக்கு வழங்கலாம் சார்.
0: ஆமா சந்துரு, 2013 செப்டம்பர் 12 இந்த செய்திய நாசா அறிவித்தது. வாயேஜர் 1 1977 செப்டம்பர் 5 ஏவப்பட்டது. ஆனா வாயேஜர் 2 முன்னதாக 1977 ஆகஸ்ட் 20 ஏவப்பட்டது. அதாவது வாயேஜர் 2 வாயேஜர் 1 விட 2 வாரங்கள் முன்கூட்டியே ஏவப்பட்டது. ஆனா பிறகு ஏவப்பட்ட அந்த வாயேஜர் 1 வியாழனையும் சனிக்கோளையும் குறுகிய பாதை மூலம் வாயேஜர் 2 விட முன்னதாகவே அடைந்து விட்டது.
1: ஆக வாயேஜர் 1 வாயேஜர் 2 இதெல்லாம் சூரியனின் கோள்களையும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இப்போ சூரிய மண்டலத்துக்கு வெளியேயும் போய்விட்டன.
0: 1990 பிப்ரவரி 14 வாயேஜர் 1 சூரிய குடும்பத்தின் குடும்ப படம் ஒன்றை முதல் தடவையாக எடுத்தது. இதில் 6 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெளிர் நீலப்புள்ளி என்ற பிரபலமான பூமியின் படமும் அடங்கும்.
1: சூரிய மண்டலத்துக்கு வெளியே நட்சத்திரங்கள் ஊடாக பயணம் செய்யும் வாயேஜர் 1, 2 இவற்றினுடைய தற்போதைய நிலை என்ன கோபால் சார்?
0: ரெண்டுமே சூரிய குடும்பத்தை கடந்து இன்டர்ஸ்டெல்லர் பகுதிக்கு சென்று விட்டன. ஆனால் பூமியோடு தொடர்பில் இருக்கின்றன. முதலில் சூரிய குடும்பத்து கோள்களை ஆராய, அதுவும் குறிப்பாக வியாழனையும் சனி கிரகத்தையும் ஆராய அனுப்பப்பட்ட இந்த விண்ணுளவிகள் பிறகு சூரிய மண்டலத்தின் வெளிப்புற ஆராய்ச்சிக்கு மாற்றப்பட்டன.
1: இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன செய்திகள் எனக்கு பயனுள்ள செய்திகளா இருந்தது கோபால் சார்.
0: சந்துரு, இன்னொரு செய்தி.
1: அப்படியா?
0: இந்த வாயேஜர் 1 ஒரு தங்க தகடு இருக்கு. இதுல பூமியை பற்றியும் மனிதர்கள் பற்றியும் வேற்று ஜீவன்களுக்கு தெரிவிக்க முனையும் கால பெட்டி இருக்குது.
1: ஓஹோ,
0: பல செய்திகள் உள்ளடக்கிய இந்த தகடு வேற்று கிரக வாசிகளுக்கு கிடைத்தால் இதில் உள்ள செய்திகளின்படி வாயேஜர் 1 வந்த பாதையை அறிந்து கொண்டு பூமிக்கே வந்து விடலாம். இதை பற்றி சில அறிவியலாளர்கள் அச்சத்தை தெரிவித்துள்ளனர். ஆனால் நாம் நம்பிக்கை கொள்வோம்.
1: ஆமா,
0: அப்படியே வேற்று கிரக வாசிகள் வந்தால் அவர்களுடன் நட்புடன் பழகும் காலம் வரும் என்று.
1: ஆமா சார்.
0: சரி சந்துரு, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: ஓகே சார், பார்த்து போயிட்டு வாங்க.
0: சரிப்பா.
2: இதுவரை சூரிய மண்டலத்துக்கு அப்பால் சித்திரம் கேட்டீர்கள். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். இதில் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 8:02-8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரமா ரவி அவர்களின் பாட்டு, உடன் பாடியிருப்பவர் டாக்டர் நந்திதா ரவி, பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கள்ளிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். தலைப்பு போதை தீய பாதை, நெறிப்படுத்துகிறார் அனிதா. 12 டெக் குரு, மருந்தாகும் தாவரங்கள், மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள், கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள்

மக்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார்.

0: அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது 1 விதை கிராமத்தை உருவாக்கி அது குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு

0: ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்கு வங்க பயணத்தின் போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ரொம்ப ரேரான டைப் 1 டயபெட்டிஸ் அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம்.

0: குழந்தைகளுக்கும் டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் முக்கியமா சிறு குழந்தைகளுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் ரொம்ப காமனா இப்ப வர்றதை நம்ம பாக்குறோம். சிறு குழந்தைகள்லாம் நம்ப மாட்டீங்க, 6 மாத குழந்தைகள் கூட டைப் 1 டயபெட்டிஸ் வரதை நாங்க பாத்துருக்கோம். 6 மாத குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா 1 வயது 2 வயது அப்படியும் நிறைய குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் எப்படி வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். பெரியவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்ற மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையினால ஏற்படுற ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷனால வர ப்ராப்ளம் இல்லை. ஸோ குழந்தைகள் பிறந்து இப்பதான் வளர ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு இப்ப டைப் 1 டயபெட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அப்ப அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல பிரச்சனை கிடையாது. இது எதனால வரலாம் அப்படின்னா, முதல் காரணம் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது மரபணு பிரச்சனைனால டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தா அதனால குழந்தைகளுக்கு வரலாம். அப்பா அம்மாவுக்கு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இல்லைனாலும் குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பெற்றோர்களுக்கு கூட குழந்தைங்களுக்கு ஏற்படுற ஜீன் பிரச்சனையினால இந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஸோ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் தான் மோஸ்ட் காமன் காரணமா வந்து டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு கருதப்படுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் ஆட்டோ இம்யூன், அதாவது நம்மளுடைய உடல்ல ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கு. அந்த பாதுகாப்பு வளையமே சில டைம் வந்து குழந்தைங்களுடைய இம்யூனிட்டிக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யும் போது குழந்தைங்களுடைய பீட்டா செல் அப்படின்ற இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ற செல்களை அழிச்சு இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண விடாம தடுத்துரும். உடம்புல இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கலனா குழந்தைங்களோட ரத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹார்மோன் இல்லாதனால ரத்தம் ரொம்ப அதிகமான அளவுல குழந்தைங்களோட ரத்தத்துல காணப்படுது. இதுதான் குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான இரண்டாவது காரணமா கருதப்படுகிறது. ஸோ ஆட்டோ இம்யூன் காரணங்களால உடல்ல ஏற்படுற தங்களுடைய இம்யூனிட்டியே செல்ஸ்களை சில அழிச்சு இன்சுலின் சுரக்கிறத கம்மி பண்றதுனால ஹைப்பர் கிளைசிமியா சுகர் ரொம்ப அதிகமாக இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குறைய குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தலாம். மூணாவது காரணங்கள் சில வைரஸ்கள் இன்ஃபெக்ஷன்னால, என்ட்ரோ வைரஸ் அந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால ரொம்ப ரேரா சில குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் வரலாம். இந்த டயபெட்டிஸ் குழந்தைங்களுக்கு வருது எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை ரொம்ப ரத்தத்துல சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகி பிரச்சனையினால குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேற ஏதோ ஒரு ஜுரத்துக்கோ சளிக்கோ இல்ல சோர்வா இருக்காங்கன்னு குழந்தைங்களை அட்மிட் பண்ணும்போது நம்ம சுகர் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கிறதா காமனா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற காரணங்களா இருக்கு. அது இல்லாம சில குழந்தைகள் ரொம்ப அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அதிகமா யூரின் போயிட்டே இருக்காங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து பாலிஃபேஜியா பாலியூரியா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்ல வந்து யூரின் வந்து நைட்லயோ பகல்ல நிறைய யூரின் போயிட்டே இருக்காங்க, திடீர்னு வெயிட் லாஸ் வந்து அவங்களுக்கு நல்லா வெயிட் நல்லா இருக்கிற குழந்தைங்க ஒரு 6 மாதத்துல வெயிட் ரொம்ப குறைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி சில காரணங்களும் இருக்கலாம் குழந்தைகள் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறது. நான் சொன்ன முக்கியமான காரணம் வந்து குழந்தை 1 வாரமா சரியா சாப்பிடல, சோர்வாவே இருக்காங்க, யூரின் நிறைய போயிட்டே இருக்காங்க, அதுல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது சுகர் அதிகமா கண்டுபிடிக்கிறதா காமன் காரணமா வந்து நம்ம யூஸ்வலா சொல்றோம். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுகர் அதிகமா இருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரத்தத்துடைய சர்க்கரை அளவு, சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் HbA1c லெவல் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். குழந்தைங்களுக்கு இது இன்சுலின் குறைபாடுனால வர்றதுனால இன்சுலினை திரும்பி இன்ஜெக்ஷனா செலுத்துறது மூலியமா தான் இந்த குறைபாடை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த இன்சுலின் நம்ம செலுத்திட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு மற்ற நியூட்ரிஷனை பாதிக்காத அளவுக்கு அவங்களோட டயட் பிளானை நம்ம கொடுக்கணும். இன்சுலின் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நிறைய ரீசன்ட் அட்வான்சஸ் வந்து குழந்தைங்களுக்கு இன்சுலின் ட்ரீட் பண்ற டெலிவரி டிவைசஸ் மூலியமா நமக்கு அவைலபிளா இருக்கு. இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற குழந்தைங்கள மாதிரி இவங்களும் ஸ்கூல்ல போறது அதெல்லாமே கண்டினியூ பண்ணலாம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்களுடைய அவேர்னஸும் ரொம்ப முக்கியம். அப்பதான் குழந்தைங்களோட வளர்ச்சி ரொம்ப நல்லா. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு வரும் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், என்னுடைய இல்வாழ்க்கையில் என் மனைவியோட ஒரே ஒரு தடவை தான் சண்டை வந்திருக்குது அப்படின்னாராம். எப்போன்னு கேட்டிருக்காங்க, கல்யாணத்துக்கு மறுநாள் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் சண்டையே வரலையான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னாராம். அது எப்படின்னாங்களாம், அப்போ ஆரம்பித்த அந்த முதல் சண்டையே இன்னும் முடியலையே அப்படின்னாராம். கேட்டவங்களுக்கு சிரிப்பு வந்துட்டுது. அதாவது நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக

0: அப்படி சொல்கிறாரே தவிர, ஆனால் உண்மையிலேயே இல்வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்ற ஒருத்தர் தான் அவர் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இல்லத்தரசிகள் தான் காரணம். இயற்கையாகவே பெண்களுக்குன்னு சில சிறப்பான குணங்கள் உண்டு. ஒரு தடவை பவேரிய நாட்டு அதிபருக்கும் ஜெர்மன் சக்கரவர்த்திக்கும் தகராறு வந்தது. ஜெர்மன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு போய் பவேரியாவின் தலைநகரை வளைச்சுட்டார். ஆனாலும் அவருக்கு கோபம் அடங்கலை. பவேரிய தலைநகரை தரமட்டமாக்கணும்னு தீர்மானித்தார். அந்த சமயத்தில் அவர் மனசில் ஒரு ஓரமாக கொஞ்சம் இறக்கம் தலை காட்டிச்சு. உடனே ஒரு அறிவிப்பு கொடுத்தார், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும் விதிவிலக்கு அளிக்கிறேன், அவங்கவுங்க முதுகலை சுமக்கக்கூடிய அளவுக்கு பொருள்களை எடுத்துக்கிட்டு அவங்க வெளியேறலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் அவருடைய படைத்தலைவர்களை கூப்பிட்டார். பெண்கள்லாம் தட்டுமுட்டு சாமான்களோடு ஊரை விட்டு வெளியேறின உடனே தலைநகரை கொளுத்தி விடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பவேரிய நாட்டு பெண்கள்லாம் ஒவ்வொருத்தராக தட்டு தடுமாறி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி பார்க்குறார், அவருக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு தெரியுமா? பவேரிய பெண்கள் முதுகில் சுமந்து வந்தது யாருன்னா, வீட்டு பொருள்கள் இல்லை, அவங்கவுங்க வீட்டுக்காரரை. ஆமாம், அவங்க வந்து தங்களுடைய கணவன்மார்களை வந்து முதுகில் சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக பார்த்தா பவேரிய மன்னனை அவனுடைய ராணி வந்து சுமந்துக்கிட்டு அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெர்மன் சக்கரவர்த்தி இதை பார்த்தாராம். அவருக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போச்சு. அந்த பவேரியாவுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு படைகளை திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டாராம். இது ஒரு வரலாறு. மனைவியின் பெருமைங்கிறது இதுதான். இருந்தாலும் இந்த காலத்துலலாம் அந்த அளவுக்கு நடக்குமாங்கிறது சந்தேகம். அது மாதிரி ஒரு நிலைமை இப்போ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முதுகலை வந்து சுமந்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்குவோம். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி போட்டியை தான் சுமந்துக்கிட்டு போவாங்க. அண்மையில் வந்து மெக்சிகோவில் வந்து குடும்ப தலைவிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களாம், பேப்பரில் வந்தது. அது என்ன போராட்டம்னா, ஒரு நாள் வீட்டு வேலையை அடியோடு நிறுத்திவிட்டாங்களாம். அவங்கவுங்க கணவன்மார்களை சமையல் வேலை உள்பட சகல வேலைகளையும் அன்னைக்கு செய்ய வச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களாம். எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டு வேலைங்கிறது குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமுதாயம் முழுசுக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து எல்லாருக்கும் உணர்த்துறதுக்காகத்தான் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னாங்களாம். மெக்சிகோ நகராட்சியின் பெண்கள் சம உரிமை இயக்கம் தான் இந்த கிளர்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தது தான். நம்ம ஊர்லெலாம் அந்த அளவுக்கு போராட்டமே அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பல பேர் வீட்டு வேலைகளெல்லாம் பொறுப்பாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு அம்மா தன்னுடைய கணவர் பேரில் ரொம்ப குறைபட்டுக்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏன் வீடு, ஏன் பங்களா, ஏன் காரு, ஏன் தோட்டம் இப்படியே தான் சொல்கிறீங்க, எதையாவது நம்முடையதுன்னு சொன்னதுண்டா அப்படின்னாங்களாம். கணவர் பார்த்தார், சரி சொல்கிறேன், நம்முடைய வேட்டி எங்க, அதை எடுத்துட்டு வா அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:35. 7:00 வணக்கம் நேயர்களே, கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நகர் உலா.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் இயற்கையின் இசையோடு கலந்த ஒரு அற்புதமான மலை கிராமத்தை இன்று நாம் ஒளி உலா வரப்போகிறோம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தின் மலைத்தொடருக்குள் அமைந்துள்ள அழகிய கிராமம் கோனோமா கிராமம். பசுமை வயல்கள், பழமையான பழங்குடியினரின் கலாச்சாரம், இயற்கை

பாதுகாக்கும் மக்களின் வாழ்க்கை முறை இவை அனைத்தாலும் உலகம் முழுவதும் கவனம் பெற்றிருக்கும் இந்த கிராமம் ஆசியாவின் முதல் பசுமை கிராமம் என்றும் அழைக்கப்படுகிறது. இன்று திரையிசை பாடல்களுக்கு இடையே அந்த ஊரின் சுவாரஸ்யமான உண்மை தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இப்பொழுது இந்த இனிய பயணத்தை தொடங்க ஒரு அழகான பாடல் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் ஒளி உலா வருவது கோனோமா கிராமம். கோனோமா கிராமம் நாகாலாந்தின் தலைநகர் கோஹிமாவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மலைகளால் சூழப்பட்ட இந்த கிராமம் அங்காமி நாகா பழங்குடியினரின் முக்கிய குடியிருப்பாக அறியப்படுகிறது. இந்த கிராமத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்குள்ள கடைகள் லைப்ரரி போன்றவை தான். ஏன்னா இங்கு கடைகளில் ஆள் இருக்க மாட்டாங்க, லைப்ரரியிலேயும் ஆள் இருக்க மாட்டாங்க. மக்கள் அவர்களாகவே வந்து பொருட்களை எடுத்துக்கிட்டு அதற்கான பணத்தை அந்த கடையில் வச்சுட்டு போவாங்க. அதே போல தான் லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்தாலும் படித்து முடித்ததும் அங்கேயே வச்சுடுவாங்க. மக்களை நம்பக்கூடிய கிராமம்னு சொல்லலாம். இங்குள்ள மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதை ஒரு பாரம்பரியமாக கொண்டுள்ளனர். மலையில் அடுக்கடுக்கான படிக்கட்டு போல அமைக்கப்பட்ட நெற்பயிர் வயல்கள் இங்குள்ள மக்களின் உழைப்பையும் அறிவையும் காட்டுகின்றன. நெற்பயிர் வயல்கள் இந்த கிராமத்தின் அழகை மேலும் உயர்த்துகின்றன.

இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில் நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கான அறிவிப்பு. இன்ஜினியர் பிரிவில் சிவில் 30, எலக்ட்ரிக்கல் 10 என மொத்தம் 40 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி BE BTech, வயது 22/5/2026 படி 18 முதல் 45 வயது வரை, பணிக்காலம் ஓராண்டு, பணி நீட்டிப்புக்கும் வாய்ப்புள்ளது. அனுபவம், தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து RIDA.IndianRailways.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு RIDA.IndianRailways.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/5/2026. மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. CSIR கீழ் செயல்படும் செல்லுலார் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. டெக்னீஷியன் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 4, டிரைவர் 1 என மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ITI, MSA. வயது வரம்பு 26/5/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹500. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 26ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு CCMB.RES.IN என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர்வுலா. நேரம் 7:46. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக தெரிந்து கொள்ளப் போவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றில் கோனாமா கிராமம். கோனாமா கிராமம் வரலாற்றிலும் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நாகா மக்களின் வீரத்தையும் எதிர்ப்பையும் உலகிற்கு காட்டிய கிராமங்களில் இதுவும் ஒன்று. அதனால் இந்த ஊர் வாரியர் வில்லேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை இன்னும் பெருமையுடன் பாதுகாத்து வருகின்றனர். மரத்தால் செய்யப்பட்ட பாரம்பரிய வீடுகள், பழங்குடி கலை வடிவங்கள், கிராம நுழைவு வாயில்கள் ஆகியவை அந்த கலாச்சாரத்தை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. இதோ அடுத்த பாடல், கோமாளி திரைப்படத்தில் இருந்து.
1: ஒரு போத ஒண்ணு ஏறும்
2: சொல்றா, கல்யாணம் போ கல்யாணம்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நகர்வுலா. நகர்வுலா நிகழ்ச்சியில் கோனோமா கிராமத்தினை தான் இன்றைக்கு ஒளி உலா வந்துகிட்டு இருக்கோம். கோனோமாவின் இன்னொரு பெருமை இயற்கை பாதுகாப்பு. 1998 இங்குள்ள மக்கள் இணைந்து கோனோமா நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் டிராகோபன் சான்ச்சுரி என்ற பாதுகாப்பு பகுதியை உருவாக்கினர். அபாய நிலையில் உள்ள பைட்ஸ் டிராகோபன் என்ற அரிய பறவையை பாதுகாக்க இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. ஒரு காலத்தில் வேட்டையாடல் அதிகமாக இருந்த இந்த பகுதியில் பின்னர் மக்கள் தாமாகவே இயற்கையை காக்க முனைந்தது உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பாடல் கேட்கலாம், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் நகர்வுலா. நாகாலாந்து முழுவதும் பல பழங்குடியினர் வாழ்கின்றனர். ஒவ்வொரு இனத்தவருக்கும் தனித்தனி மொழி, உடை, விழாக்கள் மற்றும் பாரம்பரியங்கள் உள்ளன. கோனாமாவில் வாழும் அங்காமி இன மக்கள் விவசாய திறமையிலும் சமூக ஒற்றுமையிலும் சிறந்து

விளங்குகின்றனர். நாகாலாந்தின் கலாச்சாரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் மிகப்பெரிய விழா ஹார்பின் விழா. இது கிசாமா பாரம்பரிய கிராமத்தில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் நாகா இன மக்களின் நடனம், இசை, உணவு, பாரம்பரிய ஆடை ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகின்றன. கோனாமா கிராமத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் இந்த பாரம்பரிய அனுபவத்தையும் தவறாமல் ரசிக்கின்றனர். அடுத்த பாடல் மாரி ஒன் திரைப்படத்திலிருந்து.

இயற்கையும் பாரம்பரியத்தையும் ஒன்றாக பாதுகாத்து வாழும் மக்களின் கிராமமாக கோனாமா உலகிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. மலைகள், பசுமை வயல்கள், வீர வரலாறு, பழங்குடி கலாச்சாரம் இவை அனைத்தையும் தன்னுள் தாங்கி நிற்கும் இந்த நாகாலாந்து கிராமம் இந்தியாவில் மறைந்திருக்கும் அழகுகளில் ஒன்றாகும். இன்றைய நகருலா நிகழ்ச்சியை கேட்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஊருடன் நகருலா நிகழ்ச்சி நாளை காலை 8:35.

0: காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே செல்கிறார். இது அவர் நார்வே நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். நார்வே மன்னர் ஹெரால்ட் மற்றும் ராணி சோஞ்சா மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கார்ஸ்டோர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இதில் நார்வே, டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கரின் ராய்ப்பூருக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ராய்ப்பூர் மற்றும் பஸ்தர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்.

0: நாளை ஜகதல்பூரில் நடைபெறும் மத்திய மண்டல சபையின் 26வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இதில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரசின் திரு சதீசன் இன்று பதவியேற்கிறார். இதற்கு முன்னதாக நேற்று மாலை 21 உறுப்பினர்களை கொண்ட யுடிஎஃப் அமைச்சரவையை அறிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ரோமில் நடைபெற்ற இத்தாலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நார்வேயை சேர்ந்த காஸ்பர் ரூடை வீழ்த்தி இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பதக்கத்தை வென்ற முதல் இத்தாலிய ஆண் வீரர் என்ற பெருமையை சின்னர் பெற்றார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் நேற்று டெல்லியில் நடைபெற்ற ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இன்று சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 8:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி புதிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம் பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். திரை இசை பாடல்களுக்கு இடையே பாடல் வருகிறது அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இதை இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் என்ற உலகளாவிய அமைப்பு 1977 அறிமுகப்படுத்தியது. இந்த நாளின் முக்கிய நோக்கம் அருங்காட்சியகங்கள் சமூக வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை மக்களிடம் எடுத்துரைப்பது. பழமையான வரலாறு, கலாச்சாரம், அறிவியல் மற்றும் கலை ஆகியவற்றின் பாதுகாப்பில் அருங்காட்சியகங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன. மீண்டும் தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம், சோரரை போற்று திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சியில் சர்வதேச அருங்காட்சியக தினம் பற்றின தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருங்காட்சியகங்கள் என்பது வெறும் பழமையான பொருட்கள் வைக்கப்படும் இடம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தின் நினைவகம். நாம் இன்று வாழும் வாழ்க்கையின் அடிப்படை எவ்வாறு உருவானது, முன்னோர் எப்படி பயணம் செய்தார்கள், அவர்கள் வாழ்க்கை முறை என்ன, இவை அனைத்தையும் அருங்காட்சியகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அதே நேரத்தில் இளம் தலைமுறைக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையை உருவாக்கவும் இது உதவுகிறது. பாடல் கேட்கலாம், விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்திருப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சி 102.8 FM ரெயின்போவிலும் ஒளிபரப்பாகும். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ, 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடல், ஆசிரியர் லீலாவதி, மாணவி விஸ்வசோனி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி, டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்களின் பாட்டு.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். செய்திக்கு பின் தகவல் தளம் நிகழ்ச்சியினை தொடரலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹோல்ஸ் பைலேட்ரல் டாக்ஸ் வித் ஹிஸ் ஸ்வீடிஷ் கவுண்டர் பார்ட் உல்ஃப் கிறிஸ்டன்சன் இன் கோதன்பர்க். இந்தியா அண்ட் ஸ்வீடன் டிசைட் டு எலிவேட் தேர் பைலேட்ரல் டைஸ் டு ஸ்ட்ரட்டஜிக் பார்ட்னர்ஷிப். Prime Minister Modi invites Swedish companies to enhance their presence in India under Make in India, National Green Hydrogen Mission and National Critical Mineral Mission initiatives. Congress leader V.D. Satheeshan to be sworn in as Chief Minister of Keralam today. Southwest monsoon likely to hit Keralam coast on 26th of this month, 6 days

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 8:36, 20 நொடிகளில் நேயர்கள் இணைந்திருப்பது தகவல் தளம். இன்று தேசிய அருங்காட்சியக தினம். அதனை பற்றிய தகவல்களை தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்கிறோம். இந்தியா போன்ற பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாட்டில் அருங்காட்சியகங்கள் மிகவும் முக்கியமானவை. நேஷனல் மியூசியம், கவர்மெண்ட்

மியூசியம், சென்னை போன்ற இடங்கள் இந்தியாவின் வளமான வரலாற்றை எடுத்துக்காட்டுகின்றன. சோழர், பாண்டியர், மௌரியர் போன்ற பல பேரரசுகளின் சின்னங்கள் இங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. அருங்காட்சியகங்களில் தொழில்நுட்பம் குறித்து ஒரு பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை. பாடல் கேட்கலாம் வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். அருங்காட்சியகங்களில் தொழில்நுட்ப முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இன்றைய அருங்காட்சியகங்கள் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன. விர்ச்சுவல் டூர், 3D காட்சிகள் மற்றும் இன்டராக்டிவ் எக்ஸ்பீட்ஸ் மூலம் பார்வையாளர்கள் புதிய அனுபவத்தை பெறுகின்றனர். இந்த மாற்றம் உலகின் எங்கிருந்தாலும் மக்கள் அருங்காட்சியகங்களை காண உதவுகிறது. சர்வதேச அருங்காட்சியக தினம் நம் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டும் நாள். நாம் ஒவ்வொருவரும் அருங்காட்சியகங்களை பார்வையிட்டு நம் வரலாற்றை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பாடல் கேட்கலாம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

தகவல் தளம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்திற்கு வந்துவிட்டோம். இன்று சர்வதேச அருங்காட்சியக தினம். இந்த நாளில் குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் அருகிலுள்ள அருங்காட்சியகத்திற்கு சென்று புதிய அனுபவங்களை பெறுவோம். இத்துடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி மங்கையர் போற்றும் மக

ஆயிரம் ஆயிரம் தொழில்நுட்பங்கள் வந்தாலும் தகவல் தொழில்நுட்பத்தின் முன்னோடியாய் திகழும் வானொலியின் சேவை அளப்பரியது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலும் காற்றின் ஒளியாய் நம் காதுகளுக்கு பல்வேறு செய்திகளை தந்த பெருமை வானொலியை சேரும். வானொலி என்றதும் நம் எண்ண ஓட்டத்தில் எண்ணிலா நினைவின் அலைகள். குரலுக்குரியவர் உள்ளிருக்கிறாரோ என எட்டி பார்த்த பேதமை பிழைகள். இயலிசை நாடகம் எனும் முப்பெரும் கலைகள். மங்கள இசை, சிறுவர் பூங்கா, மாநில செய்திகள், இன்று ஒரு தகவல், நேயர் விருப்பம், மகளிர் மட்டும் என மங்கையரை கட்டி போட்ட வானொலி வலைகள். உண்ணும் போதும் உறங்கும் போதும் எழுதும் போதும் படிக்கும் போதும் பிரியாமல் உடனிருந்த நிலைகள். இவை அனைத்தும் மறவோமா என்கின்றனர் மங்கையர். மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இது நம் மங்கையரின் அனுபவ பகிர்வு அல்ல, உணர்வு பகிர்வு.

0: வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஊட்டி எஃப்எம் நேயர் கீழ்கோடப்பம் வந்து பேரட் ரோஸ்லின்னு பேசுறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே வானொலி கேட்கும் பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம். அந்த டைம்ல வந்து டிவி எல்லாம் அதிகமா இல்லாத நேரம், அதனால அதிகப்படியாக வந்து வானொலி தான் நான் கேட்டுட்டே இருப்பேன். ஊட்டி வானொலி வந்து தொடங்கி 1994 தொடங்கி இருக்காங்க. இது நான் வந்து 1996 வருஷத்துல இருந்தே எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சின்னா எண்ணங்களின் வண்ணங்கள். அந்த எண்ணங்களின் வண்ணங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு நேயர்களோட கருத்துங்களும் வித்தியாசமா இருக்கும். அந்த தலைப்பை வந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதான தலைப்பாகவும் இருக்கும். அப்புறம் வந்து நேயர் விருப்பமும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டாக்டர்ஸோட பேட்டி, அப்புறம் புதன்கிழமை தோறும் வந்து ஒலிபரப்பாகிற அதிசய பயணம் நிகழ்ச்சி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். வானொலி கேட்கறதுனால நியூஸ் எல்லாம் அப்பப்போ நாட்டில் நடக்கிற நியூஸ், நம்ம காலநிலை மாற்றம் எல்லாமே கேட்டுட்டே இருக்கிறோம். வேலைக்கிழமை தோறும் சாயந்தரம் ஒலிபரப்புறாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி, அப்புறம் விவசாய நிகழ்ச்சிகள், செய்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பிடிக்கவில்லைன்னு சொல்ற நிகழ்ச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச நிகழ்ச்சி தான். கவிஞர் வைரமுத்து அவர்கள் வானொலி பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வானொலி கேட்கும் நேரம் நம் வாழ்வில் உன்னதமான நேரம்னு. உன்னதமான நேரம் மட்டும் இல்லை, இந்த கைத்தொழில் செய்யவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த வானொலி தான். வேலை செய்ய சலிப்பே தெரியாது, வேலை செய்யறதுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதும் இந்த வானொலி தான். மார்க்கோனி கண்டுபிடிச்ச இந்த வானொலி நம்ம இந்தியாவில் ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளே நிறைவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையை கண்டுள்ள இந்த வானொலி மார்க்கண்டேன் மாதிரி என்றும் இளமையுடன் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.
1: வணக்கங்க, என்னோட பேரு கலைவாணி. வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வானொலிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். என்னோட சைல்டுஹுட்லேருந்தே நான் வந்து நிறையா வந்து ரேடியோஸ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையில். ஸோ அங்கே வந்து இந்த விவித் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் கரெக்டாக வந்து இந்த 8:40 அந்த டைமில் வந்து அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் கேட்கும் போது நாங்கள் யூனிஃபார்ம் இதெல்லாம் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு தபதபன் ஓடுவோம். அந்த மியூசிக்கை கேட்டாலே அந்த ஒரு ஹரிபரி எங்கேருந்து வருதுன்னே தெரியுது. ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டோன் என்னோட லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலம் மாறிச்சு. அப்புறம் நம்ம எஃப்எம்க்கு மாறணும், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஸோ அதிலலாம் மாறினா என்ன ஆகுனா நிறைய லேட்டஸ்ட் சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய பாடல்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ நம்ம அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் வந்து எஃப்எம்லாம் போய் கேட்டுட்ருப்போம். ஆனால் வந்து வானொலி வந்து இப்போ வரைக்குமே பாரம்பரியத்தை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வந்து எது தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க வந்து லைஃப்பில் முக்கியமோ, அதுக்கு இன்றைக்கி வரைக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு மருத்துவ குறிப்புகளாக இருக்கட்டும், ஒரு இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள், இப்போ எலெக்ஷன் கூட நடந்துச்சு அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஏதாவது இயற்கை பேரழிவுகள் வரும்போது அதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த டைமில் வந்து தடுப்பூசி போடணும், எங்கெங்கே வந்து முகாம்லாம் நடக்குது, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து முதியவர்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறையா வானொலி மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அதுக்குன்னு வந்து குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட்டுங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க பேச வைக்கிறாங்க. பர்டிகுலராக அந்தந்த டாக்டர் அதில் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களை வந்து பேசும்போது அது வந்து நமக்கு ஈஸியாக புரியுது. பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் வந்து வானொலி இப்போ வரைக்குமே செயல்பட்டுருக்கு. ஸோ என்ன நான் வந்து ரொம்ப ரசித்து கேட்குற விஷயங்கள் அப்படின்னா வந்து பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு பார்த்து நினைவில் ஒரு பாடல், அதாவது நமக்கு மனசு பிடிச்ச பாட்டை வந்து நம்ம சின்ன வயசில் கேட்டு ரசிச்சிருப்போம். அதுக்கு பொருத்தமான நம்மளோட லைஃப்பில் நடந்த நிகழ்வுகளை வந்து அந்த பாட்டோட மிங்கிள் பண்ணி நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளே ரொம்ப பர்சனலாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது. அதுக்கப்புறம் நேயர் விருப்பம், நேயர் விருப்பம் வந்து ஒவ்வொரு நேயர்களுக்கும் வேறு வேறு மாதிரியான பாடல்கள்லாம் பிடிக்கும். நானும் அதில் பேசியிருக்கேன், ஃபோனில் பேசியிருக்கேன். நானும் எனக்கு மனசு பிடிச்ச பாடல் கேட்டிருக்கேன். ஸோ அந்த பாடல் வந்து ஒரு எஃப்எம்ல உடனே இன்ஸ்டண்டாக கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாய்ஸும் வந்து ரேடியோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டீ கடை பேச்சுன்னு சொல்லுவாங்க. டீ கடை பேச்சு என்னன்னா வந்து ரொம்ப கலோக்கியலாகவும் பேசுவாங்க, மற்றதெல்லாம் ரொம்ப தூய தமிழில் இருக்கும், பட் இது வந்து ரொம்ப கலோக்கிய லாங்குவேஜில் ஜாலியாக நம்ம டீ கடையில் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அரட்டடிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது. அதில் அப்படியே வந்து அப்போ நடக்கிற நாட்டு நடப்பு விஷயங்களையும் உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹலோ ஓட்டி, நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் ப்ரோக்ராம் அது. நேர்கள் வந்து நேரடியாக டாக்டர்கிட்டே பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைங்க இருக்கும், நேரடியாக டாக்டரை போய் கேட்க முடியாத விஷயங்களும் கூட இருக்கும். ஆனால் இந்த ஹலோ ஓட்டி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேரக்டாக நம்ம டாக்டர்ஸ் கிட்டேயே ஃப்ரீயாக மனசு விட்டு பேசிடலாம், உடனே நமக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டும் கிடைச்சிரும், நம்ம என்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத உடனே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சட்டம் அறிவோம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது என்னென்னா வந்து நிறைய பேருக்கு நமக்கு எல்லாம் சட்ட நுணுக்கங்கள் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, நாள் கணக்காக அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ

0: இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பொதுமக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி வந்து சட்ட நிபுணர்கள் வந்து பேசுவாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பட பாடல்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சில படங்களில் ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்கும், ஆனால் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி எந்த பாட்டுமே, இப்போ உதாரணத்துக்கு காசின்னு ஒரு படம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பாட்டுமே ரொம்ப அற்புதமான பாடல்கள், நம்ம இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பட பாடலில் அந்த மாதிரி போடுவாங்க. எல்லா சாங்ஸுமே வந்து நம்ம வீட்டில் ஆடியோ கேசட் போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி அந்த சின்ன வயசில் அந்த ஞாபகங்கள் வரும். அப்புறம் குறிஞ்சி தென்றல், உலாவரம் தென்றல், அப்புறம் இந்த காலையில் இயற்கையின் மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. அது வந்து ஊட்டியில் இருக்கிற முக்கியமான வித்தியாசமான மரங்கள், பறவைகள், விலங்குகள், அதை பற்றியான விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே அது தெரியாது, நம்ம காட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஊட்டி வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம், அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கையின் மொழி நிகழ்ச்சி மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த 5 மினிட்ஸ் நலமுடன் வாழ இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் உணவே உண்ணதுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குங்க, அதில் வந்து எப்படின்னா நம்ம டயட், நிறைய பேர் வந்து இப்போ சாப்பாடு விஷயத்தில் கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு லைஃப் ஸ்டைலே வந்து அவங்க வந்து டோட்டலாக மாறி போச்சு இப்போ இருக்க ஜென்ரேஷன். ஸோ இந்த உணவே உன்னதம் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன மாதிரி சாப்பிடணும், எவ்வளோ எடுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நுட்பம் கற்பனை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் என்னென்னா வந்து நமக்கு இப்போ அப் டு டேட்டில் என்னென்ன ஆப்பெல்லாம் இருக்குது, நம்ம முக்கியமாக சோஷியல் மீடியாவில் எவ்வளோ அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அதுக்கான நிபுணர்களை வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த குவா குவா வாத்துக்கள்லாம் கேட்டிருக்கேன் நான், சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து இந்த ரைம்ஸ் சொல்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னும் நிறையா சொல்லலாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். சென்னையில் நான் ஆயிஸ் நெஹதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேட்பேன், அதுவும் ரொம்ப அழகாக கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 7:30 மணிக்கு இன்று ஒரு தகவல், தென்னாச்சி சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு குட்டி கதையும் சொல்லி அது ஒரு காமெடியாக முடிப்பார். அதுக்கு வந்து அடிக்ட் ஆகாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாடகங்கள்லாம் வந்து போடுவாங்க. அப்புறம் ஒளிச்சித்திரம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வந்து, அதாவது மொத்தமாக ஒரு படத்தை வந்து 3 ஹவர்ஸ் படத்தை நமக்கு 1 மணி நேரத்தில் வந்து டோட்டலாக கதை சொல்லி ஃபுல்லாக முடிச்சிருவாங்க, அதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், என்னை விட்டால் நான் பேசிக்கிட்டே தாங்க இருப்பேன். எனக்கு வானொலியை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ பேசுவேன், என்னோட லைஃப்பில் வானொலி வந்து அவ்வளோ என் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த ஊட்டிஎஃப்எம்க்கு ரொம்ப நன்றி. மேன்மேலும் வானொலி வந்து வளரணும், 90 வருடங்கள் இல்லை 900 வருடங்கள் இது போய்கிட்டே இருக்கணும், சேவைகள் தொடரணும், பொதுமக்களும் தொடர்ந்து வானொலியை கேட்டு பயன்பெறணும்.
1: வணக்கங்க, என் பேரு வசந்தி. இன்னைக்கு கூட வந்து அந்த 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேட்ட ஒரு விஷயங்களை அதனுடைய விருப்பம் வந்து எங்களுக்கு வந்து குறையாம இன்னமும் எங்க கையில மொபைல்ல அந்த ரேடியோ வந்து நாங்க கேட்டுட்டு இருக்கோங்க. அதன் மூலமா ரேடியோ வந்து எங்கள ஒரு விஷயமா வந்து ரேடியோ இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நான் விரும்பி கேட்ட நிகழ்ச்சிகள் இருக்குங்க. அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நேயர் விருப்பம் அந்த ஒரு ப்ரோக்ராமும், பூவையர் உலகம் சொல்லிட்டு இன்னொரு அந்த நிகழ்ச்சியும் வந்து நான் விரும்பி கேட்குவேன். இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னு பூவையர் பூங்கா, இன்னொன்னு வந்து ஹாய் ஸ்நேகிதே. இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே பெண்கள் வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனைகளை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, அந்த பிரச்சனைகளை தாண்டி அவங்க எப்படி வந்து அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லும் பொழுது அதை கேட்கிற எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப உத்வேகமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து ராசி முதல் செங்கோட்டை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம்ல வந்து வரலாற்று நிகழ்வுகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வருடங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல வந்து அந்த மாதிரி காரியங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம உட்கார்ந்து அது பொறுமையோட நம்மளுக்கு வந்து வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கான ஒரு பொறுமையோ டைமோ இருக்காது. இப்படி வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்கும் போது, ஓ இவ்வளவு விஷயங்கள் இந்த வருடத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு அதை கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம வந்து நீங்க கேட்கும் பொழுது நிறைய வரலாற்று நிகழ்வுகளை வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் தான் வந்து எதேச்சியா அந்த ப்ரோக்ராம வந்து எனக்கு கேட்க நேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கண்டினியூவா வந்து அந்த ப்ரோக்ராம வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒரு தகவல் அந்த ஒரு ப்ரோக்ராம நான் வந்து விரும்பி கேட்பேங்க. அதுல வந்து என்னன்னா அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன கதை தான், ஆனா அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த வானொலி அப்படின்றது வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்து நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதுலயும் வந்து எனக்கு வந்து அது ரொம்பவே ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னமும் 90 வருஷம் மட்டும் இல்லைங்க, பல 100 ஆண்டுகளை தாண்டி வானொலி வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மஞ்சுளா. எங்கள் ஊர் ஊட்டி சோலூர் என்ற கிராமம். ஆல்ரெடி 2021 எஃப்எம்ல பேசியிருக்கேன். திரும்ப எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதில் எனக்கு வந்து பிடிச்சது மகளிர் மட்டும் என்ற ப்ரோக்ராம். ஆக்சுவலாக ஏன் பிடிக்குதுன்னா அதில் நிறைய லேடிஸ் வந்து அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அவங்க அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்த அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், அங்கே வந்த பாதைகள் பற்றி சொல்லும்போது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு மாதத்தான்

0: ரன்னர். எனக்கும் என்னன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது போகணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதுக்கான சப்போர்ட் கிடைக்கல. அப்புறம் மேரேஜ் குழந்தைங்கான பின்னாடி எனக்கு வந்து என்னுடைய ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக நான் போனேன். அப்போ வந்து அங்க ஒரு கோச் சொல்லி என்னை காம்படிஷனுக்கு கூட்டி போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லயே ஐ காட் ஏ ப்ரைஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. திரும்ப திரும்ப பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுக்கான கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பலன் எனக்கு கிடைச்சது. மோர் தென் 89 மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவங்கள அச்சீவ்மெண்ட் பற்றி பேசும்போது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கேன். இந்த எஃப்எம் வந்து என்னென்னா 90 இயர்ஸ் ஆகுது, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதில் வந்து என்னையும் கூப்பிட்டதில் வந்து ஊட்டி எஃப்எம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: வீட்டின் விளக்காகவும் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் சாதனையின் சிகரமாகவும் திகழும் பெண்களின் இதய துடிப்போடு இணைந்து வானொலியின் 90 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த சிறப்பு நிகழ்ச்சி இது. காற்றலைகளில் மிதந்து வந்து காதுகளில் தேனாய் பாய்ந்து கவலைகளை மறக்கச் செய்து ஆறுதல் சொல்லும் வானொலி வசந்த தூரலாய் நம் வீட்டில் வாசம் செய்யும் வர்ணஜாலமாய் இன்பச்சாரலாய் காற்றோடு கைக்குலுக்கி காதுகளில் கவிப்பாடும் காவிய வானொலி வையம் மகிழ வாழட்டும் இன்னும் பல 100 ஆண்டுகள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சே. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெறும். முதலில் ராகவேந்திர குரும் எனத் தொடங்கும் கீர்த்தனை, தர்பார் ராகம், கண்ட திரிபுட தாளம்.

நேரம் 9:13 ஆகாஷவாணி. இன்றைய அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடியுள்ளார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்து மரச்சிதி வேமோ, பூர்வி கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்றது மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனைகள். அரங்கிசையில் இன்று ரமா ரவி அவர்களின் பாட்டு கேட்டும் டாக்டர் நந்திதா ரவி அவர்கள் உடன் பாடினார். பி யு கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சிய சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே செல்கிறார். இது அவர் நார்வே நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாகும். நார்வே மன்னர் ஹெரால்ட் மற்றும் ராணி சோஞ்சா மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கார் ஸ்டோர் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். 3வது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு நாளை நடைபெற உள்ளது. இதில் நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பங்கேற்கிறார். 2 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கரின் ராய்ப்பூருக்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தில் ராய்ப்பூர் மற்றும் பஸ்தர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். நாளை ஜகதல்பூரில் நடைபெறும் மத்திய மண்டல சபையின் 26வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார். இதில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணியாக இணைய வழித்தளத்தின் மூலம் குடும்ப விவரங்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு பணி நேற்று தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இணைய வழி சுய கணக்கெடுப்பு திட்டத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டப்பேரவையில் தொடங்கி வைத்தார். மேலும் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் விவரங்களை முழு மனதோடு கொடுத்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரோமில் நடைபெற்ற இத்தாலிய ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் நார்வேயை சேர்ந்த காஸ்பர் ரூடை வீழ்த்தி இத்தாலியின் ஜானிக் சின்னர் சாம்பியன் பட்டத்தை வென்றார். இந்த வெற்றியின் மூலம் பதக்கத்தை வென்ற முதல் இத்தாலிய ஆண் வீரர் என்ற பெருமையை சின்னர் பெற்றார். ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு

0: இடுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:14. இனி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.

நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்னைக்கு பதிவிட்ட கேட்டாலே இனிக்கும் என்ற போஸ்டுக்கு கீழே உங்களின் விருப்ப பாடல்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்போவே உங்களின் விருப்ப பாடல்கள் அதிகமாகவே நிறைஞ்சி இருக்கு. சரி, முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். ராஜபாளையம்லேருந்து பிரபு வீரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க படம் கட்டுமரக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் கோவை மாவட்டம் புத்தூர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்காக உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

நேரம் 10:13. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலை கேட்டிருப்பவர் பம்மல் ராஜன் அவர்கள். காலை வணக்கத்துடன் பாடல் கேட்டிருக்காங்க. என்ன பாடல், அது என்ன படம்னு தெரிஞ்சுக்கலாமா? படத்தோட பெயர் குங்குமப்பொட்டு கவுண்டர். படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, பூவும் காற்றும். பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் பொன்னியம்மன் வீடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத் ஆகியோர். படம் படகோட்டி.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் மை டியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவர்கள்:

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் ஃபோர் ஸ்டூடண்ட் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பண்ணையிலிருந்து கேட்டிருக்காங்க.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு போதை தீய பாதை. நெறிப்படுத்துகிறார் அனிதா. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 2275250. நீங்கள் கைபேசியிலிருந்தோ வெளியூரிலிருந்தோ அழைப்பதாக இருந்தால் முன்னதாக 0413 என்ற எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் என் தம்பி திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் கடலூர் துறைமுகம் சுரேஷா. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங். திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்த பாடல் வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ்.

அடுத்த பாடல் நாடோடி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் தாராபுரம் எம் துரைராஜ் மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்துக்கு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் எடப்பாடி தங்கவேல், நாச்சியார்பேட்டை அன்பழகன், கொள்ளிடம் காமராஜ் ஆகியோர். இவர்களுக்கான பாடல் இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பத்தின் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னும் விருப்ப பாடல்களை கேட்டு நிறைய நேயர்கள் வரிசையாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் பாடல் ஒவ்வொன்றா தனித்தனியாக அளிக்க முடியாததுனால நேரமின்மை காரணமாக இப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பாடலாக சொல்லி போட்டுடலாம். காட்டூர் எஸ் சிவகுமார், அறந்தாங்கி ஐயப்பன், வேதாரண்யம் ராஜதுரை, தலைஞாயிறு ஏ ராஜா முகமது, சத்தீஸ்கர் நர்கோடா, உத்தரப்பிரதேசம் சல்மான், இர்ஃபான் நர்கீஸ், நன்னிலம் நாராயணன், மதுரை சோ சண்முக சுந்தரம் இவர்களுக்காக மாநாடு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். இந்த பாடலுடன் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசை அமுதா. ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டதற்கு மக்களவை உறுப்பினர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது இந்தியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையிலான நட்பு மற்றும் கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். இன்று முதல் வியட்நாம் மற்றும் தென்கொரியா ஆகிய இரு நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணம் இராணுவ ஒத்துழைப்பை ஆழப்படுத்துதல், தொழில்சார் கூட்டாண்மையை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேற்று மத்திய பிரதேச மாநிலம் லூனி ரிச்சா மற்றும் விக்ரம்கர் அலோட் நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரிக்க மேற்கு மத்திய ரயில்வே உயர் நிர்வாக தரத்திலான விசாரணை குழுவை அமைத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் விசாரணையை நிறைவு செய்து எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் விபத்திற்கான காரணங்கள், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு அளவுகோல்கள் ஆகியவற்றை அக்குழு விரிவாக ஆய்வு செய்யும் என்றும் மத்திய ரயில்வே கூறியுள்ளது. காங்கோ மக்களாட்சி குடியரசு மற்றும் உகாண்டாவில் ஏற்பட்டுள்ள எபோலா நோய் பரவலை 80 சந்தேகத்திற்குரிய உயிரிழப்புகளுக்கு பிறகு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. காங்கோ குடியரசுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் நோய் பரவும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. காந்தி நகரில் நடைபெற்ற 2026 ஆசிய பழுத்தூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி மற்றும் 9 வெண்கலம் உட்பட 10 பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் கியானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளிப்பதக்கமும் 1 வெண்கலப்பதக்கமும் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல்.
2: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. ஒரு மனிதனின் வாழ்வை, அவனது குடும்பத்தை, ஏன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையே வேரோடு அழிக்கும் மிக கொடிய அரக்கன் எதுன்னு சொன்னா அது போதை மட்டும்தான். இன்பம் அப்படிங்கிற போர்வையில நுழைந்து வாழ்வையே துன்பக்கடல்ல தள்ளும் ஒரு மாய வலை இது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய நம்முடைய நேயர் நேர தொலைபேசி வழி நிகழ்ச்சியுடைய தலைப்பும் இதுதான் நேயர்களே, போதை தீய பாதை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இளைய தலைமுறையினர் இந்த தீய பாதையில் செல்றத நாம் எப்படி தடுக்க முடியும்? ஒரு குடும்பமா சமுதாயமா நமக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்ன? உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.

0: நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 2275250 ஆகிய எண்கள்ல. ஒருவேளை நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன் குறியீட்டு எண்ணை இணைத்து பயன்படுத்தி பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை கேட்க நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாட்டுக்கு அப்புறமா பேசலாமா?
1: தலை கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: அண்ணே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

0: நேரம் 11:06:24 நேயநேரம் நிகழ்ச்சியில போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். முதல் நேயரா ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார், நலமா?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சொல்லுங்க.
1: போதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய கேடா இருக்கு மேம். அவனுடைய சிந்தனையை சிதைக்கிறது, அவனுடைய உடல் நலத்தை கெடுக்கிறது, எல்லாத்தோட சமுதாயத்துல அவன் மேல இருக்கக்கூடிய அந்த நல்ல பெயர் அப்படிங்கறத பறிபோகிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கு மேம். இப்ப போதை பொருள் யூஸ் பண்றதுனால அவங்களுடைய சிந்திக்கும் ஆற்றல் அதையும் தாண்டி அவங்களால ரொம்ப ஆக்டிவா சூப்பரா வேலை செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் இருக்காது மேம். அதே மாதிரி சொந்த காசை கொடுத்து தன்னை உடம்ப தானே கெடுத்துக்கிறது அப்படின்னா இந்த தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுறதுதான். யோசிச்சு பாக்கணும், நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டோம், மறைஞ்சிட்டோம், இந்த பொருட்களை ஆட்கொள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போயிட்டோம்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்தி, தன்னை நம்பி வந்திருக்கிறவங்கள பத்தி யோசிச்சாவே இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வர முடியும்.
0: அருமையான விஷயம். அதே மாதிரி
1: ஆமா, அந்த போதைப் பொருளை போட்டுக்க முழுந்த உலகத்தை மறந்த ஒரு நிலையில நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஏன் அந்த கெட்ட வழக்கத்தை யூஸ் பண்ணணும்? மகிழ்ச்சி தரக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசுறது, நல்ல புக்ஸ் படிக்கிறது, அப்புறமா நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடன் பேசுறது, இயற்கை

0: பேஜ்களை பாக்குறது, அந்த போதைப் பொருளுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மாற்று வழியாக இது இருக்கு இல்லையா, புத்தகம் வாசிக்கிறது, மியூசிக் கேட்கறது, ஏன் இதுல ஈடுபடுத்த கூடாது என்னுடைய மைண்ட அப்படின்னு தெளிவா வச்சுக்கணும். சரி, அப்படியே அவங்களால முடியல அதை
1: சொல்லுங்க
0: அப்படின்னா, அவங்க சார்ந்த நபர்கள் போதை மறுவாழ்வு மையத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போய் இவங்க இது மாதிரி கஷ்டப்படுறாங்க, இவங்களை பேர் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மறுவாழ்வு மையத்திற்கு கூட்டிட்டு போய் அங்க கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வெளியில கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புல ஈடுபடணும் மேம். அதே மாதிரி இந்த போதை பழக்க வழக்கங்கள் கொண்டவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சமுதாயத்தினரும் பார்க்க கூடாது மேம்.
1: ஆனா
0: ஒரு கெட்ட பழக்கம் அவங்களை தீயவர்களை போல இந்த சமுதாயத்தில் பண்ணதுங்கிற நோக்கம் இருக்கணும். அதே மாதிரி போதையை யூஸ் பண்ணாங்க, மறுவாழ்வுக்கு போயிட்டாங்க, அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை
1: வைக்கணும்,
0: கண்டிப்பா அவங்க அது மாதிரி வர மாட்டாங்க, நம்ம அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், நம்ம அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்போம். வீட்டுல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அவங்க அது மாதிரி பழக்கத்துல இருக்கிறவங்க ஒண்ணுத்துக்கும் லைக் இல்லாதவங்க அப்படின்ட்டு அவங்க குத்தி காட்டுறது, திட்டுறது, பேசுறது, வசை பாடுறது அப்படின்ட்டு தான் செலவு பண்ணுவாங்களே தவிர்த்து ஆக்கப்பூர்வமா அவங்க எப்படி அதுல இருந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில இருக்க மாட்டாங்க மேம். பட் அது மாதிரி இல்லாம அவங்க அந்த பழக்கத்துல இருந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கறத ஈடுபடணும். அதே மாதிரி அரசாங்கமும் ரொம்ப சூப்பரான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க மேம். போதைப் பொருள் பறிமுதல் பண்றது, அதை விற்கிறவங்க மேல தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கிறது, அதை எந்த அளவுக்கு டு தி எக்ஸ்டென்ட் போய் ஸ்டாப் பண்ணுமோ அரசாங்க ரீதியில நிறைய விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றாங்க. பட் அதையும் தாண்டி சில விஷமிகள் இந்த ஊடுருவி அதை விற்கிறாங்க, அதை கூட மானிட்டர் பண்ணி அரசாங்கம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்ட்டு தான் சொல்லணும். சோ போதையற்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கறத நம்ம உருவாக்கணும். இதனால நிறைய நபர்களுக்கு கேடு விளைவிக்கும், இதனால இவங்களுடைய செயல்திறன் குறைக்கும் அப்படின்ட்டுன்னு புரிந்துணர்வோட நம்ம இருந்து போதையற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். மேம் நிறைவா ஒண்ணு சொல்றேன், இந்த டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க கையில பெற்றோர்கள் கொஞ்சம் காசு கொடுக்கறத தவிர்த்துக்கிடணும். அதே மாதிரி அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி தேவையற்ற தீய பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுறாங்க. அதே மாதிரி பசங்க மேல ஒரு கண் அப்படிங்கறது பெற்றோர்கள் வைக்கணும் மேம். அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, எதுக்கு செலவு பண்றாங்க, அவங்க சந்தேக கண்ணோட பாக்கணும்னு இல்ல, அவங்க தவறான பாதையில போகாம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஈடுபட்டா நிச்சயம் ஃபார் கம்மிங் டேஸ்ல இது ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுக்கும்னு நான் ஃபீல் பண்றேன்.
1: முதல் நேரா வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார் இணைப்புல வந்ததுக்கு.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம், இன்னொரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்,
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். யார், எங்க இருந்து சார்?
2: மா கலையரசும் நல்லா போலயும் நிகழ்ச்சி தொடங்கின இந்த காலகட்டங்கள்ல கிராமங்களே சரிதான், நகரங்களே சரிதான், இந்த போதை பழக்கத்துக்கு பெரும்பாலான அடிமையாகி இருக்கிறாங்க. நாம பார்க்கக்கூடிய, நம்ம செவி கேட்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு. எங்க கிராமத்து பக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விடியல தொடங்கி இரவு 11 மணி 12 மணி சொல்லி அது எப்பதான் அதுக்கு நேரம்னு தெரியாத அளவுக்கு வரையறை இல்லாத அளவுக்கு இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறவங்களை நாங்க பாக்குறோம். இதோட கூட புகை பழக்கம், அது அந்த பான் மசாலா, அது மாதிரி பொருட்கள் எல்லாம் அது ஒரு ஒரு பொழுதுபோக்கா பயன்பட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து பீடி குடிச்ச காலம் போய் இப்ப சிகரெட் பிடிக்கிற காலமா வந்து அது விலை உயர்ந்து கூட இன்னமும் ஒரு சிலர் அதுக்கு அடிமையாக்கி போறது நம்ம பாக்குறோம். சிலர் தங்கள் உடல் நலம் கெடும், அதே நேரத்துல உடல் நலம் கெட்ட பேர் வந்து சேரும், அதே நேரத்துல திருமணம் அப்படிங்கிற பந்தத்துல பாதிக்கப்படுவோம், அதே நேரங்கள்ல வந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்வை தொலைச்சிட்டு அகால மரணத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படை விஷயம். இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு அடிப்படை கருத்து சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம போறதுனால்தான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகி போயிட்டு இருக்கு. இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்க நாங்க கடமையை முடிச்சு கொடுத்துட்டோம், இனிமேல் நாங்க என்ன பழக்கம் பண்ணாலும் எங்களை கேட்க ஆசை இல்லைன்னு சொன்னா கூட நாங்க பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நமக்கு வேண்டாம், இது மாதிரி நண்பர்கள் தோழிகள் நமக்கு வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் காலம் வாழணும், இன்னும் ஒரு 20 ஆண்டு காலம் வாழணும், இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் வாழணும் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் சொன்னீங்கன்னா

0: நம்ம நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். செவி கொடுத்து கேட்கிற போது கூட இந்த அலட்சியம்ங்கிறது சில இடங்களில் இருக்கிறதுனால தான், இந்த விழிப்புணர்வுங்கிறது வர மறுக்கிறதுனால தான் இந்த போதை பழக்கங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இது முதல் தயார் பண்ற இடத்துல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி
1: வைக்கணும்.
0: அங்க நம்ம அந்த முற்றுப்புள்ளி வைக்காம அந்த வெளிஞ்சி வர்றத விட்டுட்டு இங்க வரும்போது நம்ம வந்து தடை பண்றோம். அது மாதிரி தடை பண்றதுனால தான் இது அதிகமா போய்கிட்டே இருக்கு. அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்த காலம் போய் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இது குடும்பம் தவிர்க்கப்படணும்னு சொன்னா அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே காலகட்டங்கள்ல ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுக்கோ, அவர் என்ன வேலையில இருக்காரு, என்ன சம்பளம் வாங்குறாருங்கிறது அங்க பேச்சு ரெண்டாவது இடம். முதல்ல மாப்பிள்ள நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கிறாரா, தவறான பழக்கம் என்ன இருந்தா முன்னாடி சொல்லிடுங்க அப்படிங்கறதும், அதுக்கு பிற்பாடு பல இடங்கள்ல விசாரிச்சு இது சரியான கோணத்துல இருக்கிற போது பெண் கொடுக்கறதும் பெண் எடுக்கிறதும் தமிழ்நாட்டிலயும் புதுச்சேரியிலயும் இப்ப நடைமுறை பழக்கமா இருந்துட்டு இருக்கு. இதனால வந்து நாமளே நம்மள மனம் வருந்தி திருந்தி தம்மளை மாத்திக்கிட்டால் ஒழிய இதுக்கு தீர்வுங்கிறது கொஞ்சம் தம்பி தான். மறுவாழ்வு மையம் அப்படி இப்படின்னு கூட சொல்றோம். அந்த மறுவாழ்வு மையத்துக்கு போன பிறகு கூட ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இன்னமும் அடிமையாக நாங்க பார்த்துட்டு
1: இருக்கோம்.
0: அதனால இனி வரும் காலத்துல குடிக்கவும் மாட்டேன், புகைக்கவும் மாட்டேன், புகையிலை பொருட்களை நாவில் வைத்து அடக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு உறுதி எடுத்துக்கணும்.
1: நன்றிங்கய்யா, நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இணைப்புல வந்து
0: வாழ்க்கைய வரையறது கொண்டு போயிட்டா கண்டிப்பா இது
1: நன்றி நன்றி சார். இணைப்புல வந்தது
0: பிள்ளைகளை நல்ல பழக்கத்தோட வார்த்தை வளர்த்து கொடுத்துருக்கேன். அவங்களும் ஒரு பழக்கத்தில் இல்லாம இருக்கிறாங்கன்னா முதல்ல முன்னோரமா வாழ்ந்து காட்டிட்டு அவங்களும் அது மாதிரி வாழறாங்க.
1: நிச்சயமா, நன்றி நன்றிங்கய்யா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கும், சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியல, நேயரோட இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் 11:15:27 நேயர் நேரத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன அப்படி சொன்னாங்கன்னா வந்த நேயர்கள் எல்லாருமே வந்து இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இளைய சமுதாயம் மற்றும் பள்ளி மாணவர்கள்கிட்ட கூட நிறையா வந்து பரவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு தனிநபராகவும் இல்லை ஒரு ஃபேமிலியாகவும் குடும்பமாகவும் எந்த அளவில் வந்து அதை கட்டுப்படுத்த முடியும், இல்லை வந்து நல்ல பழக்கங்களை பசங்கக்கிட்ட சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஸோ பள்ளி மாணவர்கள்கிட்ட இந்த போதை பழக்க அடிமையாகிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. கடைகளில் எளிதாக கிடைக்கிற சில விஷயங்கள் அவங்கள சீரழிக்குது. அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக வந்து இந்த விஷயங்களில் வந்து பங்கு இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய நடத்தையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தால் கூட அதை கவனிக்க நம்ம தவறக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நண்பர்கள் சேர்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது கூட அவசியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குறைஞ்சிருக்கு, நான் சொல்கிறது முன்னாடிலாம் சொல்கிறேன். ஸோ ஒரு அப்பாவே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட வந்து ஏதாவது கொடுத்து கடையில் போயிட்டு இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது ஸோ அந்த பசங்களுக்கு வந்து ஓ இது சரியோ நம்ம ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தோணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பெற்றோர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்து பிள்ளைகளுடைய நடத்தை விஷயங்களில் வந்து கவனிக்கணும், பழக்க வழக்கங்களை கவனிக்கணும், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் ஒரு நேரம் சொன்னார். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகம் படிக்கிற பழக்கங்கள் கூட நிறைய குறைஞ்சி போச்சு. ஸோ இந்த பழக்கங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக மைண்டு டிவியேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தேவையில்லாத பழக்க வழக்கங்களை நம்ம போக மாட்டோம். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், டி அடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் இருந்தால் கூட ஸோ இந்த மாதிரி முதல்ல இதை வந்து அந்த ஆணிவேரை முதலே தடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயங்கள் வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நேயர்கள் சொன்னாங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நலமா இருக்கு மேடம், சொல்லுங்க. நீங்க
2: நம்பர் வந்து கரகரன்னு கேக்குறேன் மேடம்.
1: ஆ, அது கொஞ்சம் இணைப்புல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, சொல்லுங்கம்மா.
2: அதாவது நல்ல ஒழுக்கத்தை தான் பெற்றோர்கள் கற்று கொடுக்குறாங்க. இப்போ வந்து போற நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க பார்த்தா, தீய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கண்டறிஞ்சு நம்ம பிள்ளைய வந்துட்டு இந்த போல பழக்க வழக்கம்லாம் நம்ம நீக்கணும்னு நல்ல நண்பர்களை சேர்த்துருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நண்பர்கள்லாம் வந்துட்டு நல்லா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, கடைசியில எதுல போய் விழுறன்னு தெரியாது. நடு ரோட்ல கிடப்பாங்க, இல்ல ஓட்டங்கள்ல கிடப்பாங்க, நல்லா மோதலாம்.

கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ்மெயில் கட்டியிருப்பாங்க, ஃபேன் ஷர்ட் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா ஒரு சேர்த்து தண்ணியில் கொடுத்துருப்பாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒரு பாடலை கூட உண்டுங்க, குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு விட்டால் குடலை பெண்ணு குடிக்காதே, அந்த நிறைய ஒரு சொற்கள்லாம் இருக்கு. அதனால வேண்டி நாம நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாலும் அந்த பழக்க வழக்கத்தை கற்றுட்டு போற நண்பர்கள்லாம் இருக்காங்க, அந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்து நாம தண்டிச்சு தப்பி இந்த போல போகாத, நம்ம வீட்டு குடும்பம் இந்த போல நிலைமை இருக்குது, உன்னுடைய தலைமை மக்கள் வந்துட்டு

0: அந்த பழக்க வழக்கத்தை கற்றுட்டு போற நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் பார்த்து நாம கண்டிச்சு கட்டி இந்த போல போகாத, நம்ம வீட்டு குடும்பம் இந்த போல நிலைமை இருக்குது, உன்னுடைய கனவை மக்கள் வந்துட்டு காப்பாற்றணும், நீதான் நல்ல ஒழுக்கமா இருக்கணும், இந்த பாதைக்கு போகாத சொல்லிட்டு நம்ம சித்தவட்டமா நம்ம சொல்லணும். இதோட புரிஞ்சுகிற பிள்ளைங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெற்றோர்களை நம்ம ஒரு நல்ல பெயர் கிட்டணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னாக்கா, ஊரு நாடும் நல்லா இருக்கணும்னாக்கா, இளைஞர் பெண் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளா வெளியில வரணும்.
1: நன்றிமா, நன்றிமா. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றி. ஸோ இன்னைக்கு நேய நேரத்தில் வந்து நேயர்கள் வந்து அழகாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. தொலைபேசியில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. நேரம் 11:19:05 ஆயிட்டுருக்கு. ஸோ இது ஆகாஷவாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் நேரம். நேய நேரத்தில் போதை தீய பாதை அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கோம். போதை பாதை அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தந்தால் கூட, ஆனால் வந்து அது கொண்டு போய் சேர்க்கிற இடம் பார்த்தீங்கன்னா மரணம் அல்லது தீராத மன உளைச்சல் தான். அது மட்டும் இல்லை, உங்களை விரும்புகிறவங்களுக்கு, அது குடும்பமாக இருக்கலாம், உங்களோட சகோதரனாக இருக்கலாம், உங்களோட மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனசுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயத்தை தான் நீங்கள் வந்து எண்டில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆரம்பத்துலேயே வந்து இந்த விஷயத்தை கலையணும் இல்லை வந்து இது போக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்மளோட மைண்ட் டைவர்ஷன் நிறைய வேணும். நிறைய இசை கேட்கலாம், நிறைய வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சிகள் இல்லை நிறைய கலைகளை வளர்த்துக்கலாம். ஸோ நிறைய வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி தீய பழக்க வழக்கங்கள் நமக்கு வராது. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நூலகங்களுக்கெல்லாம் போயிட்டு படிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. போயிட்டு அந்த நூலகத்தில் போயிட்டு அந்த நூலகர்கிட்ட சொல்லி நம்ம புக்கெல்லாம் கொண்டு வருவோம். முறையாக வந்து ஒரு டிசிப்ளின் மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்போது. இப்போ வந்து நிறைய வந்து நம்ம அதிகமாக வந்து லைப்ரரிக்கெலாம் போகிறதில்ல. ஸோ எல்லாமே நமக்கு செல்பேசியிலே வந்து எல்லாமே கிடச்சி போகுது. ஸோ அதில் வந்து நிறைய நேரம் ஸ்க்ரீன் டைமிங் பார்க்குறோம். ஸோ அது பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் தேடும்போது அப்படியே 4-5 கெட்ட விஷயங்களும் ஓடி வருது. ஸோ அதை வந்து பசங்க வந்து ஈஸியாக வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு பார்த்தா என்ன, இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து ஈஸியாக வந்து அதுக்கு ஆளாயிடுறாங்க, அதுக்கு பலியாகவும் ஆகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறணும். அது எப்படி மாற்றலாம், ஒரு தனி நபராக ஒரு பெற்றோராக எப்படி மாற்றலாம், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: நேய நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம கூட ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மணிதா.
0: வணக்கம் ஐயா, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அபரிதமா வளர்ந்திருக்கு. இது இது ஒரு பெரிய பூதம், நச்சு. இது இந்த நச்சை எப்படி விதைக்கிறாங்க, எவ்வளவு வந்து பாதுகாப்பு படைகள் சமீபத்தில் கூட எவ்வளவோ பிடிச்சிருக்காங்க, இருந்தாலும் இது வளர்ந்து கொண்டே போகுது. கூடாதுன்னு எப்படி கேடாகி வரீங்க மாணவர்களுக்கு? மாணவர்கள் சொல்றேன், இங்க எங்க இந்த பள்ளிப்படத்திலிருந்து உருவாகுமா?
0: நிச்சயமா கூடா நட்பு தான் மெயினா.
1: ஆமா, அந்த கூடா நட்புல இருந்து நம்ம வந்து விலகி கொள்ளணும். நம்முடைய தாய் தந்தை யார், நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்ன, நாம் எதற்காக படிக்கிறோம், நாம் எதற்காக வளர்கிறோம் என்றுதான் அந்த பிள்ளைங்க நினைச்சு பார்க்கணும். வீட்டுல கூட அம்மா அப்பா வந்து தினமும் ஒரு விஷயத்த வந்து கவனிக்கணும். அவங்க ஏதோ வராங்க போறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, அந்த இது இருக்க கூடாது.
0: தொடர் கண்காணிப்பு இருந்துட்டே இருக்கணும் இல்லீங்களா?
1: கட்டாயமா இருக்கணுமா? தாய்க்கும் இருக்கணும், தந்தைக்கும் இருக்கணும். தந்தைக்கு நிச்சயமா பயப்படுவாங்க, தாய்க்கு பயப்பட மாட்டாங்க பிள்ளைங்க. இருந்தாலும் தான் பிள்ளை என்ன செய்யணும், பையில செக் பண்ணும். ஏமா செக் பண்ண, இல்லப்பா நீ நல்லா வளரணும், நீ படிச்சு வளரணும்டா எனக்கு ஆசை அப்படின்னு ஊட்டி வளைக்கணும்மா. அம்மாவும் வேலைக்கு போயிறாங்க, தந்தையும் வேலைக்கு போறாங்க, இந்த கால சூழ்நிலை அப்படி.
0: ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்ப இருந்து பெற்றோருக்கு வந்து குழந்தைங்களை எப்படி அப்ரோச் பண்றதுனே பயமா இருக்கு. ஏன்னா வந்து சில பேர் வந்து ஏதாவது சொன்னா, கடிந்து சொன்னா எங்கனா கோச்சுட்டு எங்கனா வெளியில போயிடுவாங்க குழந்தைங்க.
1: அதாவதுமா, அதாவது நம்ம அது உண்மைதான் வந்து, அதாவது இதுக்கு நிறைய சொல்லாமா, அதாவது ஊட்டி வளர்க்காத தாயும் கண்ணுக்குட்டி அடைக்கலாம். அவனு காலமா கண்ணுக்குட்டி துணியெல்லாம் விளையாடும், அதை குமுக்கு மூக்கனா கயிறு போட்டு கட்டித்தான் ஆகணும். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். சரி, மருந்து பிடிக்கிறானா, நம்ம கெட்டு போக கூடாதுமா. பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஆளாக்கி வளர்த்து அந்த எல்கேஜில சேர்க்கும் போதே எவ்வளவு ப்ராப்ளம், வேதம் மேலும் படிப்பதற்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்து அந்த தாயும் தந்தனையும் யோசனை பண்ணி அந்த பிள்ளைகளை நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்னா, குடும்ப சூழ்நிலையை சொல்லித்தரணும் தாய் தந்தை.
0: இந்த கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சு வளரணும் பசங்க.
1: ஆமாமா, நீங்க சொல்றது கூட உண்மைதான், தவறான முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. நான் ஒரே ஒரு பதிவு பண்ணுவோம், தவறாயிருக்க கூடாது. இருந்தா

0: பாட்டே சொல்லிருக்குமா, அஞ்சுல வளையாதுதான் ஐம்பதுல வளையாதுமா அனிதா. அதனால சூழ்நிலையை நம்ம எட்டு சொல்லணும். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம வளர்த்து என்ன பிரச்சனை? அந்த குழந்தைக்கு வாழ்க்கை கெட்டு போறதுக்கா? திருமணம் ஆகி அவங்க என்ன செய்வாங்க? கை காலெல்லாம் நடுங்குமா? அப்புறம் திருமணம் பண்ணோம் ஏது? இதெல்லாம் குழந்தைங்க சொல்லிதான் தரணும்.
1: நிச்சயமா நிச்சயமா. நன்றிங்க இணைப்புல வந்து உங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். என்னென்னு தெரியல, நேயரோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நிறைய நேயர்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்ம இன்றைக்கி வந்து போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பில் அழகாக பதிவு பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: ஆ, சொல்லுங்கள் பாபு சார்.
2: அதாவது இளைஞர்கள் ஏன் போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையாக என்று நிறைய எனக்கு என்னோட கேள்வி எழுப்பு உண்டு.
1: நமக்கே இருக்கு டவுட்டு.
2: அவன் இருக்கு, ஆனா ஏன் அடிமையாகி இந்த சமுதாயத்தில் வேண்டத்தகாத செயல்களை செய்யலாங்கன்ட்டு, அதாவது அவங்களுடைய மைண்ட் வந்து ஒரே சிந்தனையில போய்கிட்டு இருக்கு. கூட என்ன படிச்சா நண்பர்களுடைய சேர்க்கையும் கூட சொல்லலாம். யாராவது ஒரு நண்பர்கள் தவறு செஞ்சா அவர்களோட சேர்ந்து மேலும் மேலும் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். அந்த நட்போட்டாளர்கள் பெருக்கிறது மூலம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற மைண்ட்ல ஒரே பாதையில தான் இருக்காங்க. தவிர அது வந்து வெளியே வர்றதுக்கு அவங்க முயற்சியே எடுக்க மாட்டாங்க.
1: இதை உடனடியா வந்து அறவே வந்து இதை வந்து இது பண்ணணும், எலிமினேட் பண்ணா என்ன சார் பண்ணலாம்?
2: போதை மறுவாழ்வு மையம் தமிழக அரசு எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா வந்து அவங்களும் தனியா ஒரு இது பண்ணதான் செய்யறாங்க. ஆனா அவங்க மனசு வைக்கணும், மனசு வைக்க மாட்டாங்க. அவங்களுடைய பெற்றோர்களும் மனசு வைக்கணும், அவங்களும் அவங்க பெற்றோர்கள் சொல்றதே இப்ப கேட்க மாட்டாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் அதான் காலத்தின் கட்டாயமா இருக்கு, அது வேற வேற விஷயமா இருக்கு. அதனால ஓரளவு நம்ம இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகாம இருந்தா அவங்க உடம்புக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, நாட்டின் வளர்ச்சி இளைஞர்கள் கையில தான் இருக்கு.
1: ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நிச்சயமா
2: இளைஞர்கள் கையில
1: இருக்கு இருக்கு.
2: அதை ஒவ்வொரு இளைஞர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆனா படிக்கிறவங்க கரெக்டான முறையில படிச்சிடறாங்க, வேலைக்கு பிறகு
1: போயிடுறாங்க.
2: குற்ற சம்பவங்கள் போதை பொருளுக்கு அடிமையானவங்க, அதுக்கு ஒரு சில மனிதர்கள் அந்த பாதையில வந்து விலகி வர்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அவங்க அந்த ஒரே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னா அந்த மைண்ட் வந்து பெற்றோரே சொன்னா கேட்க
1: மாட்டேங்கிறாங்க.
2: அப்படிங்கதான் இப்போ உள்ள சூழ்நிலையில உள்ள கால நிலவரமா இருக்கு.
1: நன்றிங்க ஐயா, இணைப்புல வந்து உங்களுடைய நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மன அழுத்தம், அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது காரணமாக தான் நிறைய பேர் இந்த பழக்கத்துக்கு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில மெஷர்ஸ் எடுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் இல்லை ஆஃபீஸ், இது எல்லா இடங்கள்லையுமே மனநல ஆலோசனை, அதாவது கவுன்சிலிங் அந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறை கொடுக்குற மாதிரி, இல்லை அங்கேயே வந்து நிறைய விளையாட்டுகள், கலைகள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இளைஞர்களை வந்து அவங்க ஈடுபடுத்துகிற மாதிரி அவங்கள கவனத்தை கொஞ்சம் திசை திருப்பணும்னா நிச்சயமாக இந்த தீய பாதையிலிருந்து அவங்களை கொஞ்சம் காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படிக்கும் பழக்கம், ஏன்னா வாசிப்பு வந்து நிச்சயமாக ஒரு மனுஷனை மாற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும் பழக்கத்தை பசங்க கிட்ட கொண்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் வந்து புத்தகங்களோ இல்லை வேறு ஏதாவது நூலகங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க வந்து வளர்த்துக்கணும். அவங்க வந்து ஆன்லைன்லேயே கூட படிக்கட்டும், ஆனால் வந்து அவங்க படிக்கும் போது சரியான விஷயங்கள் இணையதளத்தில் சரியான வந்து இதுதான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியது ஆஸ் அ பெற்றோரா ஒரு பேரண்டாக நம்மளுடைய கடமையும் கூட. இப்போ ஒரு இணைப்பில் ஒரு நேயிருக்காங்க, பேசலாம். வணக்கம். என்னன்னு தெரியல, ஆர்வமாக வராங்க ஆனால் அவங்களோட இணைப்பு ஏதோ பிரச்சனை காரணமாக இருக்குது. இப்போ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். என்னன்னு தெரியல, பேச முடியல. சரி, போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பை தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பெற்றோர்கள் வந்து கண்டிப்போட வளர்க்கணும், ப்ளஸ் அவங்கள தொடர்ந்து வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் வட்டாரெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பமாக உட்காந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமா நம்மளோட குழந்தைங்களோட நம்மளோட குடும்பத்தோட அப்படின்னா நிச்சயமாக அது குறைவு தான். ஏன்னா எல்லாருமே வேலைபளு காரணமாக அவங்கவுங்க வந்து இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியாக வேறு ஆயிடுச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டு குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தை வந்து எங்கேயோ வந்து ஒரு திசை மாறி போகுது, அதோட நடத்தையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியுதுன்னா அங்கே வந்து வீட்டில் ஒரு பெரியப்பாவோ ஒரு தாத்தாவோ ஒரு பெரியம்மாவோ யாராவது இருப்பாங்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து கண்டிச்சு வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நியூக்ளியர் ஃபேமிலியில் தனியாக வந்திருக்கிறோம். ஸோ எல்லா விஷயங்களுமே பெற்றவங்களாலையும் மானிட்டர் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம டெய்லி ஒரு, அதாவது மூணு வேலை இருக்குது அப்படின்னும் போது ஒரு வேலையாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். அப்பா வந்து அவங்களோட அலுவலகத்தில் நடந்த விஷயங்களோ இல்ல அம்மாவோ அவங்களோட இதுல நடந்த விஷயங்களோ இல்ல பிள்ளைங்களுமே அவங்க ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை பேசும்போது நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அந்த அந்த அந்த இடமே கொஞ்சம் மாறும்.

ஸோ நிறைய நம்ம பேசலாம், நம்ம ஷேர் பண்ணலாம் அப்பா அம்மா கிட்ட அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் பசங்களுக்கு வரும். ஸோ எல்லாத்தையுமே மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நிறையா மறைச்சு மறைச்சு பண்ணும்போது தான் அது ஒரு பெரிய தவறாக வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ரொம்ப நாள் கழிச்சு அது ஒரு பெரிய இதில் போய் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அப்போ நிறைய வந்து குடும்பத்தோடு நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய முடிஞ்ச வரைக்கும் இசை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும் போது இந்த தீய பழக்கங்கள் வந்து நம்ம விடுவிட முடியும். இன்னும் நேராக இருக்குது, பேசலாம்னு நினைக்கிறேன். கால் பண்ணுங்கள் 2275240 அப்படிங்கிற எண்ணுக்கும் 2275250 ஆகிய எண்களில் கால் பண்ணுங்கள். ஒரு பாடலுக்கு அப்புறமா பேசலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 11:38. நேய நேரத்தில் போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். நேர்களும் வந்து அழகாக முடிஞ்சவரை அவங்களோட கருத்துக்களை அழகாக இணைப்பு மூலமா பேசிட்டு இருந்தாங்க. இணைப்பில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து வர முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போதை பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களோட படி போதைப்பொருள் பயன்பாடு தொடங்கும் வயதுன்னு பார்த்தீங்கன்னா 12-17 ஆகும், 18-25 வயதுகளில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மூளையுடைய வேதியியல் மாற்றம் நிச்சயமாக மாறுமா, போதைப் பொருட்கள் மூளையில் டோப்போமைன் அப்படிங்கிற அந்த அளவை வந்து அதீதமாக வந்து சுரக்க செய்து இதனால தற்காலிக இன்பம் மட்டுமே அவங்களுக்கு கிடைப்பதா இருந்தாலும் நாளடைவில் அவங்களுடைய சிந்திக்கிற திறன், சுய கட்டுப்பாடு, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்லாம் இல்லாமல் முடிவெடுக்கிற திறன் இதெல்லாமே குறைஞ்சு போய் முழுமையாக வந்து அவங்க மனநலம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹெல்த் வைஸாகவும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. போதைக்கு அடிமையாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நபரை மட்டுமே இல்லை, நாட்டுடைய எதிர்காலத்தையே சீர்குலைக்கக்கூடிய அழிவின் பாதைன்னு கூட சொல்லலாம். சமுதாயத்துடைய ஆரோக்கியம் கருதி பார்த்தீங்கன்னா 1985 போதைப்பொருள் தடுப்பு சட்டம் வந்துச்சு இந்தியாவில். இதன்படி போதைப்பொருள் தயாரித்தலோ இல்லை கடத்துதலோ இல்லை விற்பனை செய்தலோ இல்லை பயன்படுத்துதலோ சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த சட்டத்தின்படி குற்றவாளிக்கு சிறை தண்டனை அல்லது அபராதம் கூட வந்து இரண்டுமே வந்து விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும், விழிப்புணர்வை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லை, இதை வந்து இந்த போதை பழக்கம் வந்து உங்களுக்கு தற்காலிகமாக அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் அது வந்து எங்கே கொண்டு போய் உங்களை விடும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே குழந்தைங்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். சொல்றது மூலயமா நிச்சயமாக வந்து ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய அவங்கள எங்கேஜிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்து யோகா வேறு ஏதாவது தியானக்கலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்களை ஈடுபடுத்துறது மூலயமா நிச்சயமாக இது பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு பசங்க ஒரு 4 பேர் நின்றுக்கிட்டு என்னமோ மொபைலில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் கண்டும் காணாமல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரு ஓரத்துலேயே நம்ம வந்து நம்ம அருகாமையிலே இருப்பாங்க, யாராவதா கூட இருப்பாங்க, ஆனால் ஒரு 3வது வீடாக 4வது வீடாக கூட இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்களா கூட இருப்பாங்க, ஆனால் வந்து கண்டிப்பாங்க, கண்டிச்சு என்ன இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வீட்டில் தேடுவாங்க போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு அறிவுரையை சொல்லி அனுப்புவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது கேட்டால் அந்த பசங்க வந்து நம்மக்கிட்ட வந்து மரியாதை குறைவாக நடந்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை கண்ணும் காணாமல் அப்படியே போகிறாங்க. ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே இருக்குது. ஸோ பேருந்துகளில் கூட பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து சிறுவர்கள் வந்து ரொம்ப தவறுதலாக வந்து அது ஈடுபடுறது, ரொம்ப வந்து அவங்களுடைய நடத்தை விதிகள் எல்லாமே மாறுறது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பள்ளிக்கூடங்களையுமே நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும். ஸோ டீச்சர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக வந்து எல்லாமே பேசணும். ஸோ பெற்றோர்களும் வந்து குழந்தைங்களுடைய நடத்தை விதியில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா உடனே போய் அங்கே சொல்கிறதோ இல்லை அங்கே ஆசிரியர்களும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட தெரிவிக்கிறதோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துனா மட்டும்தான் நிச்சயமாக இந்த நிறைய விஷயங்கள் மாறும். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய

0: கோவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் 11:49, 10:00. நேய நேரத்தில் போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசிட்டு இருந்தோம். அதாவது பாத்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை மூலமா மாணவ மாணவர்கிட்ட போதைப் பொருள் பயன்பாடு தடுப்பு குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்ல, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த விஷயங்கள் மூலமா கூட போதைக்கு அடிமையானவர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை வழங்குறது, மருத்துவ பரிசோதனைக்கு வந்து அவங்களை உட்படுத்துறது, இந்த மாதிரி தொடர் கண்காணிப்பு மூலமா வந்து மறுவாழ்வுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாம நம்ம நேயர் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஸோ போதைக்கு அடிமையான ஒருத்தர் அந்த டி அடிக்ஷன் இருந்து மீண்டு வந்துட்ட பிறகு அவங்க ஒருவேளை திருந்தி இருக்கும் பட்சத்தில் அவங்களை அதிகமா பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி அவங்களை வந்து ஹர்ட் பண்றது அந்த மாதிரி இல்லாம முழுமையா வந்து அவங்களை நம்பணும் அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஸோ அந்த விஷயமும் வந்து ஏற்புடையதா தான் இருக்கு. ஸோ முழுமையா நம்பணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது கண்கூடா நம்ம பார்க்கும்போது, நம்ம அருகாமை கிட்ட இல்ல வீட்டில் இல்ல வேற எங்கன்னா பார்க்கும்போது அவங்களை வந்து அதிகமா அதை சொல்லி அதை அவங்களை போக் பண்ணிட்டே இருக்காம அவங்கள வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மூலயமா அவங்களை வந்து அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து நிச்சயமா அதுலேருந்து விடுபடுறதுக்கான வழிமுறை சொல்லலாம். இதோடைய தீய பழக்கங்களால அதோட விளைவுகள் என்ன, அதோட முழுமையா என்ன ஆகும், ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் வரும், ஸோ நரம்பு பிரச்சனையில இருந்து எல்லா பிரச்சனையுமே வரும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த அளவுக்கு சொன்னோம்னா, நிச்சயமா இந்த மாதிரி ஒரு கேம்ப்லாம் போட்டு சொன்னோம்னா ஓரளவுக்கு சிறிய சிறிய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த போதை தீய பாதை அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஆலோசனைகளா வந்து நேயர்களும் சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: இருக்காங்க. ஒரு நேயர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துமா?
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில இருந்து சுசிலா பேசுறேன் மேடம்.
0: கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. சுசிலா?
1: ஆமாங்க மேடம்,
0: சொல்லுங்க சுசிலா.
1: விழிப்புணர்வுன்றது வந்து பேரண்ட்டுமே இருக்கணும் மேடம். நம்ம ஒரு பசங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து இப்ப ஏதாவது போதைப் பொருள் உபயோகப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சதுனாலே அவங்கள்ட்ட அன்பா பேசணும். நம்ம ஏன் அந்த வீட்டு பையன் இப்படி இருக்கான், நீ ஏன் இப்படி இருக்கன்னு அவங்களோட ஒப்பிட்டு பேசணும்.
0: கம்பாரிசன் கூடாது.
1: கம்பாரிசன் இல்லாம நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்பா. இதெல்லாம் நம்ம வந்து இந்த வழியில போனோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடும், நம்ம குடும்பமும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கல்வி பாடங்கள்லயுமே வந்து அதை உபயோகப்படுத்தினா எவ்வளவு தீமைகள் வரும்ன்றது மாணவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் இதுலயோ ஏதாவது ஒரு டைம்ல
0: அவங்க சொல்ற மாதிரி சிலபஸ்ல கூட கொண்டு வரலாம். அந்த மாதிரி ஆமா
1: கொண்டுட்டு வந்து அவங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அது சிலபஸ் வந்து கம்பல்சரி இல்லைன்னா ஏதோ ஒரு டைம்ல அவங்களுக்கு அதை பத்தி இயர்லி ஒன்ஸ் தெரிஞ்சுட்டு இருக்கணும். பாட புத்தகங்கள ஏதோ ஒண்ணு வந்துதான் அப்படி இருந்தாதான் மாணவர்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வுகளும் இருக்கும், மாணவர்களும் தடமாறி போகாமலும் இருப்பாங்க மேடம்.
0: நன்றிமா இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு சுசிலா மேடம், ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நட்பு வட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ வந்த நேர் கூட சொன்னாங்க. ஸோ அது வந்து போதைப்பொருள் சம்மந்தமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லலாம். ஸோ வந்து நீ நல்லா படித்து நல்லா முன்னேறின என்ன உன்னோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய நம்ம சொல்லும்போது சில நேரங்களில் பசங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் ஆனால் எல்லாமே சொன்னதான் இருந்தாலுமே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பசங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது தான் பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ

இதெல்லாம் என்ன நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக கல்வி திட்டத்திலையுமே நிறைய மாற்றங்கள் வரணும், பள்ளிக்கூடங்களை நிறைய சொல்லிக் கொடுக்கணும், முடிஞ்ச வர பெற்றோரும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்காணிச்சுட்டே இருக்கணும். போதை அப்படிங்கிறது வாழ்வுடைய தற்காலிக முற்றுப்புள்ளி தான், அது வந்து என்ன சொல்கிறது, அது வாழ்வுடைய நிரந்தர அழிவு புள்ளி. அந்த போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது தனி மனிதராகிய நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோட தினமும் வந்து மனம் விட்டு பேசணும், அவங்களுக்கு அன்பையும் பாதுகாப்பான சூழலையும் நிச்சயமாக தரணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கணும், நட்பு வட்டாரங்கள் ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பார்க்கறது மூலமா நிச்சயமா போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்கும் அப்படின்னு நம்பலாம். இன்னும் ஒரு தலைப்புல, சுவாரஸ்யமான தலைப்புல நம்ம பேசலாம், தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

0: தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் பிற்பகல் 2:15 டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
0: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது நேயர் நேரம். இன்னைக்கு போதை தீய பாதை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய நேயர்கள் முயற்சி செஞ்சு அவங்களோட கருத்துக்களை பேசினீங்க. ஸோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்ட நேயர்களுக்கும், முயற்சி செய்து பேச முடியாமல் போன நேயர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ அடுத்த நிகழ்ச்சியாக டெக்குரு வந்துட்டுருக்கு. நேரம் 12:00.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது டெக் குரு. நிகழ்ச்சியில் மருந்தாகும் தாவரங்கள் குறித்து மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கங்க சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: டாக்டர் லோகநாதன். தாவரங்களில், பர்டிகுலராக மூலிகை தாவரங்களில் நான் டாக்டரேட் முடிச்சிருக்கிறேன். பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய படிப்பை பொறுத்த அளவில் பிஎஸ்சி எம்எஸ்சி பாட்னி வித் மெடிக்கல் பாட்னி ஸ்பெஷலைசேஷன். பிஹெச்டி வந்து கண் மருத்துவத்தில் பயன்படக்கூடிய தாவரங்களை எடுத்து பண்ணியிருந்தேன் நான். அதற்கு பிறகாக நான் வந்து சித்தா மெடிக்கல் டிகிரி பிஎஸ்எம்எஸ் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, முதன்மையாக செய்யக்கூடிய பணி மூலிகை ஆய்வு மையம் அப்படிங்கிற ஒரு மூலிகை பண்ணையை உருவாக்கியிருக்கிறேன். அங்கே வந்து 1530 மூலிகை தாவரங்களை பராமரிப்பு பண்ணுறோம். அதில் வந்து முதன்மையாக வந்து ஆயுஷ் மெடிசன், சித்த ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி அண்ட் இயற்கை மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே வந்து மூலிகைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவும், அதனுடைய பயன்பாடுகள், ஐடென்டிஃபிகேஷன், அதை வந்து மேற்கொண்டு அவங்க ஆய்வுகளாக பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் அங்கே நாங்கள் பராமரிப்பு பண்ணி அவர்களுக்கு தேவையான வசதிகளை அங்கே செஞ்சு கொடுக்குறோம். இந்த பயிற்சி திட்டத்தை நான் ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய மருத்துவ கல்லூரிகள்லையும் நான் வந்து ஹெர்பாலஜி சம்பந்தமான கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் என்னுடைய பணிகள் சார்.
3: உலகத்தில் எல்லா உயிரினங்களும் வாழணும் அப்படின்னா அடிப்படையில் தாவரங்கள் தான் இருக்கணும்.
4: நிச்சயமாக
3: தாவரங்கள் மட்டும்தான் தனக்குத்தானே உணவை தயாரிச்சிக்கக்கூடிய உயிரினங்கள். அதை சார்ந்து தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து இன்னொரு விஷயத்துலேருந்து தான் தனக்கான உணவை எடுத்துக்க முடியும்.
4: நிச்சயமாக நிச்சயமாக.
3: அதனால் தாவரங்கள், அதுவும் குறிப்பாக வந்து சூரிய வெளிச்சம் அதை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை, இந்த ஃபைட்டோ பிளாங்டன் சொல்லக்கூடிய ஒரு செல் தாவரங்கள் தான் வந்து முதல்ல சைனோ பாக்டீரியாவாக உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆரம்பித்து இன்னைக்கு எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒரு வித இலை தாவரங்கள் வரைக்கும் வந்தாச்சு நம்ம. அதனால் தாவரங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது மருந்து, அது குறிப்பாக வந்து தாவரங்கள் மூலியமா அப்படிங்கிறது நமது முன்னோர்கள் காலத்திலேருந்தே, சித்தர்கள் காலத்திலேருந்தே ட்ரையல் அண்ட் எரர், ஒரு செடி அது எந்த விதத்தில் பயன்படுது அப்படின்னு அதை பயன்படுத்தி பார்க்கறது. இதுலேயே நிறைய பேர் உயிர் இழந்ததாலாம் நம்ம படிக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு விஷத்தாக உரமாக இருக்கும், அதை பயன்படுத்தி பார்க்கும்போது உயிருக்கு ஆபத்தாயிடும். இந்த மாதிரிலாம் வந்து முன்னோர்கள் பல்வேறு தாவரங்களை ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து எது இதெல்லாம் நல்லது அப்படின்னு. ஆனால் நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு பூனை கூட வந்து பூனைக்கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க, உப்புமேனிக்கீரையை.
4: ஆமாம்.
3: ஏன்னா

0: எனக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனை, வயிற்றுல ஏதாவது பிரச்சனைனா உடனே இந்த குப்பை மேனி கீரையை போய் அந்த பூனை சாப்பிடும். அது மூலயமா இயற்கையிலேயே அதுங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, அது ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தடாக எடுத்துக்கிறாங்க. நாய் கூட அது மாதிரி அருகம்புல்லாம் சாப்பிடும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மருந்தாக பயன்படக்கூடிய தாவரங்கள் அல்லது மூலிகைகள் உலகம் முழுவதும் எப்படிலாம் இருக்குது, எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது, இதோட ஆரம்பிகளை நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
1: நீங்களே சொன்ன மாதிரி இந்த பூமியை பொறுத்தளவில் எல்லா உயிர் வாழ்க்கைக்கும் ஆதாரமாக இருக்கிறது தாவரங்கள் தான். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக செய்யக்கூடிய செயல்பாட்டின் மூலமாக மட்டும்தான் விலங்கு உயிர்கள் அதாவது பச்சையம் அல்லாத எல்லா விதமான உயிர்கள் இன்க்ளூடிங் ஃபங்கஸ் எல்லாருக்கும் தேவையான உணவு மருந்து அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கான அவருடைய சுவாசத்துக்கான பிராணவாயு எல்லாமே கிடைக்குது. அதே மாதிரி விலங்குகள் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அதே ஃபோட்டோசிந்தசிஸ் செயல்முறை மூலமாகத்தான் தாவரங்கள் கார்பன் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பனை தனியாகவும் ஆக்சிஜனை தனியாகவும் பிரித்து அந்த ஒளிச்சேர்க்கை மூலமாக வெளியிடும்போது திரும்ப அது விலங்குகளுக்கு திரும்ப அவர்களுடைய சுவாசத்துக்கான பிராணவாயுவும் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இயற்கை சமநிலையும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையும் இந்த தாவரங்கள் தான் இந்த உலகத்தில் நிலைநிறுத்துது. இது விஞ்ஞானபூர்வமாகவும் ப்ரூவ் ஆயிருக்கு. தாவரங்கள் இன்றி மனிதன் இல்லை, ஆனால் மனிதன் அல்லாமல் தாவரங்கள் இயங்க முடியும். சில பேர் கேட்கலாம், ஏன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடே கொடுக்கலன்னா ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு தான் தாவரங்கள் இன்னொரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. இரவில் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக பண்ணுறதில்லை. பெரும்பாலான தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிறுத்திக்குது. சில தாவரங்கள் இந்த சிறிய அளவிலான ஒளியின் மூலமாக இந்த நிலாவுடைய ஒளி நட்சத்திரங்களுடைய ஒளி மூலமாக சிறிய அளவிலான ஒளிச்சேர்க்கை பண்ணுது. ஆனால் நம்மளை மாதிரியே தாவரங்களும் சுவாசம் பண்ணி அதுங்களுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடை அதுங்களே உற்பத்தி பண்ணிக்குதுங்க. ஸோ அதனால் மனிதன் இல்லாமல் தாவரங்களால் இருக்க முடியும், விலங்குகள் இல்லாமல் இருக்க முடியும், ஆனால் தாவரங்கள் இல்லாத மனித குலம் உயிர் வாழ சாத்தியமே இல்லை. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இதை இயற்கையிலே நம்மளுடைய முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உணர்ந்து கொண்டதால் தாவரங்களுக்கு மிக முக்கிய இடம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வழிபாடுகளையும் அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக இப்போ நம்ம இந்த டாபிக் சம்மந்தமாக பேசும்போது மருத்துவ தாவரங்கள் எப்படி வந்து இந்த தாவரங்கள்லாம் இருந்துட்டுருக்கு பார்க்கும்போது பார்த்தோன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன் அடிப்படையில் பார்க்கும்போது உலகம் முழுக்க 360,000 தாவரங்கள் இதுவரைக்கும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 360,000 தாவரங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் பயனுள்ள தாவரங்கள் தான். ஆனால் மருத்துவத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய 30,000 தாவரங்களை பற்றிய குறிப்புகள் நம்மகிட்ட இருக்குது உலகம் முழுக்க. இதில் இந்தியா லெவலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 17,000 பூக்கும் தாவரங்கள் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து சயின்டிஃபிக் ஸ்டடி மூலமாக அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக பல துறைகள் இருக்குது, என்வரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட்ரி, ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டு, சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பல 100 வருஷமாகவே இது சார்ந்த முன்னெடுப்புகளை செஞ்ச நூல்களை ஆதாரமாக வச்சு இப்போ இன்னமும் புதிய புதிய தகவல்களையும் சேகரம் பண்ணி அதை ஆய்வு வரைக்கும் கொண்டாந்துருக்கிறாங்க. இந்த 17,000 தாவரங்களில் ஏறக்குறைய பாதி அளவு 8,500 9,000 தாவரங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ உபயோகம் நம்மகிட்ட இருக்குது. மற்ற தாவரங்களில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து உலகளாவிய எண்ணிக்கையும் சொல்லியிருக்கிறேன், நம்ம நாடு அளவுலையும் சொல்லியிருக்கிறேன். நம்ம நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக, சீனா வந்து பரப்பளவுலையும் நம்ம நாட்டோட பெருசு, அதனால் அங்கே வந்து 11,000 தாவரங்கள் சீன மருத்துவத்தில் பயன்பட்டு வருகிறது.
0: கிட்டத்தட்ட 2.25 மடங்கு இந்தியாவோட ஒரு பெரிய நாடு.
1: நிச்சயமா நிச்சயமா சீனா. அந்த பரப்பளவு பார்க்கும்பொழுது நம்மளுடைய பரப்பளவில் நம்ம ஏறக்குறைய 8,500 தாவரங்கள் நம்ம நாட்டிலேயே கிடைக்குது அப்படிங்கிறது. அடுத்தபடியாக எப்போ இதுக்கான வரலாறு ஆரம்பிச்சுன்னு பார்க்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி சித்த ஆயுர்வேதத்தெல்லாம் அவனுடைய உருவாக்கின நம்மளுடைய சித்தர்கள் இல்லை ஆயுர்வேத ஆச்சாரியாஸ் இவர்களுடைய வரலாறுலாம் நம்ம ஒரு 2000-3000-4000 ஆண்டுகள் சொல்கிறோம். ஆனால் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க சார், நார்த்தன் ஈராக்கில் வந்து ஷனிதர் கேவ் அப்படின்னு ஒரு வட ஈராக் பகுதியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடில் ஒரு பொருளை அதனுடைய வயசை கணிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 60,000 ஆண்டுகள். அந்த குகையில் மருத்துவன் போன்ற ஒரு சடலம், அந்த சடலத்துடைய எஞ்சிய பகுதிகள் அதனுடைய எலும்புகள் கிடச்சிருக்கு. அவர் பயன்படுத்தினதாக சொல்லக்கூடிய சில பாட்டில்ஸ் சில விதமான மருந்து பாதுகாப்பு அமைப்புகள் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 8 தாவரங்களை வந்து அவர் இந்த காலத்தில் சேகரம் பண்ணி வச்சதுனுடைய ரெம்னன்ஸ், அந்த ரெம்னன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தாவரங்களுடைய ட்ரை மெட்டீரியலை அவங்க சேகரம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 6 தாவரங்கள் இன்றைக்கும் உலகளாவிய மருத்துவத்தில் பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரெக்கார்ட், தட் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் உலகளாவிய லெவலில் இருந்திருக்குன்றதுக்கும் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு விதத்தில் தாவரம் மருத்துவத்தில் பயன்பட்டு வந்திருக்குன்றதுக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப முற்பட்ட ஒரு குறிப்பு. இந்த தாவரம் அதனுடைய வயசு தான் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட்

0: 60,000 ஆண்டுகள் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சார்.
1: இப்போ மருந்தாக நம்ம தாவரத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா, இப்போ அதுதான் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 60,000 வருடங்களுக்கு முன்னாடியே அறிவியல் ரீதியான ஒரு ஆராய்ச்சியின் முடிவில் இருக்குது அப்படின்னு. பொதுவாக வந்து ஒரு குளிர் பிரதேசமாக இருந்தால் கூட அந்த இடத்துல தாவரங்கள் நிறையா இருக்கிற இடத்துல தான் விலங்குகளும் வசிக்க முடியுங்கிறது தான் அறிவியல் சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா வந்து தாவரங்களும் வந்து வெப்பத்தை வெளியிடும், தாவரங்கள் அண்டி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நுண்கிருமிகள் இவங்களும் வெப்பத்தை வெளியிடுவாங்க. அந்த வெப்பந்தான் வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வோடு அந்த விலங்குகளும் அங்கே இருக்க முடியும். ஆனால் இயற்கை வந்து இது மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்குது, ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கிறது தான். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாளர்களாக விலங்கும் மனிதர்கள் இருந்தாலும் தாவரங்களும் இரவு நேரத்தில் தனக்கு தேவையானதை கார்பன் டை ஆக்சைடும் உற்பத்தி செஞ்சுக்குது. இப்போ தாவரங்களுடைய வளர்ச்சிக்கும் கார்பன் டை ஆக்சைடு அபரிதமாக தேவை. அப்போ இயற்கை வந்து விலங்குகள் இதெல்லாம் வச்சிருக்குதுன்னா தாவரங்கள் வளர்ச்சிக்கும் வச்சிருக்கு, தாவரங்கள்டேந்து விலங்குகளும் உணவையும் எடுத்துக்குது. இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம நாட்டை தவிர வேற உலக நாடுகளில் இந்த மூலிகை பயன்பாடு, நீங்கள் குறிப்பாக ஈராக்கில் சொன்னீங்க, மற்ற நாடுகள் அது சம்மந்தமான செய்திகள், ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என்னமோ நம்ம நாட்டில் மட்டும்தான் மூலிகைகள் வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு. உலகளாவிய லெவலில் எப்படி இருக்குது?
0: ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு சமுதாயமும் அவர்களுடைய பெருமைகளை பேசுறதுன்றது ரொம்ப இயல்பானது. அது பற்றிய குறிப்புகள் நமக்கு நிறைய கிடைக்குது, அதனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது வந்து ஒரு எளிமையான புரிதல், நம்ம நாட்டில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நான் ட்ராவல் பண்ண நாடுகளில் இதையே ஒரு முதன்மையாக நான் எடுத்து பார்த்துருக்குறேன், அங்கெல்லாம் எதுவுமே இல்லையா. ஏன்னா மக்கள் எல்லா நிலத்துலேயும் தோன்றி வளர்கிறாங்க வாழறாங்கன்னும்போது நவீன மருத்துவம் என்பது இப்போ தான் ஒரு 100-200 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு முன்னாடி மனிதனுக்கு பல்வேறு நோய்கள் வந்திருக்கலாம், அப்போதான் ஏதோ ஒரு இயற்கையில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவன் முயற்சி எடுத்திருப்பானே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகளில் வந்து நிறைய நாடுகள்னு சொல்ல எல்லா நாடுகளிலுமே அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நாம் இதை போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறோம், அதே நிலையில் போற்றி பாதுகாக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை அதோட கம்மியாக இல்லை நம்மளோட உயர்வாக பாதுகாக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வேறுபாடு இருக்க தவிர மற்றபடி எல்லா நாடுகள்லையும் தாவரங்கள் அவற்றை எப்படி நம்ம ஒரு மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்தணுங்கிற அறிவு எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. இலங்கையில் பார்த்துருக்குறோம், இந்தோனேஷியாவில் பார்த்துருக்கோம். நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா போயிருந்தேன். ஆப்பிரிக்காவில் நிறைய இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ், ஒரு ஒரு பகுதிக்கே உரிய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. அந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அங்கீகாரம் இல்லாத சில மருத்துவர்களும் அதே மாதிரியான சில சூழ்நிலைகளை அவங்க வெளிப்படுத்திக்க முடியாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னா கோவிட் வந்தபோது நம்ம நிறைய மருந்துகளை நம்ம நாட்டில் உற்பத்தி பண்ணோம், நவீன வேக்சின்ஸை ரெடி பண்ணோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கபஜுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், வாதஜுர குடிநீர், சன்னிபாத குடிநீர், இது மாதிரியான ஆயுர்வேத மருத்துவத்திலேருந்து எடுத்து 4 வகையான கூட்டு மருந்துகள் மூலமாகவே ஏறக்குறைய 90% ஆரம்ப நிலை கோவிட் கேசஸ், எக்ஸ்ட்ரீம் கேசஸ் இல்லை, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய எளிமையான சில சிம்டம் உள்ள கேசஸ் எல்லாம் நம்ம இதில் ட்ரீட் பண்ணோம். ரொம்ப கஷ்டமான கேசஸ் ஹாஸ்பிட்டலில் போனாங்க, ஆக்சிஜன் வென்டிலேட்டர் தேவைப்படுறவங்க. இதே போல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் வந்து அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8வது கண்டம்னே சொல்லுவாங்க இந்த மாதிரி என்வரான்மெண்டலிஸ்ட் பாட்னிஸ்ட்லாம். அங்கே உள்ள தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் 90% உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அந்த நிலத்தகடுகள் பிரிஞ்சு போகும்பொழுது தனிப்பட்ட முறையில் அந்த மடகாஸ்கர் நாடு தீவாக நின்றுட்டதுனால அங்கே அது வரைக்கும் இருந்த ஜீன் அப்படியே ப்ரிசர்வ் ஆயிடுச்சு மரபணுக்கள். அதனால் அங்கே நிறைய நுணுக்கமான சில தாவரங்கள், அதை பார்க்கணுன்னா அங்கே மட்டும்தான் போக முடியும். அந்த தாவரங்களை கொண்டாந்து வேறு இடத்துக்கு கொண்டாந்தாலும் அவை வளர்றதில்லை. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 90% அந்த மாதிரி எண்டமிக் ஸ்பீசிஸ் கொண்ட அந்த மடகாஸ்கரில் முதல்ல அவங்க கோவிடுக்காக ஒரு மூலிகை மருந்தை தயார் பண்ணி அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் கொடுத்து ஆல்மோஸ்ட் 0 டெத் ரேட்டில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு கழித்து தான் வேக்சின்லாம் வந்து பிரபலமாச்சு. அப்போ நம்ம நாட்டுக்கு வெளியிலையும் அதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. அந்த நாட்டுடைய அதிபர் அவரே வந்து அதை வந்து வெளியிட்டு எங்கள் நாட்டிலே இதுக்கான ஒரு மருந்தை நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம், முழுக்க முழுக்க மூலிகை இதில் எங்கள் நாட்டில் முழுமையாக நாங்கள் கோவிட் அழிச்சிட்டோம், இது உலகத்துக்கான எங்களுடைய மூலிகை பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணார். சரி, இப்போ இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி இப்போ பாலி ஐலாண்ட்ஸ் இந்தோனேஷியாவில் போயிருந்தபோது நிறைய அங்கே ஹெர்பல் கார்டன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஒரு பொட்டானிக்கல் கார்டன்லேருந்து அங்கே உள்ள சில மருத்துவர்களையும் நம்ம மீட் பண்ணோம். பார்த்தா நம்மளை பயன்படுத்தக்கூடிய சில தாவரங்களை அவங்களும் பயன்படுத்துகிறாங்க. வல்லாரை கொஞ்சம் மாடிஃபை ஆயிருக்கு, வல்லாரை அந்த நிலத்துக்கு தகுந்தா போல் மாறி இருக்கு. ஆனால் அதை நம்மள மாதிரி ஞாபக சக்திக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கீரைகளை எல்லாமே பயன்படுத்துகிறோம், அரிசியை எல்லாமே பயன்படுத்துகிறோம், வெந்தயம், சீரகம் இதெல்லாமே மருத்துவ தாவரமாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நறுமணப் பொருளாகவும் எடுத்துக்கலாம், உணவு தாவரமாகவும் எடுத்துக்கலாம். இவைகளெல்லாம் உலகம் முழுக்க பயன்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்குது.
1: குறிப்பாக மருந்தாகும் மூலிகைகள், இதில் வந்து அந்த மூலிகைகள் நம்ம உணவாக எடுத்துக்கும் போது இல்லை மருந்தாக எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உட்பட நமக்கு உடம்பில் எப்படி எப்படியெல்லாம் அது மாற்றத்தை உண்டு பண்ணுது, அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே இருக்குங்க.

0: சார், சீரகம் அப்படின்னா சீர் அகம், அகத்தை சீராக்குவது சீரகம் அப்படின்னு. நம்ம முன்னோர்கள் வந்து வெந்தயம், வெந்த அயம், அயம்னா இரும்பு. இப்போ இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் நிறைய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அயன் சத்து வந்து கூடுது. இரும்பு சத்து 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மிளகுக்கு வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. காய்ச்சல், முறைக்காய்ச்சல் எல்லாத்தையும் வந்து தீர்க்கக்கூடிய திறன். நிறைய பாய்சன் ஃபுட்டெல்லாம் டேக் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் மிளகு கஷாயம் குடித்தாலே அது சரி பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எப்படி அது செயல்படுதுன்னா, நம்மளுடைய சித்த ஆயுர்வேத அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மருந்து பொருள் எதுவாக இருந்தாலும், ஒரு தாவரமாகவே இருந்தாலும், நம்ம அதை எடுக்கும்போது அது முதல்ல நம்மளுடைய ஜீரண பகுதியிலிருந்து அது ரத்தத்துக்கு போயிட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகளை அழிக்குது, இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்து அதன் பிறகு அது ஒரு ஒரு தாதுவாக மாறிப்போகுது. 7 தாதுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரத்தம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தோல், அடுத்தது கொழுப்பு பகுதி, அடுத்தது எண்பு பகுதி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாம்சம், அடுத்தது நம்மளுடைய நிணநீர் பகுதி. இது எல்லாத்துக்குமே வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதுக்கு அதுக்கான கண்டக்டர் மீடியர், அது எல்லாமே வந்து மீடியேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய உணவு பொருளாக நம்ம எடுத்துக்கிற அந்த தாவரத்தையோ, இல்லை மருந்து பொருளாக எடுத்துக்கக்கூடிய அந்த தாவரத்தையோ, நம்மளுடைய ஜீரண பகுதியிலிருந்து எந்த டார்கெட்டுக்கு எடுத்துன்னு போகணுமோ அதுக்காக ஒரு கேரியர் மீடியேஷன் இருக்கும். அது என்னென்னா, அதில் உள்ள அந்த நுணுக்கமான மூலப்பொருளை பிரித்து அதை வந்து எடுத்துக்கிட்டு போய் அந்த டார்கெட்டில் வந்து நமக்கு சேர்க்கும். அதன் மூலமாக தான் இந்த பயன்பாடுகள் நடக்குது. அதுக்காக தாவரங்கள் தாங்கிட்ட வச்சிருக்கிறத தான் நம்ம ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பயன்படக்கூடிய வேதிப்பொருள்கள். ஸோ எல்லா தாவரத்துலேயும் பார்த்திங்கன்னா வேதிப்பொருள்கள் இருக்கும். அந்த வேதிப்பொருள் வந்து இயற்கையான வேதிப்பொருள்கள். நாம் 1000 வருஷமாக தாவரங்களே சாப்பிட்டு வர்றதுனால அதுக்கான கேரியர் மீடியேஷன் நம்மளுடைய ஜீரண மண்டல பகுதியில் இருக்கிறதுனால அது நமக்கு தேவை என்ன அப்படின்றத அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்தா போல் தேவையான சக்திகளை எடுத்துக்கிட்டு போய் அதனுடைய டார்கெட்டில் சே. அதான் வந்து விபாவ பிரபாவம் அப்படின்னு சொல்லுது. செய்கை குணம் செய்கை. ஸோ அந்த குணம் வந்து அதால் அப்சார்ப் ஆகிட்டு அதனுடைய செய்கைக்கு அது போய் சேருது. எங்கே போய் தன்னுடைய செயல்பாட்டை நிர்வகிக்கணுமோ அங்கே போய் சேருது. உதாரணத்துக்கு ஒரு மிளகுன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு திப்பிலின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பைப்பரின் அப்படின்னு ஒரு மூலக்கூறு இருக்குது. நம்ம அதை வாயில் போட்டோடனே நமக்கு அந்த காரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கான முதன்மையான காரணம் அந்த பைப்பரின் அப்படின்னு சொல்கிறது. அந்த பைப்பரின் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஜீரண மண்டலத்துக்கு போகும்போது அந்த பைப்பரின் ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ஸ் மட்டும்தான் ரத்தத்துக்கு போகும். இப்போ மற்றதெல்லாம் சக்கையாக மாறிடும். அந்த பைப்பரின் போயிட்டு அதனுடைய பைப்பரினுடைய வேலையே என்னென்னா, இந்த ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, நச்சுக்கிருமிகளை கொல்லக்கூடியது, அதே நேரத்தில் உடல் சூடு இருந்தால் அதை வந்து அழிக்கக்கூடிய இந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வல்லாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமின், அதே மாதிரி சென்டல்லோசைட்ஸ் இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நினைவுத்திறன், அப்போ மூளையினுடைய நியூரான்ஸுடைய பிணைப்புகளை வந்து மேம்படுத்துறதுக்கு அந்த டார்கெட்டுக்கு அது போகுது. அதே மாதிரி சர்ப்பகந்தா பிபியை வந்து குறைக்கிறது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்பைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்கலாய்டு. ஸோ அது போயிட்டு என்னென்னா ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்துலேயும் ஒரு முதன்மையான ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அதை கொண்டு போய் அந்த டார்கெட்டில் ப்ராப்பராக சேர்க்கறதுக்காக அசசரி ஆக்டிவ் கான்ஸ்டுவன்ஸும் இருக்கும். ஸோ இது ஒரு வேலையும் செய்யலாம், இல்லை மல்டிபிள் வேலையும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அதுக்கான பயன்கள் வந்து நடக்குதுங்க சார்.
1: இப்போ பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து ஒன்று மூலிகைகளை வந்து நேரடியாக கீரையாக பயன்படுத்துறது, அல்லது அதை பதப்படுத்தி பயன்படுத்துறது, இதை நம்ம பண்ணுறோம். இதே வந்து ஈரானில் வந்து யுனானி அவங்க வரும்போது அதுலேருந்து எசன்ஸ் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதே அலோபதிங்கிறது அதுலேருந்து தேவையான மூலப்பொருட்களை மட்டும் பிரித்து எடுத்து அதை ஒரு மாத்திரையாவோ ஒரு கேப்சூலாவோ இப்படி பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது இந்த வேரியேஷன்லாம் இருக்கு, ஒரு ஒரு மருத்துவத்துக்கும் ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா, இது சம்மந்தமாகவும் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாக சார், இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்லேயுமே அந்த ப்ராசஸ் இருந்திருக்குங்க சார். எதையுமே வந்து ஒரு பொடி மாதிரி பண்ணி மட்டும் சாப்பிட்றதுன்றது ஒரு எளிமையான ஒரு கை வைத்தியம்னு சொல்லலாம், கிராம வைத்தியம் அந்த லெவலில் இருக்கக்கூடிய மெடிசன். அது மட்டுமே அது கிடையாதுங்க சார். அதையே வந்து நம்மளே வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நிறைய கூட்டு மருந்துகளை சேர்த்து கொதிக்க வைக்கிறது, அதன் மூலமாக அதனுடைய கஷாயத்தை எடுக்கிறது, அதை டிஸ்டிலேஷன் பண்ணக்கூடிய மாதிரி வாழை வடித்தல்னு சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த எசன்ஸை எடுத்து அதை மட்டுமே நம்ம டார்கெட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த சக்கைகள் உருவாதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து குறைஞ்சி போதும். ஸோ அப்போ அதனுடைய எந்த பகுதி நமக்கு ரொம்ப வீரியமாக இருக்கும், எப்படி இப்போ ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழமாக சாப்பிடக்கூடியது அது ஒரு அமைப்பு இருக்குது, அது அதில் உள்ள நார் சத்தும் நமக்கு கிடைக்கும், அதில் உள்ள மற்ற சத்துக்களும் கிடைக்கும். ஆனால் பழம் சாப்பிட முடியாத நிலையில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஜூஸாக பொழிஞ்சு கொடுக்கும், அப்போ அதை செரிமானம் பண்ண வேண்டிய வேலை அவங்களுக்கு குறைஞ்சி போகுது, அதில் உள்ள சத்துக்களை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ நவீன அறிவியல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொன்றத்தினுடைய அந்த சாரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரம்மோசைடை மட்டும் பிரித்தா என்ன, ஒரு சென்டலோசைடை பிரிச்சுட்டா என்ன, ஒரு ரிசர்பைனை பிரிச்சுட்டா என்ன, அதை மாதிரி பண்ணி நம்ம கொடுக்கும்போது இப்போ ஒரு 5 கிராம் பவுடர் எடுத்து அதை உள்ளுக்கு நாம் சாப்பிட்டு அதில் நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துலேருந்து நமக்கு ரத்தத்துக்கு தேவையான சக்திகளை மட்டும் பிரிக்கிற தன்மைக்கு பதில் நம்ம ஒரு 200 mg டேப்லெட்லேயே அதை கொண்டாந்து கொடுத்தோம் அப்படின்னா அவர்களுக்கான செயல்படுற வேகம் ஃபாஸ்டாக இருக்கும்.

0: இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மெடிசன்லையுமே இப்போ இன்ஜெக்ஷன்ஸு, நம்ம ஒரு பொருளை வந்து வீரியப்படுத்தி கொடுக்கக்கூடிய முறைகள் நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்டிலேஷன் ஒரு மெயின் ப்ராசஸ். இதில்
1: மனிதர்கள் தவிர கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூலிகை மருத்துவம் செய்ய முடியுமா, எப்படி எல்லாம் நடக்குது, அது சம்பந்தமா சொல்லுங்களேன்.
0: நிச்சயமா சார், நீங்களே அதில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து பூனை வந்து அந்த பூனை வணங்கி சொல்லக்கூடிய குப்பை மேனியை வந்து சாப்பிட்றது, நாய் வந்து அருகம்புல சாப்பிட்றது, இந்த மாதிரி இது வந்து ஒரு ஜெனட்டிக் இன்ஸ்டிங்டாவே கால்நடைகளில் நீங்கள் பார்க்கலாம். கால்நடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாடு கண்ணு போடுது

0: மீதி எதையும் அது சாப்பிட்றது இல்லை. எது விஷத்தன்மை, இது வந்து மரபு பதிவாகவே அதுங்களுடைய பிரெயின்லே வந்து அது ஸ்டோர் ஆகுது. அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்க்கும்பொழுது அதுக்கான மருத்துவமே நம்மளுடைய முன்னோர் சித்த ஆயுர்வேதா கால்நடை மருத்துவம்ன்றது தாவரங்களுக்கே மருத்துவம் இருக்குங்க சார். விருட்ச ஆயுர்வேதான்னு சொல்லிட்டு தாவரங்களில் ஏதாவது ஒரு பூச்சி பிடிக்குது, அதனுடைய இலைகள் வாடுது, இலைகளில் வந்து வெண்மை அடையுது, அதில் வேற ஏதாவது நோய் தொற்று, அதுக்கே கூட மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டென்சிவான மருத்துவம் தாவரங்களை வச்சுட்டு விலங்குகளுக்கும் கால்நடைகள் சொல்லக்கூடிய வளர்ப்பு விலங்குகளுக்கும் சரி, அதே நேரத்தில் நமக்கு பயன்படக்கூடிய பால் தரக்கூடிய பல்வேறு விதமான உணவுப் பொருளை தரக்கூடிய வளர்ப்பு விலங்குகளுக்கும் மருத்துவ முறைகள் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நிறைய டீட்டெயில்டான கம்பாண்டியம் ரிகார்டிங் த இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க சார். வெட்டினரி மெடிசன்ஸ் த்ரோ ஹர்ப்ஸ் அதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு கற்றாழை, அது வயிற்று ஓட்டத்தை சரி பண்ணுது, மடி நோயின்னு சொல்லுவாங்க, மாட்டினுடைய மடியில் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு ஏற்பட்டோம், அந்த புண்ணுனால என்ன ஆயிடும் அப்படின்னா பால் அதால கொடுக்க முடியாது, இறப்பே ஏற்பட்டுரும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்றாழையும் மஞ்சளும் சேர்த்து அரைச்ச பசையை வந்து அந்த மடியில போறதன் மூலமா அதனுடைய அந்த புண்ணு ஆறுறதை இது பண்ணிருக்கிறாங்க. பல்வேறு வயிற்று உபாதைகள் அதுங்க இயற்கையாக காட்டில் அலைஞ்ச போது இல்லை, பட் நாம வைக்கக்கூடிய ஃபீடிங் அதனால வந்து பாதிப்பாகும்போது பார்த்தீங்கன்னா கற்றாழை ஒரு நல்ல ஒரு வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய திறனோட இருக்கு, அதவே மருந்தாக செஞ்சு கொடுக்குறாங்க. அதற்கான போலஸ் ரெடி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி யானைகள்லாம் புத்துணர்வு முகாமுக்குலாம் எட்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு போலஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 5 கிலோ 4 கிலோ அளவுள்ள உருண்டைகள், அதெல்லாம் ஃபுல்லாக மூலிகை மருந்து உருண்டைகள், அதனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்துறதுக்கும் அதனுடைய புண்ணெல்லாம் ஆற்றி அதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்குமான மூலிகைகள் எல்லாம் இது பழங்காலத்துலேருந்தே டெவலப் ஆகிருக்கு, இப்பயும் அதை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிட்டு வராங்க சார்.
1: நவீன மருந்து அதுக்கும் இந்த தாவர மருந்து இதுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு அப்படின்னா எதை சொல்லலாம்?
0: நிச்சயமா சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவம் என்பது சிந்தட்டிக் மெடிசன் கெமிக்கல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போ நிறைய மூலிகையும் சேர்த்து நவீன மருத்துவத்தில் வருது. எப்படி இருந்தாலும் அதில் வந்து பக்க விளைவுகளை ஒரு முதன்மையான ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். அப்படின்னா தாவர மருந்துகளில் பக்க விளைவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம், அப்படி கிடையாது. எல்லா மருந்துகளையுமே பக்க விளைவு இருக்குது, ஆனால் பக்க விளைவு என்பது அதனுடைய அளவை பொறுத்தும் எந்த அளவுக்கு வந்து அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த டோஸ் மாறும்போது வர்ற பக்க விளைவுக்கும் எடுத்தாலே பாதிப்பு தான் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாவரங்கள் சம்பந்தமான மருந்துகள் வந்து நம்ம ஏற்கனவே நிறைய தாவரங்களை பல தலைமுறைகளாக சாப்பிட்டுட்டு வர்றதுனாலையும் தினமுமே நம்ம எடுக்கக்கூடியது எல்லாமே தாவரங்கள் தான் இல்லைங்களா. இப்போ கருவேப்பிலை எடுக்கிறோம், பூண்டு எடுக்கிறோம், மிளகு எடுக்கிறோம், ஒரு ரசம் பவுடரில் எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சேருது, அப்போ ஒரு சாம்பாரில் எவ்வளோ காய்கறிகள் போடுறோம், சாம்பாரில் அடிப்படையாக இருக்கிற தோரம்பருப்பே ஒரு மூலிகை தான், அப்புறம் அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரேசா சட்டைவோ அதுவுமே ஒரு எல்லாமே இதெல்லாம் தாவரமாகவே இருக்கிறதுனால இது சார்ந்த ஒரு உணவு எடுக்கும்போது ஒரு ஃபாரின் பாடியாக நம்ம உடம்பு கன்சிடர் பண்ணாது, எளிமையா அது நம்மளுடைய கூடவே ஒரு உறவாவே போயிடுற மாதிரி ஆயிடுது. கெமிக்கல் மெடிசனை நம்ம அந்த மாதிரி டெய்லி எடுத்துக்க போறது இல்லை, என்னைக்கோ தேவையோ அன்னைக்கு எடுக்கிறோம். அப்ப அது ஒரு ஃபாரின் பாடியா தான் நம்மளுடைய உடம்பு கன்சிடர் பண்ணும்போது சில பேருக்கு சில விதமான உபாதைகள் ஏற்படுது. எல்லாருக்குமே சில விதமான உபாதைகள் ஏற்படுது, சில பேர் கூடுதலான உபாதைகள் ஏற்படுது, அதுதான் நம்ம அட்வர்ஸ் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விளைவுகள் வந்து கெமிக்கல் மெடிசன், வெஸ்டர்ன் மெடிசன், மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய இந்த நவீன மருத்துவத்தை விட நம்மளுடைய பியூர் ஹெர்பல் மெடிசனில் அந்த விளைவுகள் ரொம்பவே கம்மிங்க சார். சில விதமான மெட்டல் பேஸ்டு மெடிசன் கெமிக்கல் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம சித்த ஆயுர்வேதத்துலையும் இருக்கு, அந்த மாதிரி மெடிசனை எடுக்கும்போது ரொம்ப கவனமாகவும் அந்த ப்ராசஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன் கரெக்டாகவும் இருக்கணும், அது அந்த உடம்புக்கு சூட் ஆகுதா, அந்த பர்சனுக்கு பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்து தான் நம்ம கொடுக்கணுங்க சார்.
1: இன்றைய காலகட்டத்தில் தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகள் சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது ஹெர்பல் இண்டஸ்ட்ரி இது சம்மந்தமாக பல்வேறு ஆடு வருது, இந்த மருந்து வந்து இதால உருவாக்கப்பட்டது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கற்றாழையெல்லாம் அந்த படத்தை போட்டு அதுல இருந்து உருவாகிற மாதிரி, சுருள் பாசியில இருந்து புரோட்டீன் பவுடர் எல்லாம் தயார் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் வருது. ஹெர்பல் இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு உலக லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு, அது சம்பந்தமான செய்தி எல்லாம் சொல்லுங்களா.
0: எப்படி வந்து தாவரங்கள் உலகம் ஃபுல்லா இருக்குதோ, மனிதர்கள் உலகம் முழுக்க இருக்காங்களோ, இந்த முறையும் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கோ பல நூற்றாண்டா, அதே போல் அது பற்றிய பயன்பாடும் இல்லை பக்க விளைவுகள் கம்மியாக இருக்கிறதுனால உலகம் ஃபுல்லாக அதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு, அதுவும் நவீன காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிசனுடைய பாதிப்புகளை நிறைய பேர் உணர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரொம்ப அவசியம் இல்லாத நேரத்தில் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம், எமர்ஜென்சினா நம்ம அதுக்கு போகலாம். இப்போ காஸ்மெட்டிக்ஸில் மெயினாக நீங்கள் பார்க்கலாம், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் ப்ராடக்ட்ஸ் வந்து, அதில் நிறைய அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸு ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஜூம் ஆகிட்டு வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலமும் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இப்போ தோல் நிறத்தை மாற்றுறது, தோலை வந்து பளபளப்பாக்குறது, தோலில் மாய்ஸ்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆன்டி ஏஜிங் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் தாவரங்களை வளர்க்குறவங்க

0: ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவர்கள் வந்து குரோவர்ஸ் கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து மிடில் மேன் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க மூலமாக சில பொருட்களை வாங்கிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஹெர்பல் சோப்புன்னு போடக்கூடியதுன்னா ஒரு சோப்புடைய வெயிட்டு 100 கிராம் இருக்குன்னா அந்த 100 கிராமில் வந்து ஒரு 50 கிராமாவது மூலிகைகள் இருந்தால் வேணால் அது பயன்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் அந்த குவான்டிட்டியும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு மேலே இருக்காது. அப்போ அந்த 100 கிராம் சோப்பை ஒரு மனிதன் வந்து ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் 10 நாளில் ஒரே 1 கிராம் தான் அவர் தன்னுடைய ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கார், மீதி எல்லாமே அதில் கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் 100% மூலிகையாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நாமளே செஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னா அது இன்னும் நல்ல மேம்பட்ட பயனை வந்து அது கொடுக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டு வருது, அதிலே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. முழுமையான மூலிகை தரவுகள் இன்னும் வெளிப்பட இன்னும் அந்த ப்ராடக்ட்ஸுடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க உண்மையிலே எந்த அளவில் போடுறாங்க. ஏன் அப்படின்னா ரிக்குயர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த லெவல் மாதிரி 100 மடங்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் வருது. எவ்வளோ இங்கேருந்து கல்டிவேஷன் ஆகி போகுதுன்றதுக்கும் எவ்வளோ ப்ராடக்ட்டு சேல் ஆகுதுன்றதுக்கும் வித்தியாசம். அப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருளுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கிறது, அதில் வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க.
1: இப்போ நீங்கள் சொல்லும் போதே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நாமளும் மூலிகையை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்.
0: நிச்சயமா
1: இந்த மூலிகையை வளர்த்து பயன்படுத்துறது வந்து நாங்களே செய்யலாமா அல்லது உங்களை மாதிரி மருத்துவர்கள் அவங்க மட்டும் செய்ய வேண்டிய ஒரு விஷயமா, இதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாங்க சார், அதாவது மூலிகைகளை யார் வேணாலும் வளர்க்கலாம் சார், இது நம்மளுடைய மரபு மருத்துவம், நம்முடைய ஜீன்லேயே இருக்குது. எல்லா மருந்துகளையும் நம்ம எல்லாமே செஞ்சிட முடியாது, அதற்கு ஒரு தகுதியான குவாலிஃபைடு ஃபிசிஷியனுடைய ஆதரவும் அவரையும் தாண்டின சில தேவைகளும் இருக்கும். ஆனால் எளிமையான சில விஷயங்களை, இப்போ ஒரு கத்தாழையை வளர்க்குறதுக்கு டாக்டர் தான் வந்து வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் வீட்டில் வளர்க்கலாம், அதுக்கு ஒரு பெரிய மெயின்டெனன்ஸும் இல்லை. ஆனால் என்னைக்காவது ஒரு தீப்புண் ஏற்பட்டுச்சு, இல்லை ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, ஒரு கண்ணில் ஒரு ஏதாவது ஒரு சிகப்பு ஏற்படுது அப்படின்னா கற்றாழை ரொம்ப ஒரு சிறந்த ஒரு, அதே நேரத்தில் எல்லாருக்குமே தேவையானது. இப்போ வெய்ய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் தோல் தடிக்குது, செவுக்குது, அப்போ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸசிவ் ஹீட்னால சன் பேர்ன்ஸ்னு சொல்கிறோம், அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல் மேலே தடை வைக்கலாம். மாதிரி எளிய மருந்துகளை பொறுத்த அளவில் யார் வேணாலும் வளர்த்து பயன்படுத்தலாங்க சார். ஆனால் என்னென்னா இடங்கள் கம்மியாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு பால்கனியில் கூட ஒரு 10 செடியை சாதாரணமாக நம்ம வளர்க்க முடியும். நம்முடைய நாட்டுடைய தட்ப வெப்பநிலை வந்து ரொம்ப எளிமையான முறையில் தாவரங்களை வளர்த்து கொடுக்குதுங்க சார். நம்ம யூரோப்பிலலாம் பார்க்கும்போது எங்கேயுமே தாவரங்கள் அதிகமான வெரைட்டி பார்க்க முடியாது, ஒட்டுமொத்த நாட்டிலே ஒரு 20-30 ஸ்பீசிஸ் தான் இருக்கும். ஆனால் இங்கே தடுக்கி விழுந்தால் ஒரு இயற்கையான நிலத்திலே அந்த 30 ஸ்பீசிஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டைவர்சிட்டி இங்கே, ஒரு கீழாநெல்லி, அம்மான் பச்சரிசி, அருகம்புல், வெட்டுக்காய் பூண்டு, இதெல்லாம் அப்படியே களைச்செடியாகவே எல்லா இடத்துலையும் முளைக்குது. ஒரு 2x2 சைஸ் தொட்டி ஒரு பால்கனியில் வச்சுருந்தாலே கூட, இல்லை அதே ஒரு 4 தொட்டியாக வச்சுருந்தா கூட நம்ம ஒரு 20 தாவரங்களை அதில் வளர்த்துடலாம். நம்ம அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு களை இருந்தால் எடுக்கிறது, தண்ணி ஊற்றுறது தான், வேறு ஒன்றும் பெருசாக தேவையில்லைங்க சார். அதனால் யார் வேணாலும் வளர்க்கலாம், ஆனால் மருந்தாக பயன்படுத்தணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு சம்மந்தமான ஒரு ப்ராப்பரான குறிப்புகளை பார்த்து, ஒரு ஆதாரமான நூல்களை பார்த்து செய்யலாம், அல்லது வந்து ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு செய்யலாம். எளிமையாக மேலே தடவிக்கிறது போகிறதெல்லாம் பொறுத்தளவில் கொஞ்சம் சின்ன இடத்துல செஞ்சு பார்த்து எதுவும் அலர்ஜி இல்லையான்னு பார்த்துட்டு செஞ்சுக்கலாம். தாவரமே கூட சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் சரியானதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு பர்சனுடைய கான்ஸ்டியூஷனும் மாறும், அவனுடைய தோல் அமைப்பு, அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய வாதப்பித்த கப நாடி நிலைகள் மாறும்போது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒத்துக்காமல் போகலாம். அதனால் கொஞ்சம் எதை செய்கிறதுனாலும் முதல்ல ஒரு ஸ்மால் டோஸில் செஞ்சு பார்த்து, ஸ்மால் ஏரியாவில் தடவி பார்த்து, அங்கே ஒன்றும் எந்த விதமான இதுவும் இல்லை, நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு ஒரு 1/2 ஹவர் டைம், ஒரு வேக்சின் போடுற மாதிரி தான், எந்தாவது சைடு எஃபெக்ட் வருதா நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சார்.
1: இவ்வளவு நேரம் மருந்தாகும் தாவரங்கள் அறிவியல் கருத்துக்களுடன் கூடிய பல்வேறு செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க, நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கங்க சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது டெக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் மருந்தாகும் தாவரங்கள் குறித்து மூலிகை நிபுணர் டாக்டர் என் லோகநாதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.

0: சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

நேரம் 12:30 15 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலையில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியவற்றை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக வாரணத்தானை என தொடங்கும் விருத்தம்.

இன்றைய பன்னிசை மாலையில் இதுவரை நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியவற்றை கேட்டோம். தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்க்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில் முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின் போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு

0: வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த 2 நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் 2 நாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் யூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16 சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய June 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபூரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான்கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய்சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட்கணக்கில்

0: கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: என் தங்கைக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. என்னை விட அவள் 1.5 வயது தான் சிறியவள். அவள் MSc ஹோம் சயின்ஸு, அவன் இன்ஜினியரிங் டிப்ளமா வாங்கி ஜூனியர் இன்ஜினியராகத்தான் இருக்கிறான். வரதட்சணை 5,000, கல்யாணம் 20,000 மேலே ஓடிவிட்டது. இப்போது போன மாதம் இவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ எங்கள் அம்மா வளையல் எடுக்க கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தாள். இவரை கண்டதும் அந்த அம்மா, அந்த சீர் செய்யலை, இந்த சீர் செய்யலை, வருஷாந்திர சீருக்கு காட்ரேஜ் பீரோ வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, வளைகாப்புன்னு இப்படி அனுப்ப முடியுமா, வந்து எல்லாம் செய்து வகையாக கூப்பிட வந்தால்தான் அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னாலாம். தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு வைர மோதிரம் போட வேண்டும் என்றாலாம். இதற்கெல்லாம் எங்கள் வீட்டில் இவரை கோவில் வச்சு கும்பிட வேண்டும். இப்போ எல்லா சமூகமும் மோசமாயிட்டது சிஸ்டர். ஞானம் உள்ளூர சிரித்து கொள்கிறாள். இப்படி இழிந்து போனதால் தான் இந்த சிஸ்டர் முடி நரைத்து போய் கல்யாணமாகாமல் வரட்டு காலட்சேபம் செய்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். இந்த மாதிரியெல்லாம் கேட்பதனால்தான் நம் பெண்கள் தங்கள் மேன்மையெல்லாம் மறந்து வேற்று ஜாதியில் சம்பந்தம் செய்து கொள்ள தயங்குவதில்லை. இப்போது ரொம்ப நடக்கிறது சிஸ்டர். கொஞ்ச நாளைக்கு பெரியவர்கள் முறுக்கி கொள்வார்கள், பிறகு சகஜமாக போகிறது என்று விவரிக்கிறாள் ஜானகி. ஓரளவு படித்து மறுமலர்ச்சி பெற்று நன்றாக வாழ வேண்டும் என்று முன்னுக்கு வந்தவர்கள் வெறும் உயர்குல பெயரை மட்டும் வைத்து கொண்டு கீழ்முகமாக போகிறவர்களை விட மேல்தான். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் சிஸ்டர்? ஞானம் புன்னகை செய்கிறாள். இதெல்லாம் தான் ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு அகாத விலை கேட்பது. அவளுடைய கல்வியையோ திறமையையோ மதிக்காமல் வெறும் சீர்செய் நேர்த்திகளில் எடை போடுவது எல்லாம் தான். நான் மது மாமிசம் கொள்பவர்களை பற்றி பேசவில்லை. உண்மைக்கு புறம்பாக துரோகம் செய்து கொண்டே பாசாங்கு செய்தல், சுயநலத்துக்காக எதை வேண்டுமானாலும் இழத்தல் எல்லாம்தான். ஜானகி ஞானத்தின் பெருந்தன்மையை புரிந்து கொண்டு முகம் மலர்கிறாள். 4 வர்ணம் என்பது தோற்றத்தையோ வாழ்க்கை முறையையோ குறிப்பதல்ல, அது அக இயல்பை சார்ந்துதான் இருக்கிறது. அதன்படி குலத்தில் பிறந்தும் தன் சிறு சிறு ஆதாயங்களுக்காக ஒரு மேலதிகாரியின் எந்த ஈனமான தேவையையும் நிறைவேற்ற முயன்றால் அவன் கடையவன்தான். தாழ்ந்தபடியில் தோன்றியும் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டால் அவன் அந்தணனுக்குரிய படிக்கு உரியவனாகின்றான் இல்லையா என்று கேட்கிறாள் அவள். அவளுடைய அறிவு முதிர்ச்சி பெருமைக்கு உரியதாகவே இருப்பதாக ஞானம் வியந்து கொள்கிறாள். அப்போது ஓசைப்படாமல் ஒரு பெரிய கார் ஞானத்தின் வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஜானகி மெல்ல நழுவி செல்கிறாள். கார் கதவை ஒட்டி திறந்து ராஜா இறங்கும் முன்பு மைத்ரேயி மறுபக்கமாக இறங்கிவிடுகிறாள். ஞானம் சட்டென்று விளக்குகளை போட்டுவிட்டு வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறாள். மேசையின் மீது 2 இறக்கையற்ற ஈசல்கள் ஊர்ந்து கொண்டு இருக்கின்றன. ஞானம் காகிதங்களை தட்டி வைத்து தட்டெழுத்து புரிய

0: ஓரமாக வைத்து மூடுகிறாள். உட்காருங்கள் என்று பிரம்பு நாற்காலியை காட்டி உபசரிக்கிறாள். ராஜாவின் முகத்தில் முதுமையை காட்டும் சுருக்கங்கள் தெரிகின்றன. பாதி தலை வழுக்கை, இரு காதோரங்களில் மட்டும் நரைத்து மேலே செல்ல செல்ல அடர்த்தி இல்லாத கருமை எஞ்சியிருக்கிறது. கூர்ந்து நோக்கினால் ஒரு அயர்வு தெரியும் முகம். தங்க ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி தடித்த ஷெல் ஃப்ரேம் கண்ணாடியாக மாறியிருக்கிறது. ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கு ப்ராஜெக்ட் எல்லாம்? ஞானம் அலட்சியமாக சிரித்த வண்ணம் கூறுகிறாள். எப்படி இருக்கும்? எத்தனையோ பொது திட்டங்கள் எப்படி இருக்கின்றனவோ அப்படி. பொடி வைக்கிறீர்கள். எத்தனையோ பொது திட்டங்கள் என்றால் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று தெரியவில்லையே. எதை குறிப்பிடுவேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? சுயநலம் என்ற ஒன்றை வெல்லும் அளவுக்கு நம் மக்களுக்கு இன்னமும் நாட்டுப்பற்று என்பது இருக்கிறதா என்பதைத்தான் அப்படி குறிப்பிடுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாம் 150 ஆண்டு காலம் அடிமையாக கிடந்தவர்கள் மிஸ் ஞானம். அந்த வடு ஆண்டாண்டாக மனப்பாங்கில் பதிந்திருக்கிறது. ரயில் வண்டியிலிருந்து விசிறியையும் விசையையும் திருடுபவனுக்கு இன்னமும் நம் சொத்தை கொள்ளையிடுகிறோம் என்று தெரியவில்லை. ஆத்திரப்பட்டு பஸ்ஸை கொளுத்தும் இளைஞரும் அதை உணர்வதில்லை என்று நியாயம் பேசுகிறார் ராஜா. அது சரி, இந்த 10-15 வருஷத்தில் கண் விழித்தவர்களுக்கும் அது ஏன் வரவில்லை? அவர்கள் சுதந்திர நாட்டில் இருப்பவர்களாயிற்றே. ஏனெனில் தங்கள் தலைவர்களின் சொற்களுக்கும் உண்மைக்கும் வேற்றுமை இருப்பதை இளம் தலைமுறையினர் உணர்ந்து விட்டார்கள். காந்தி ஜெயந்தி என்று கைராட்டையுடன் பத்திரிகைக்கு படம் எடுக்க போஸ் கொடுத்துவிட்டு மாலையில் பார்ட்டியில் பங்கெடுத்து கொண்டு நேர்மாறாக நடக்கும் ஒரு தலைவனால் எந்த நல்ல சமுதாயத்துக்கும் வழிகாட்ட முடியாது. ஒவ்வொரு வியாபாரியும் அரசியல்வாதியும் அறிவாளியும் தொழில்காரனும் பணத்தினாலேயே உருவாகின்றனர், பிழைக்கின்றனர். இதை அதிகம் விரிப்பதற்கில்லை. ஏனெனில் பேசும் நானும் மனசாட்சிக்கு புறம்பாக சம்பளம் வாங்கி கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அது கிடக்கட்டும், வெகு நாட்கள் கழித்து சந்திக்கிறோம். என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கனிவாகவும் மரியாதையாகவும் வினவுகிறாள் ஞானம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். இப்போது எதுவும் சாப்பிடுவதற்கில்லை, அது தெரியும். என்றாலும் இந்த குளிருக்கு பழஜூஸ் ஒன்றும் சரியாக இருக்காது. மைத்ரேயி நன்றாக காப்பி போடுவாள் என்று மைத்ரேயை பார்க்கிறாள் அவள். மைத்ரேயி நாற்காலியை பிடித்து கொண்டு உத்தரவுக்காக காத்து நிற்பவளைப் போல் நிற்கிறாள். சரி, உங்கள் விருப்பம். இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது. காப்பிக்கு மட்டும் எந்த நேரத்திலும் தடையில்லை. ராஜாவின் அரும்பான பல் வரிசை தெரிகிறது. தங்கப்பல் பளிச்சிட மைத்ரேயி உள்ளே செல்கிறாள். நான் மைத்ரேயியை முதல் முதலாக லோகாவின் வீட்டில் பார்த்ததும் அவளை அந்த ஹோமில் விடக்கூடாது என்று சொன்னேன். என் கருத்து அன்றே அவளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டது. என் புள்ளி தவறவில்லை. இன்று மாணவர்கள் பங்கெடுக்கும் கருத்தரங்காகவே அது இல்லை. மைத்ரேயின் பேப்பர் பொருளாதார நிபுணர்களையே கவருவதாக அமைந்திருந்தது. இளைஞர் மன்ற காந்தி ஜெயந்தியின் போதும் நன்றாக பேசினாள். ஒரு நல்ல பேச்சாளி நமக்கு கிடைக்கிறாள் என்று லோகா சொன்னாள். நான் அன்று சொல்லவில்லை. இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்க அவள் கூப்பிட்டதும் உடனே ஒப்புக்கொண்டேன். நம் நாட்டில் இப்போது ஒரு சாபக்கேடு என்னவென்றால், அறிவாளிகள் அரசியலை விட்டு ஒதுங்கி போக அரசியலில் மூன்றாந்தரங்கள் வந்து தலையெடுத்து குழப்புகிறார்கள். ஞானம் விடுவிடென்று, இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் திருத்துகிறேன். அறிவாளிகளுக்கு அது மேசை கழுவிய அழுக்கு நீராக இருக்கிறது. எத்தனை தடவை வடிகட்டினாலும் அது தெளிந்த நீராக மாறுவதில்லை. மாறாக அந்த அழுக்கில் அவர்களும் முழுக்காடுவதுதான் நடக்கிறது. அழுக்கு நீர் அழுக்கு நீர் என்று ஒதுக்கிவிட்டால் அழுக்கு நீரை மேலும் அழுக்காக்கும் மனிதர்கள் அல்லவோ வந்து பற்றிக்கொள்கிறார்கள். அழுக்கு மேலே ஒட்டிக்கொள்ளுமே என்று அஞ்சி ஒதுங்குவது சமுதாயத்துக்கும் அவர்கள் நல்லது செய்வதாகாது. இப்போது பழைய மாதிரி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஞானம் பேசவில்லை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

0: இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: நேர்லே நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இதே நிகழ்ச்சியை 1-2 எஃப்எம் ரெயின்போவிலும் கேட்டு மகிழலாம். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் இந்தி பாடம் சென்னை அஞ்சல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் பாடியுள்ளவற்றை கேட்கலாம், 4:00 ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா திரைக்கதை வசனம் இயக்கம் மணிவண்ணன், 5:00 பொன் மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டு மகிழலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று எஃப்எம் ரெயின்போவில் 3:00 ஹலோ டாக்டர். உயர் அழுத்தம் மற்றும் அதன் காரணங்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. கேட்டு பயன்பெறுகிற நேர்களே,

0: நேரம் 1:39 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. வானொலி சேவையின் மதிய நேரத்து தென்றலாய் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தூவ வந்தாச்சு இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம் குக்கரி ஷோ. மதியம் 1 ஆயிட்டாலே நம்ம வீட்டு சமையலறையில் இருந்து கம கமனு நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. இன்றைக்கி என்ன சமையல் செய்கிறது அப்படின்னு யோசித்து யோசித்து டயர்டாகிற நம்ம வீட்டு தலைவிகளுக்காக சமையலில் புதுமைகளை புகுத்த நினைக்கும் இளம் பெண்களுக்காகவும் இதோ வந்தாச்சு இந்த நிகழ்ச்சி. ஒரு சில சுவாரஸ்ய குறிப்புகளோடு நான் இணைந்திருக்கிறேன் உங்களுடன். முதல்ல பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு தேங்காய்பால் மலாய் அது எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை, பால், பாசிப்பயிறு. பாசிப்பயிறை பார்த்தீங்கன்னா வறுத்து உடச்சி வச்சுக்கணும். கெட்டியான தேங்காய்பால், தண்ணி வந்து தலா 1 கப்பு, நெய், ஏலக்காய் பொடி இதெல்லாமே 1 தேக்கரண்டி, முந்திரி 6, திராட்சை வந்து 1 மேஜை கரண்டி, உப்பு 1 சிட்டிகை. இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுத்து உடைத்த அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சேர்த்து மென்மையாக வேக விடணும். பாத்திரத்தில் வேக வைக்க முடியாதவங்க ப்ரெஷர் குக்கரில் கூட நல்லா 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழக்குழன்னு குழைவாக வெந்திருக்கணும். வெந்த உடனே அதில் பால் சேர்த்து சிறிது நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைய விடணும். அதுக்கப்புறம் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஒரு 20-25 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக கிளறணும். ஒரு கொஞ்சம் வானலில் வந்து நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை இதெல்லாமே வறுத்து இறுதியாக ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த கலவையை நல்லா கொஞ்சம் கெட்டியானவுடனே ஒரு மலாய் பதத்துக்கானவுடனே இறக்கிடலாம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு அப்புறமா. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம்.
1: ஒரு சுந்தரி வந்தாள்லாம் அந்த முந்திரி தோப்புல, தோப்புல அந்த மாம்பழம் பார்த்தாள்லாம் அது காட்சி குலுங்குற தோப்புல, ஆளில்லா தோப்புல ஒரு ஈயும் காக்கா கூட அங்கில்ல, நான் இல்ல நறு இல்ல நான் மட்டும் தனியாகவே இல்ல, தனியா பொண்ண பார்த்து பேச துடிச்சேன்னு அடி எடுத்து வச்சேன்னு, நான் தொட்டதும் கண்ணத்தில் அடி விழுந்தது ஒருத்தரும் பார்க்கவில்லை.
2: யாரது சிரிச்சது நீங்களா? ஓஹோ, என் பாட்டு உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா? டே ஏழுமலை, இந்த வாங்கோழியை 1 நிமிஷம் கூட விட்டு வைக்காத, முதல்ல அடித்து பிரியாணி போடு.

0: நான் பண்ண போதாவது சிரிச்சிச்சு, உன் பாட்டை கேட்டு மயக்கமே போட்டுடுச்சு.
1: சிரிப்பா கிண்டலா? கம்மா பூவே அப்ரிசியே மசான்சோம் மோ ஜபே சாந்தே.
0: சிது சாந்த் சதவேந்திர அசாசம்.
2: சார், நீங்கள் பேசுகிறது ஃப்ரெஞ்சாக இருந்தால் கூட திட்டுறீங்கன்னு எங்களுக்கு கரெக்டாக புரியுது.
0: எனக்கு இப்போ பாட்டு வேணும் சண்முகம்.
2: ஐயோ, உங்கள் சுதி வேற நம்ம சுதி வேற. பாட்டுன்னா தனம்?

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காற்றலையில் மிதந்து வரும் பாடல்கள்.

0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.
1: நேரம் 1:10 மகளிர் நேரம் குக்கரி ஷோல இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. உங்களோட சில சுவாரஸ்ய குறிப்புகளை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய பலாப்பழங்கள், எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் கிடைக்குது. ஸோ பலாப்பழம் நிறைய கிடைக்கும் போது நிறைய அதில் வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த வகையில் உங்களுக்காக பலாப்பழத்தில் ஒரு ரெசிபி, பலாப்பழ அல்வா பேர் வந்து நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பலாப்பழ சுளைகள் பார்த்தீங்கன்னா விதை நீக்கியது ஒரு 15-20 எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து 1¼ கப், உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா பலாப்பழத்துல நிறைய இனிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெய் வந்து 4-5 ஸ்பூனு, முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். சரிங்களா, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பலாப்பழ சுளைகளை, அதாவது அந்த இது பழம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் நல்லா நைஸாக வந்து நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் வந்து வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு, எதுக்கு இந்த ஸ்டெப்பு பண்ணுறோம்னா தூசி போகிறதுக்காக பண்ணுறோம். ஸோ அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை வந்து கரைச்சி அதாவது அந்த வெள்ளத்தை வந்து வெள்ளப்பாக எடுத்து வச்சுக்கணும். பாகு பதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே அந்த தூசிக்காக தான் அந்த ஸ்டெப் பண்ணுறோம் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பழ விழுது இருக்கு இல்லையா, நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அதை நல்லா போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா மிதமான தீயில் நல்லா வந்து கிளறணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்ணணும். அப்பப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா ஒரு கெட்டியான பதம் வரும். ஸோ அந்த பதத்துக்காக நல்லா வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாயில் ஆகி வெந்து வந்த உடனே அந்த வடிகட்டின வெள்ளை கரைசல் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே மறுபடியும் ஊற்றி நல்லா கிளறணும். ஸோ அல்வா நல்லா கெட்டியாக, ஓரளவுக்கு அல்வா பார்த்து கெட்டியாக வரும்போது மீதி இருக்கிற நெய்யையும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சுருளை வர வரைக்கும் நல்லா கிளறணும். அல்வா வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது, அப்போ தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரண்டு வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, இதெல்லாம் வேணும்னா நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம், இந்த கிஸ்மிஸ்ன்னு சொல்கிறாங்களோ அதை கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வறுத்து வச்சு அதை மேலே வந்து அலங்காரத்துக்காக தூவிட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா மணக்க பலாப்பழ ஸ்வீட் அல்லது பலாப்பழ அல்வா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது தயார், முடிஞ்சால் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இன்றைக்கி மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து பாடல்களோடு கேட்க காத்துருங்க. நேரம் 1:12:20.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேரம் 1:19 ஆறு நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz இது. இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சின்ன சுவாரஸ்ய குறிப்புன்னு சொல்லலாம், சமையல் குறிப்பு. கிளைமேட் வந்து மாறி மாறி மழை பெய்யுது, இருந்தாலும் வந்து அதிகமாக வெயில் இருக்கும் போது இதை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வீட்டிலேயே ஜிகர்தண்டா எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பால் வந்து 1 லிட்டர், நல்லா திக்கான பால் 1 லிட்டர். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு. பாதாம் பிசின் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நல்லா எடுத்துக்கோங்க. அதுவே நல்லா உபரியாகும். நைட்டே வந்து முத நாளே நம்ம ஊற வச்சுட்டோம், நல்லா வந்து அது ஃப்ளஃபியாக ஊறியா நல்லா பெருசு நிறையா வரும் இல்லையா. ஸோ பாதாம் பிசுனு. அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்து 4 to 5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு வேளை ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஐஸ்கிரீம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்ரு பாலை நல்லா ஊற்றி நல்லா ஊற்றிட்டு நல்லா காய்ச்சணும். பால் வந்து கிட்டத்தட்ட பாதியாக வந்து குறையணும். பாதியாக குறையிற வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து அந்த ஓரங்களில் ஆடை மாதிரி வந்து படியும் பார்த்திங்கன்னா

அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பால் வந்து 1 லிட்டர், நல்லா திக்கான பால் 1 லிட்டர். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு. பாதாம் பிசின் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நல்லா எடுத்துக்கோங்க. அதுவே நல்லா உபரியாகும். நைட்டே வந்து முத நாளே நம்ம ஊற வச்சுட்டோம்னா நல்லா வந்து அது ஃப்ளஃபியாக ஊரியா நல்லா பெருசு நிறையா வரும் இல்லையா. ஸோ பாதாம் பிசினு, அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத்து 4 லிருந்து 5 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு வேளை ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஐஸ்கிரீம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்ரு பாலை நல்லா ஊற்றி நல்லா ஊற்றிட்டு நல்லா காய்ச்சணும். பால் வந்து கிட்டத்தட்ட பாதியாக வந்து குறையணும். பாதியாக குறையிற வரைக்கும் நல்லா மிதமான தீயில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து அந்த ஓரங்களில் ஆடை மாதிரி வந்து படியும் பார்த்திங்கன்னா, அப்போ வந்து நம்ம தேவையான விஷயங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பால் வந்து கிட்டத்தட்ட பாதியாக ஆன பிறகு அந்த சர்க்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையை நல்லா சேர்த்து கலந்துட்டு இந்த பால் வந்து கொஞ்சம் நேரம் மாறும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை அணைச்சிட்டு நல்லா குளிர வச்சு அந்த நம்ம நன்னாரி சர்பத்தெலாம் எடுத்துருக்கோம்ல அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஜிகர்தண்டா ரெடின்னு சொல்லலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து

சங்கீத சாரல் பல்வேறு இசை கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீண இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நேரம் 1:26:38. இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு குறிப்பு உங்களுக்கு. சமையல் அறையில் எப்போதுமே இருக்கிற ஒரு சிம்பிளான பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். அந்த சிம்பிளான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளி தான் இப்போ நிறைய வந்து கடைகளில் மலிவாகவே கிடைக்குது. ஸோ அந்த தக்காளியை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு அல்வா, பேர் நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ தக்காளி ஜாமோ தக்காளி அல்வாவோ எப்படி வேணால் பேரை நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பழுத்த தக்காளி ஒரு 1/2 கிலோ, 1/2 லிருந்து 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக, இன்னும் பெங்களூர் தக்காளியாக கிடச்சா இன்னும் நல்லது. சர்க்கரை வந்து 1 கப்பு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நெய் வந்து 4 to 5 மேஜை கரண்டி. முந்திரி, திராட்சை இதெல்லாம் தேவையான அளவு. ஏலக்காய் தூளும் வாசனைக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் வந்து ஒரு சின்ன சிட்டிக்கு எடுத்துக்கோங்க, விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தக்காளியை நல்லா கழுவிட்டு ஒரு பெரிய அடிகனமான பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளியை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த தோல் உரித்த தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடணும். நல்லா விழுதாக வந்து அரைச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லா நெய் ஊற்றி, முந்திரி, இதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற அந்த நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை நல்லா போட்டு நல்லா மிதமான தீயில் நல்லா வச்சு கிளறணும். தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறணும். தேவையானப்போ அப்பப்போ நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். சரியா, நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறிட்டு, இப்போ வந்து நல்லா சுருண்டு ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை நல்லா சேர்த்துக்கணும். சர்க்கரையை சேர்த்து நல்லா மறுபடியும் கொஞ்சம் அப்படியே கெட்டியாகி இலகி வரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆப்ஷன் தான். ஸோ வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்த பிறகு இன்னும் நெய்யை நிறையா வச்சுருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு, அந்த ஓரத்தில் ஒட்டாமல் வர அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி, திராட்சை இதெல்லாம் தூவிட்டு ஏலக்காய் தூள் நல்லா வாசனைக்கு இது பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சு பரிமாறினீங்கன்னா ஒரு அழகான தக்காளி அல்வா ரெடி. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க.

0: எச்சரிக்கையா இருங்க.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 1:34. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளீர்கள். இது மகளிர் நேரம், குக்கரி ஷோ. இப்போ வந்து உங்களுக்கு புழுங்கல் அரிசி தேங்காய் அடை எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி 250 கிராம், ஒரு தேங்காய் சின்னதாக எடுத்துக்கோங்க, புளி எலுமிச்சம்பழ அளவு, மிளகாய் வத்தல் அதாவது காய்ந்த மிளகாய் 10, பெருங்காயப்பொடி, சீரகம், கடுகு இதெல்லாம் தலா 1 கரண்டி, 1 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கடலைப்பருப்பு 2 தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசியை நல்லா 1-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதோட துருவிய தேங்காய், புளி, உப்பு, மிளகாய், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி இதெல்லாமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக அரைச்சிட்டு அந்த மாவை எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நம்ம அடை வார்க்கிற அந்த பதத்துக்கு மாவை எடுத்துக்கணும். இதை இந்த மாவை வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு அழகாக அடைப்பதத்துக்கு தட்டணும், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதை நல்லா தட்டிட்டு அடுப்பில் வச்சு நல்லா மிதமான தீயில 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி எடுத்திங்கன்னா அடைகள் நல்லாயிருக்கும். இந்த அடை வார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு எண்ணெயில் தாளித்து போட்டிங்கன்னா நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: ஒரு 1:41 இது மகளிர் நேரம், குக்கரி ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு அரிசி மாவில் வந்து பிட்டு செய்வோம் இல்லையா? ஸோ அது சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நாம் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு பூ போல் சாஃப்டாக ரொம்பவே சுலபமான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு 2 கப்பு. இதை கோதுமை மாவுலேயும் செய்வாங்க, உடச்ச கோதுமையிலையும் செய்வாங்க. நீங்கள் கோதுமை மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோதுமை மாவு 2 கப்பு, துருவிய தேங்காய் 1 கப்பு, சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா 1/2 தேக்கரண்டி, உப்பு 1 சின்ன சிட்டிகை, வெதுவெதுப்பான தண்ணீர் தெளிக்கிறதுக்கு அந்த மாவில் தெளிப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து நல்லா வறுத்துக்கணும். முதல்ல அடுப்பில் கடாய வச்சு கோதுமை மாவை மிதமான தீயில், நல்லா கருகிடக்கூடாது மாவு, ஸோ நல்லா மிதமான தீயில் நல்லா வறுத்து ஒரு வாசனை வரும். ஸோ அப்போ வந்து அடுப்பை அணைச்சிட்டு, ஸோ அதுக்கப்புறமா கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தெளித்து, அந்த உதிரி உதிரியாக அந்த நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா, அந்த பதம் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி சொல்கிறது, கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், ஆனால் லேசாக அமுக்குனா உதிர்ந்துடணும், இதுதான் சரியான பதம். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு அதை இட்லி பதத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சுவைக்காக இனிப்புக்காக வந்து அந்த ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து தேவைப்பட்டால் நெய்யில் முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அந்த புட்டில் மேலே வந்து அலங்கரிச்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூடாக கோதுமை புட்டு தயார். பாடலுக்கு அப்புறமா பேசலாமா?

நேரம் 1:48:36. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திப்பிலி மோர் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கினா, ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இந்த வெயிலுக்கு நீங்கள் மோர் நிறைய பருகுவீங்க இல்லையா, அதே நேரத்தில் திப்பிலி போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி மாறும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திப்பிலி பொடி வச்சுக்கணும், வால் மிளகு இது எல்லாமே ஒரு தலா ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க. நெல்லி பொடி, நெல்லிக்காய் பொடி வந்து கடைகளில் இந்த நாட்டு வைத்தியர் கடைகள்லாம் கிடைக்கும் நெல்லிக்காய் பொடி, அது ஒரு கால் தேக்கரண்டி. மோர் வந்து ஒரு நல்லா 2 கப் 2-3 கப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். உப்பு, பெருங்காயம், தண்ணி தேவையான அளவு. மோரோட இந்த வால் மிளகு, திப்பிலி பொடி, நெல்லி பொடி, உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மோரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு பெருங்காயமும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து கொத்தமல்லி தூவி பரிமாறி நல்லா சில்லுன்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா திப்பிலி

என்ன நேரங்களே, இன்றைக்கி மகளிர் நேரம் குக்கரி ஷோவில் கிடைச்ச குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ முடிஞ்சால் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கடிதம் மூலமா தெரிவிங்க. இந்த நிகழ்ச்சி இதோட இந்த வரப்போகிற பாட்டோட நிறைவு பெறுது.

இனிய தெவிட்டாத தென்றலாய் நம் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த பழைய பாடல்களின் சங்கமம் ஆம்நேர்களே, இது என்றும் இனியவை. என்றும் இனியவையில் முதற் பாடலாக ஒலிக்கியிருக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் இந்த பாடல்.

நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி கவிதா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி இருக்கிறது. கேட்டு கலந்து பயன்பெறுங்கள் நேரலை. என்றும் இனியவேல். அடுத்ததாக பலே பாண்டியா படத்திற்காக ஒலித்த குரல்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா ஆகியோர்.

வார்த்தைகள் சொல்லாத கதையை இந்த அடுத்த பாடலின் இசை உங்களுக்கு சொல்லும். என்றும் இனியவையில் நேரம் 2:29. அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது பணம் படைத்தவன் திரைப்படம். ஒலிக்கும் குரல் TM சௌந்தரராஜன்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

பாடல்கள் பழையதாகி போகலாம் நேர்களே, ஆனால் அவை நெஞ்சில் விதைத்த நினைவுகள் எப்போதும் புதியவைதான். என்றும் இனியவையில் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் பாலும் பழமும். குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் வி. லீலாவதி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.

0: நமஸ்தே ஜி.
1: நமஸ்தே. இன்று நாம் பித்தி நா பித்தி கா சௌரபா என்ற புத்தகத்திலிருந்து தூத் கா தூத் பானி கா பானி என்ற கதையை படிக்கலாம். முதலில் கதை சுருக்கத்தை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சக்தி என்பவள் வசித்து வந்தாள். அவளிடம் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமான சில நாணயங்கள் இருந்தன. இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர். ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை. அவள் தனியாக இருந்தாள். நூல் நூற்று தன் வாழ்வாதாரத்தை ஈட்டி கொண்டு இருந்தாள். எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். அந்த கிராமத்தில் தமடிமல் என்பவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். அவன் பணம் உள்ளவன். கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான். ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் பழமையான விலை உயர்ந்த நாணயங்கள் இருப்பதை அறிந்தான். தமடிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன. அவன் அந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சூர்சக்தியிடம் சென்றான். அவன் அவளை வரவேற்று உட்கார வைத்து மோர் குடிக்க தருகிறேன் என்றாள். உடனே தமடிமல் கேட்டான், உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே, மோர் எங்கிருந்து வந்தது என்றான். மூதாட்டி கூறினாள், என்னிடம் பசுக்கள் எருமைகள் இல்லை, நான் ஒரு ஏழை, அதனால் இந்த கிராமத்து மக்கள் என்னை நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள் என்றாள். தமடிமல் கூறினான், என்னிடம் கடன் வாங்கிக்கொள், நீயும் பசுக்கள் எருமைகள் வைத்து கொள்ளலாம், பிறகு பால் நெய் விற்று கடனை அடைத்து விடலாம் என்றான். மூதாட்டி, என்னால் அவ்வளவு கடினம் உழைப்பு செய்ய முடியாது என்றாள். தமடிமல் வருத்தத்துடன் வீடு திரும்பினான். வழியில் நினைத்து கொண்டே சென்றான், அவள் நான் சொல்வதை கேட்டு இருந்தால் நான் கடன் கொடுத்து இருப்பேன், பிறகு வட்டி மேல் வட்டி போட்டு அந்த நாணயங்களை கைப்பற்றி இருப்பேன் என்று நினைத்து கொண்டே மனம் உடைந்து போய் வீடு திரும்பினான். கடைசியில் வாய்ப்பு கிடைத்து விட்டது. மூதாட்டி புனித யாத்திரை செல்ல நினைத்தாள். செல்வதற்கு முன்பு நாணயங்களை பத்திரமாக வைத்திருக்க விரும்பினாள். பழைய காலத்தில் பணத்தை மறைத்து வைப்பதற்கு ஒரு சில வழிகள் மட்டுமே இருந்தன. எவ்வாறு என்றால், சுவற்றில் ஒளித்து வைப்பது, ஏதாவது மடக்கில் வைப்பது, மூட்டையாக கட்டி தானியங்களுக்குள் இடையே வைப்பது, பானையில் வைத்து தரையில் புதைத்து விடுவது. மூதாட்டியும் ஒரு பானை கொண்டு வந்தாள். அதில் நாணயங்களை போட்டு முற்றத்தில் புதைத்து விட்டாள். பிறகு அவள் புனித யாத்திரைக்கு புறப்பட்டாள். தமடி ஓடி வந்து மூதாட்டியிடம் ஒரு சிவப்பு துணியை கொடுத்து, இதை ஹரித்வாரில் கங்கை அன்னைக்கு சாற்றிவிடு என்று கூறினான். மூதாட்டி சரி என்று சொன்னாள். தமடி கூறினான், உன்னிடம் நாணயங்கள் உள்ளதே, அதை உன்னுடன் எடுத்து செல்லாதே, வழியில் திருடர்கள் கொள்ளையர்கள் நிறைய இருப்பார்கள் என்றான். நான் என்னுடன் எடுத்து செல்லவில்லை என்று கூறிவிட்டு மூதாட்டி சென்று விட்டாள். அவள் நாணயங்களை எங்கே மறைத்து வைத்திருப்பாள் என்று தமடியின் வஞ்சக மனம் யோசிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் இரவு அவன் மூதாட்டியின் வீட்டிற்குள் நுழைந்தான். அது மண் வீடு. அவன் கவனமாக பார்த்தான். முற்றத்தில் ஒரு இடம் புதியதாக பூசி மொழிகி இருந்தது. அவன் முற்றத்தை தோண்டினான். அவனுக்கு நாணயங்களின் பானை கிடைத்து விட்டது. தமடி பானையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வந்து தூங்கிவிட்டான். மூதாட்டி திரும்பி வந்தாள். வீட்டிற்குள் வந்தவுடன் முற்றம் தோண்டப்பட்டதை பார்த்தாள். பானை காணாமல் போனதை கவனித்தாள். உடனே அவள் அழ ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரத்தில் கிராம மக்கள் கூடிவிட்டார்கள். தமடியும் அங்கே வந்தான். அவன் கூறினான், நான் அந்த நாணயங்களை என்னிடம் பத்திரமாக கொடுத்து வைக்க சொன்னேன், ஆனால் இவள் ஒப்புக்கொள்ளவில்லை, இப்பொழுது வருந்துகிறாள் என்றான். கிராம மக்கள் அரசரிடம் புகார் கொடுக்க சொன்னார்கள். மூதாட்டியும் அரசரிடம் சென்று எல்லா விஷயத்தையும் சொன்னாள். அரசர் மிகவும் தொலைநோக்கு உடையவர், நியாயமானவர் மற்றும் புத்திசாலி ஆவார். அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டார். அரசர் தமடியை அழைத்து கடிந்து கொண்டு, நீ நாணயங்களை எடுத்தாயா இல்லையா என்று கேட்டார். அவன் கடவுள் மீது ஆணையாக நான் எடுக்கவில்லை என்று கூறினான். இதில் ஏதோ தப்பு இருக்கிறது என்று அரசர் நினைத்தார். அவர் ஒரு நாடகம் நடத்தினார். அவர் கூறினார், ஏதோ பாவம் மூதாட்டி தப்பித்து விட்டாள், ஒரு பானை தானே போயிற்று, மீதி 2 பானைகள் காப்பாற்றப்பட்டன என்றார். அரசர் தமடியிடம் கூறினார், மூதாட்டி அந்த வீட்டில் வாழ விரும்பவில்லை, திருடன் அவளை கொலை செய்து விட்டால் என்ன செய்வது என்று பயப்படுகிறாள், அதனால் எங்கள் அரண்மனையில் வசிப்பாள் என்றார். மறுநாள் இரவில் நடந்த விஷயம். தமடியின் பேராசை அதிகரித்தது. இன்னும் 2

0: பானைகள் இருக்கிறதே. அவன் மூதாட்டியின் வீட்டிற்கு சென்றான். முற்றத்தில் தோண்ட ஆரம்பித்தவுடன் பின்னாலிருந்து யாரோ அவனை பிடித்து கொண்டார். அவன் திரும்பி பார்த்தான். அரசர் இருந்தார். அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அரசர் தமடி திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைத்தார். பாலை பாலாகவும் தண்ணீரை நீராகவும் பிரிக்கும் திறமை இருந்தால்தான் அரசன் உண்மையான அரசனாவான். அரசர் மூதாட்டியிடம் கூறினார், இந்த நாணயங்களால் உன் உயிரை கூட இழக்க நேரிடலாம். இந்த நாணயங்கள் மிகவும் விலை மதிப்பு மிக்கவை மற்றும் முக்கியமானவை. நீ இவற்றை அரசு கலுவலத்தில் ஒப்படைத்து விடு என்றார். அந்த பொருட்கள் விலை மதிப்பற்ற மற்றும் சேகரிக்க தகுந்ததாக இருக்கிறதோ அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட வேண்டும். அரசாங்க சொத்தாக ஆக்க வேண்டும். இதற்கு பதிலாக நான் உனக்கு பணம் கொடுத்து விடுகிறேன் என்றார். மூதாட்டி அந்த நாணயங்களை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்து விட்டாள். விஸ்வசோனி நீ படி.
1: ஏக் காவ் மே ஏக் புடியா சூர்சதி ரஹதி தி.
0: ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி சூர்சதி என்பவள் வசித்து வந்தாள். புடியா என்றால் மூதாட்டி, வயதான பெண்மணி.
1: வா பூலி ஓ சரல் ஹ்ருதய் கி தி.
0: அவள் அப்பாவி மற்றும் மென்மையான இதயம் கொண்டவள்.
1: உஸ்கே பாஸ் குச் சிக்கே தே.
0: அவளிடம் சில நாணயங்கள் இருந்தன. சிக்கே என்றால் நாணயங்கள். இதற்கு ஒருமை சிக்கா.
1: யே சிக்கே பஹுத் கீம்தி ஔர் அத்புத் தே.
0: அந்த நாணயங்கள் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் அற்புதமானவை. கீம்தி என்றால் விலை உயர்ந்த. அத்புத் அற்புதம்.
1: இஸ்கா ஹர் கிஸி கோ பதா தா.
0: இதை பற்றி அனைவரும் அறிந்திருந்தனர்.
1: பர் கோய் பி உஸ் புடியா கோ டக்னா நஹி சாதா தா.
0: ஆனால் யாரும் அந்த மூதாட்டியை ஏமாற்ற விரும்பவில்லை.
1: உஸ்கா ஏக் காரண் தா கி உன் சிக்கோ கா க்யா மஹத்வ ஹை உஸ்கா கிஸி கோ பதா நஹி தா.
0: அதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னவென்றால் அந்த நாணயங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது.
1: தூசரா புடியா கே ஆகே பீச்சே கோய் நஹி தா.
0: இரண்டாவது, அந்த மூதாட்டிக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை.
1: வோ அகேலி தி ஔர் சூத் காட் கர் அப்னா குஸாரா கர் ரஹி தி.
0: அவள் தனியாக இருந்தாள் மற்றும் நூல் நூற்பு மூலம் தன் வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கொண்டு இருந்தாள்.
1: சபி உசே சகானுபூதி ரக்தே தே.
0: எல்லோரும் அவள் மீது அனுதாபம் காட்டினார்கள். சகானுபூதி அனுதாபம்.
1: உஸ் காவ் மே ஏக் தம்டிமல் ரஹதா தா.
0: அந்த கிராமத்தில் தம்டிமல் என்பவன் வசித்து வந்தான்.
1: வோ படா ஹி லால்சி ஔர் துஷ்ட ஸ்வபாவ் கா தா.
0: அவன் மிகவும் பேராசை மற்றும் தீய குணம் உடையவன். லால்சி பேராசை.
1: வோ பைசே வாலா தா.
0: அவன் பணம் உள்ளவன்.
1: இஸ்லியே காவ் வாலோ கோ ஹாரி விபத்தி மே டக்தா ரஹதா தா. அனுச்சித் லாப் உட்டாட்டா தா.
0: அதனால் ஆபத்து நேரத்தில் கிராமத்து மக்களை ஏமாற்றி கொண்டு இருந்தான். பொருத்தமற்ற லாபம் எடுத்துக்கொண்டு இருந்தான்.
1: யானி 10 கி சீஸ் 5 மே லேக்கர் ஃபிர் உசே பியாஜ் பர் பியாஜ் லகாகர் ஹடப் ஜாதா தா.
0: அதாவது 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 5 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்வான். பிறகு அதற்கு வட்டி மேல் வட்டி போட்டு அதை கைப்பற்றி கொள்வான்.
1: ஏக் தின் உசே பதா சலா கி புடியா கே பாஸ் 300 சிக்கே ஹை.
0: ஒரு நாள் அவன் அந்த மூதாட்டியிடம் 300 நாணயங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்தான்.
1: ஜோ பஹுத் புரானே ஹை.
0: அவை மிகவும் பழமையானவை. புரானே பழமை. எதிர்ப்பதம் நயே.
1: உன்கி கீமத் பி அதிக ஹை.
0: அவற்றின் விலையும் அதிகம்.
1: பஸ் தம்டிமல் கே மன் மே லாலச் கே காண்டே உக் கயே.
0: அவ்வளவுதான். தம்டிமலின் மனதில் பேராசையின் முட்கள் வளர்ந்தன.
1: வோ சோச்னே லகா கி கேசே இன் சிக்கோ கோ ஹட்பா ஜாயே.
0: இந்த நாணயங்களை எப்படி கைப்பற்றுவது என்று யோசிக்க
1: ஆரம்பித்தான். அவன்
0: இரவும் பகலும் திட்டமிட்டு கொண்டே இருந்தான்.
1: ஏக் தின் வஹ் சூர்சதி கே பாஸ் கயா.
0: ஒரு நாள் அவன் சூர்சதியிடம் சென்றான்.
1: ஹாத் ஜோட்கர் போலா மாயி ராம் ராம்.
0: கை கூப்பி அம்மா ராம் ராம் என்றான்.
1: ஆவ் சாஹுகார் ஆவ் புடியா நே ஆதர் பாவ் சே கஹா கேசே ஆனா ஹுவா.
0: வாங்க சாஹுகாரரே வாங்க என்று மரியாதையுடன் மூதாட்டி சொன்னாள். எப்படி வந்தீர்கள் என்று கேட்டாள்.
1: இதர் சே குசர் ரஹா தா சோச்சா தும்சே மில்தா சலும் சாஹுகார் போலா.
0: இப்படி சென்று கொண்டு இருந்தேன், உன்னை சந்திக்க நினைத்தேன் என்று சாஹுகார் சொன்னான்.
1: ஆ பேட் சார்ஜ் பிலாவும்.
0: வா உட்காரு, மோர் குடிக்க தருகிறேன். சார்ஜ் என்றால் மோர்.
1: தம்டி நே ஜட் சே பூச்சா துமாரே பாஸ் சார்ஜ் கான் சே ஆயி தேரே பாஸ் தோ கோய் காய் பேஸ் நஹி ஹை.
0: தமடி உடனே உன்னிடம் மோர் எங்கிருந்து வந்தது, உன்னிடம்தான் பசு எருமை எதுவுமே இல்லையே என்று கேட்டான். காய் என்றால் பசு, பைன்ஸ் எருமை.
1: ஹா மேரே பாஸ் காய் பேஸ் நஹி ஹை பர் ஹமாரே காவ் மே தோ பஹுதோ கே பாஸ் காய் பேஸ் ஹை.
0: ஆம், என்னிடம் பசுவும் எருமையும் இல்லை, ஆனால் நமது கிராமத்தில் பலரிடம் பசுக்கள் எருமைகள் இருக்கின்றன.
1: மேட் ஹேரி கரீப் இஸ்லியே லோக் மேரா படா தியான் ரக்தே ஹை.
0: நான் ஒரு ஏழை, அதனால் மக்கள் என்னை கவனித்துக் கொள்கிறார்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திண்டுக்கல் மாவட்டம் தம்மம்பட்டி 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி 7 சென்டிமீட்டர், பொன்னனியார் அணை 6 சென்டிமீட்டர், ஏற்காடு மஞ்சளாறு பாப்பிரெட்டிப்பட்டி திருமங்கலம் குன்னூர் கடவுர் வட்டாட்சியர் அலுவலகம் கெடார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணப்பாறை ஒடஞ்சத்திரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒகேனேக்கல் செங்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காரியக்கோவில் அணை போடிநாயக்கனூர் ஆனந்தாபுரம் இளையான்குடி பெரியகுளம் உப்பாரணை வெட்டிக்காடு வெள்ளக்கோவில் வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி கோத்தகிரி கரம்பக்குடி மயிலம்பட்டி வீரபாண்டி கிளவரப்பள்ளி அணை சாம்ராஜ் ஜம்புகுட்டப்பட்டி ஆழியாறு கீழ்பெண்ணாத்தூர் குந்தாப்பாலம் டானிஷ்பெட் பரூர் கெடாய் ஆலக்கரை திருத்துறைப்பூண்டி சூரப்பட்டு மணம்பூண்டி தாராபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. நெடுங்கல் கொடைக்கானல் படகு குழாம் மணப்பாறை பில்லூர் அணை போடிநாயக்கனூர் எமரால்ட் அன்னவாசல் அவலாஞ்சி பஞ்சப்பட்டி மேட்டுப்பட்டி கரூர் கடவுர் மதுக்கூர் ஹோசூர் திருச்சுழி கலையநல்லூர் ஒரத்தநாடு சிவகங்கை வேடசந்தூர் மலையூர் சந்தியூர் போச்சம்பள்ளி முண்டியம்பாக்கம் நல்லத்தங்காள் பெரியகுளம் பாலவிடத்தி செஞ்சி நம்பியூர் ஆனைமடுவு அணை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் அஞ்செட்டி பெரியாறு உதகமண்டலம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை கடலூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் சில இடங்களில் இயல்புக்கு 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை கரூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஜாகிருதி சர்மா.

பன்மொழி பாடல்களில் முதலாவதாக அணிவகுத்து நிற்கிறது தெலுங்கு மொழி திரைப்படம். தெலுங்கு மொழி திரைப்படமான தளபதி திரைப்படம் மனோ சுவர்ணலதா குரல்களில்.

தளபதி என்கிற தெலுங்கு மொழி படத்திற்காக ஒழித்தது அந்த பாடல். பன்மொழி பாடல்களில் நேரம் 3:15:32. அடுத்ததாக ஃபனா என்கிற ஹிந்தி படத்திற்காக பாடியிருக்கும் குரல்கள் சோனு நிகம், சுனிதி சௌஹான்.

பன்மொழி பாடல்களில் பிரேமலு மலையாள படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் கே எஸ் சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன். நேரம் 3:24:09.

0: இதுவரை உங்கள் உள்ளங்களில் வளம் வந்தது பன்மொழி பாடல்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நெர்லே, நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. இன்று 7:30 உழவர் உலகம். விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 முதல் 11 வரை தேன் மழை, 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இன்று FM ரெயின்போ வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் சில உங்கள் நினைவிற்கு. 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம்.
5: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

0: நேரம் 3:30 5 நொடி. இது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் ராமநாதன் பாடியவற்றை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக சரசிஜ நாப என தொடங்கும் தஞ்சை வடிவேலு இயற்றிய வர்ணம், காம்போதி ராகம், கண்டஜாதி அடத்தாளம். பாடலுக்கு முன்பாக விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களில்.

0: இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் ராமநாதன் பாடியவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக நமோரல்லா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தேவகாந்தாரி ராகம், ரூபக்க தாளம்.
1: கதன்ன

சங்கீத சாரலில் நிறைவாக தருணம் ஈதம்மா என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரிகள் கிருதி, கவுளிப்பந்து ராகம் ஆதி தாளம்.

0: இன்றைய சங்கீத சாரலில் டாக்டர் எஸ் ராமநாதன் பாடியவற்றை கேட்டோம். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

MSR பிலிம்ஸ் வழங்கும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், ஜெயகணேஷ், வினச்சக்கரவர்த்தி, ஆர் சுந்தரராஜன், சிவரஞ்சினி, ரேகா, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் மணி.

0: வண்ணன்.
1: வெள்ளச்சாமி, பொங்க பானை கிட்ட வாழைக்கண்ணு எடுத்து வை.
2: ஆமா, எல்லாருமே ஒண்ணும் தெரியாத மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எப்படி? நம்ம பொங்க வச்சதுக்கு அப்புறம் தான் ஊர் சனம் எல்லாம் பொங்க வைக்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்க பாருங்க, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க.
1: என்ன மாமா பண்ண சொல்லுங்க? நம்ம வீட்டு பையனையும் காணும், அவங்க வீட்டு பொண்ணையும் காணும். ரெண்டு பேர் வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடலாம். என்ன மாமா மச்சனட்டு இறங்குனா?
2: அடுத்த வருஷம் அந்த வீட்டு ஆளா இருந்து அரிசி எடுத்து போடணும்.

0: அரிசி இங்க மேல இருக்கு.
1: அப்பச்சி அரிசி களையாம இருக்கு, அதான்
0: என்ன விளையாட்டு இதெல்லாம். இந்த அரிசி வந்துதான் நாங்கெல்லாம் சாப்பிடணும். போடு, மரியாதையா போடு. போடுறது தெரிய மாட்டேங்குது, தள்ளு.
2: பூவை கொண்டு போய் குள்ளையா கொண்ட வீட்டுல கொடுத்துட்டு பிள்ளையார் ஒரு முக்கில் நிக்கிறேன், வந்து சேரு.
3: யோ, பொழைக்கிற பொம்பளை அந்த விளங்காத வீட்டுக்கு போவாளாயா? நல்ல நாள் அதுமா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்றியே?
0: என்ன ரெண்டு பேரும் ஒன்னா சோடி சேர்ட்டு வரீங்க?
4: என்னமாமா பாலத்து மேல உட்கார்ந்து இருக்கீங்க?
0: வயக்காட்டுக்கு வந்தேன், பேத்திகளை குளிச்சுட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளைக்கு வாய்க்காலுக்குள்ள இறங்கினா போதுமாப்பா, வாலிய பசங்கத்துல தாங்க முடியறதில்ல.
4: அதுதான் பெரிய மனுஷங்கிறது.
0: பெருசு நான் வந்து உட்காந்தேன், சில்வெட்டு பசங்களை சேட்டு விட
4: மாட்டேன்னா. ஆமா, விஷயத்துக்கு வருவோம். பையனுக்கும் இவர் பொண்ணுக்கும் கல்யாணம், உங்களுக்கு பத்திரிகை கொடுக்கலான்னு வந்திருக்கோம்.
0: அட போங்கப்பா, பத்திரிகை கொடுத்தா மூணாம் மனுஷன் ஆகிறீங்க
4: பாரு. என்னமாமா பேசுறீங்க, ஊருக்கு பெரிய மனுஷன் நீங்க, மொத பத்திரிகை உங்களுக்கு தானே கொடுக்கணும்.
0: சரி கொடுங்க.
4: அவசியம் வரணும்.
0: நம்ம வீட்டு கல்யாணம் அப்பா, நானும் இல்லாமயா?
4: மல மலன்னு எல்லாரும் வேலை பாருங்கப்பா. போங்க போங்க, இறங்கி போடுங்க போங்க. நீங்க எங்க வெளியே போறீங்க? பொண்ணுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, பையனுக்காரனுக்கு பொறுப்பு இல்ல, அதான் சமையல் கட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
5: மாமா, உங்க கால வேணா விழுந்து கும்பிடுறேன். நீங்க சமயக்கட்டு பக்கம் போகாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். நான் சமைக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? சாப்பிட போறப்பா.
1: தெரியாம புடிச்சிட்டமா? ஐயோ ஐயோ, நல்ல நாள் அதுவும் அடிபட்டுச்சே.
6: ஐயோ,
7: என் கல்யாணம் தாலி கட்டதோட அம்போன்னு நிக்குது. மத்ததெல்லாம் எப்ப அது இங்கயா அங்கயான்னு தெரிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
4: அதான் ரெண்டு மூணு நாளைக்கு எது சரியில்லைன்னு ஜோசியார சொல்லி இருக்கானே.
8: இல்ல அப்பச்சி, எல்லாம் சரியா இருக்கு.
4: நேரம் காலத்தான் சொல்றேன்டா. எனக்கு சட்டம் போறீங்க, என்ன கேள்வி?

0: என்ன கேக்குறான் தெரியுமா?
1: என்ன மாப்பிள்ள கேட்டீங்க?
2: ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல.
0: எப்ப சாந்தி முகூர்த்தம் கேக்குறானுங்க? மொய் படத்தை எல்லாம் வட்டி கொடுத்து ரெண்டு கிழவனதுல சைலண்ட் ஆயிட்டானுங்க. எனக்கு சாந்தி முகூர்த்தமே ஏற்பாடு பண்ண மாட்டேங்கன்னு சொல்றான். ஏற்பாடு பண்ணுங்கடா.
2: ஏயா, உன்ன ஒரு பெரிய மனுஷன் நினைச்ச உங்ககிட்ட போய் கேட்ட.
3: என்ன
1: சேலைய கொடு.

0: செல்வி, செல்வி!
1: என்ன மாமா?
0: ஒரு முக்கியமான விஷயம்.
1: மாமா, ஏன் இவ்வளவு அவசரமா ஓடி வர? என்ன வேணும்?
0: அது வந்து எனக்கு ரொம்ப அவசரம், கொஞ்சம் கடன் வேணும்.
1: கடனா? திடுதுப்புன்னு கேட்டா நான் எங்க போவேன்? காலையிலே சொல்லிருந்தேனா, அப்பா கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருப்பேன்ல.
0: ஐயே, இது உங்க அப்பா கிட்ட கேட்க கூடாது, இது நீயா கொடுக்கணும்.
1: என்கிட்ட என்ன இருக்கு?
0: உங்ககிட்ட இல்லத நான் கேப்பனா செல்வி.
1: சரி, என்ன வேணும் சொல்லு.
0: எனக்கு அரைஞ்சிட்டு ஒரு முத்தம் வேணும், கூடு. அடுத்த வாரம் திருப்பி கொடுத்துறேன்.
1: முத்தமா? தெரியும், ஊரே குடி கூத்து பாத்துட்டு இருக்கு. நான் வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி குரங்கு மாதிரி மாடிப்படியில தாவி தாவி வரும்போதே நினைச்சேன் நீ ஏதோ குண்டக்க மண்டை கேட்க போறேன்னு.
0: என்ன
1: அறிவு கேட்ட தன்மா பேசாதமா, எப்படி கொடுக்க முடியும்?
0: நீ எப்பெல்லாம் முத்து கொடுக்கணும்னு நினைக்கிறனோ அப்பெல்லாம் கவனி, நல்ல கவனி அப்படின்னு என் தொண்டைய செருமுவேன். அதுவே நான் கொடுக்குற முத்தமா நீ நினைச்சுக்கிட்டேனா? அப்புறம் இந்த உதட்டோட உதட்ட கொடுக்குற பல்லான மாட்டெல்லாம் பணலாயிடும். இப்போ ஒரு டெஸ்ட் பெட்டு போட்டு பார்க்கலாமா?

0: அப்பச்சி,
1: அங்க என்ன பண்றீங்க?
0: ஏன் அப்பச்சி, ஊரே கூத்து பார்க்க போயிருக்கு, நீ இங்க என்ன பண்ற?
1: இங்க கூத்து நடக்குதுல்ல, இத யார் பாக்குறது? ஏமா, மழை பெய்யுது, மொட்டை மாடியில் துணி எல்லாம் கைது போய் எடுத்துட்டு வா.
2: சரி.
1: டேய், நீ எங்கடா போற? மடிச்சு வைக்கிறக்கா? இறங்கி வாட. எப்படியோ மங்க உண்டாயிருக்கிறது உறுதியாயி போச்சு. இப்பதான் டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன உள்ள இருக்கிறது ஆனா போனு பாத்து சொல்லிடுறேன்.
2: ஐயோ, அதெல்லாம் வேணும் மாமா.
1: அட, உன்னைவா காட்டு சொன்ன.
2: சும்மா இருங்க மாமா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தாலே ஆயுசு குறைஞ்சிடும் சொல்றாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்தா ஏதாவது ஆயிடுச்சுன்னா?

0: அமெரிக்காக்காரனை விட உன் அறிவு வேலை செய்த அம்மணி.
1: அப்பச்சி காஃபி.
0: ஏண்டா பாகவதர் மாதிரி தொண்டை செருமிட்டு இருக்கிறிய?
2: அது ஒண்ணு இல்ல அப்பச்சி, வர பணியில வைக்காடு போயிட்டு
0: வந்தேனா,
2: பணியெல்லாம் தலையில இறங்கி தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான்
0: ஆமாமா, இந்த வருஷம் பணி கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு, அதனாலயே ஊருக்குள்ளார குளிர் காய்ச்சல் எல்லாம் ஜாஸ்தியா போச்சு. எனக்கு கூட ரெண்டு நாள தொண்டை சரியில்லை.
1: எடுத்துக்கங்க அப்பச்சி.
0: இரு.
3: பெட்டில
1: வச்சு பூட்ட போயிருக்காங்க.
3: அவ காரி காரியல எதை கொடுத்தால டக்குனு உள்ள வச்சு
4: போடு. சீரமடு சீரமடு சேந்திரி எந்திரி
3: கொடு
4: பெருசு. அங்க சாமிங்க செல்ல சாமி வரா, கொஞ்சம் போறப்படுங்களே. எந்திரி அடி.
3: ஏய் அதென்ன நானும் பாக்குறேன். நான் பணத்தை தண்ணி குடுக்குற வரைக்கும் ஒரு நாய் வரது கிடையாது. ஆனா பணத்தை வாங்கி நீ வச்சுட்டு எவனோ ஒருத்த வந்துடுறேன். 20 வருஷமா இப்படி தான் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, பூரா நடச்சு போச்சு. இப்ப முள்ளையும் இப்படி சொல்லுது.
4: இங்க பாருங்க, அவன் உங்களை பார்த்தானா உங்களுக்கு அவமானம் அவனுக்கு அவமானம்.
3: போறேன். இங்க வந்தவனுக்கு அவமானம், வந்துட்டு இருக்கவனுக்கு அவமானம். உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கையோடு
4: வா பெருசு, போயிட்டு நாளைக்கு வா.
3: இந்த பாரு, நான் இன்னைக்கு ஒரு முடிவோடதான் இங்க வந்துக்கிறேன். நான் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கிறேன், அவன் போனவனு எழுப்புங்க.
4: இந்த பாருடி, இழுத்து போத்திட்டு போயில்ல. சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு வாழை தோப்பியும் மாந்தோப்பியும் அவங்க கிட்ட எழுதி வாங்குற. ஆமா,
1: நீ கவலைப்படாதமா, என் உடம்புல ஓடுறது ஊரத்தம், அவன் ஒர்க்கை நான் பாக்குறேன். சரிட்டுமா.
4: ஐயோ ஐயோ ஐயோ,
5: எதுக்கு அழுகுறப்போ?
4: என்ன இருப்பீங்க?
5: வாழ்க்கையில
4: என்ன இருக்கு? கொஞ்சம் மண்டைய போடலாம் நினைச்சோம்.
5: கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம். நீங்க வந்தேன், இதை அடிச்சுட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறேன்.
3: குடும்பம் ரெண்டாகுமே. அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன, அவங்க தெய்வம். இன்னைக்கு ராத்திரி
6: உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது, அவன் தூங்கவே கூடாது.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
1: லைட் ஆஃப் பண்ணு.
2: ஏங்க இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்க?
1: லைட் ஆஃப் பண்றே.
2: அடுத்து உங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்களா, இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்களா?
1: ரெண்டும் தாண்டி.
2: இது பாருங்க, ரெண்டு பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனையே நான் கும்பிடுறதில்ல. அந்த பாவத்தினாலே என்னவோ நான் கும்பிடுற தெய்வத்துக்கே ரெண்டு பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம்தான் அவளா, இல்ல அவளுக்கு அப்புறம்தான் தானா?
1: என்னப்பா என்னாச்சு?
2: ஒண்ணு இல்ல, அடிச்சுட்டானா? ஏன் அடிச்ச?
1: என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி கை
2: நீட்டி தப்பு பண்ணிட்ட?
1: கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? கொலையா பண்ணிட்ட? சொல்லுமா
2: என்னந்தா? சொல்லுங்களே அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்லாத, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னாக தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் இருந்தியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாணம் சீரா கொண்டு வந்த நகையை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் துடுக்க பதில் சொல்லிட்டேன். அது மச்சானுக்கு சட்டு கோவம் வந்துருச்சு.
1: ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை புள்ள போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற, வா சாப்பிடலாம் வா.
3: நம்ம ஒரு வளசு பிள்ளைகளுக்கு என்ன பயிற்சி முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தாலும் சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. அட வென்றாது சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க.
4: அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா?
3: ஒண்ணுமில்லையப்பா, வீடு முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்ட
4: அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது.
3: ஒன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற வீடு வாசலோடு இருக்கிற என்னையே நீ நக்கல் பேசுற, அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கிடைச்சிட்டு
4: கை கூட
3: சமாதானம் போயிடலாமா?
4: தண்டைக்கெல்லாம் நான் தயார்தா. என் தலையில அடி சட்டி பண்ணு, உனக்கு எழுது படிக்க தெரியும்னு? எழுதவே தெரியாது, பேனாவ பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கிற. மணி பார்க்கவே தெரியாது, கெடியாரத்து கையில கட்டியிருக்கிறேன். நடக்கவே தெரியாது, காலில் செருப்பு போட்டிருக்கிற. சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். போயிடுறியா?
3: ஏ போட, சமைக்கவே தெரியாது, உன் கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரி தான் போ.
2: என்ன செல்வி, இந்த வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு, இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா? காலம் கத்தல வாய் புடிங்கிட்டு. ஏன் செல்வி, மாமியாருக்கு சோப் போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும், அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க.
5: ஐயா வணக்கம்ங்க.
6: வாங்க.
5: என்ன வாத்தியார் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க?
6: ரேஷன் கார்டு கணக்கெடுக்கலாம்னு வந்தோம்ங்க. நம்ம வீட்டுக்கு போனா எல்லாரும் இங்க இருக்கறதா சொன்னாங்க.
5: எங்க வீட்ல எல்லாருமே அப்படி அப்படியே இருக்கறாங்கப்பா.
6: அப்பா என் பொண்டாட்டி மறந்துட்டீங்களாப்பா?
5: ஆமாப்பா, மருமக புதுசா வந்திருக்கா, அவ பேரும் எழுதிக்க.
7: மாமா, அப்ப செல்வி பேர் எந்த வீட்டுல எழுதுறது?
5: அவ பேர் இந்த வீட்டுலதான் இருக்கு.
8: அது எப்படி நம்ம முடியும்? 23ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு நாய் போச்சு. அப்புறம் செல்வி எங்க வீட்டுக்கு வந்துற போது? அரிசி பருப்பு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடணுமா?
5: ஓ, அது ஒண்ணு இருக்கா? சரிம்மா, செல்வி பேரை உங்க வீட்டு லிஸ்ட்லயே எழுதிக்க.
9: பல ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த கிராம பேரூராட்சி பஞ்சாயத்து தேர்தல்களை நடத்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது.
3: அப்படியே
9: எலெக்ஷன் வருது, ஒரு 4 நாள் லீவ் கொடுத்துருங்களேன்.
3: ஏ எலெக்ஷன் நிக்க முடியாது
9: ஐயா,

0: இந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்தாலும் அங்குசாமியா துரக்கணும். யாரோ ஒருத்தர் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க போறாங்க, அவங்களை ஏத்து யாரும் நிக்க போறதில்ல.
1: நீ ஒண்ணும் கவலைப்படாத.
0: நீங்க எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா?
1: ஏண்டா, நான் எலெக்ஷன் நின்னு நீ எனக்கு ஓட்டு போடுவே?
0: போட மாட்டேன்.
1: பொண்டாட்டி
0: போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல.
1: ஏ, நான் எலெக்ஷன் நின்னு நானே எனக்கு ஓட்டு போட மாட்டேன்.
0: ஏன்
1: தெரியாதுல்ல?
0: அது சரி,
1: அப்படியே போட்டாலே செல்லாத ஓட்டா போட்டுருவேன். ஆமா, என்ன சொன்னேன்? அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் போஸ்டா ஜெயிப்பாங்களா, அவளை ஒற்றுமை. நீ வேணா பாரு, இந்த எலெக்ஷன்ல அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியா நிறுத்த வைக்கல. என் பேரு குன்னரைய கவுண்டர்.
2: அடடே, வாங்க மாமா.
3: வாங்க பூச்சி, வாங்க வாங்க. இலைய போட்டதும் கழுகுக்கு மூக்கல வருத்த மாதிரி கரெக்டா வந்துட்டீங்க.
1: ஆமாப்பா, உங்க வீட்டு கேரையில திறந்தோடனே ஏ டூருக்கு வாசம் அடிக்கிறதாச்சு. அதான் வாசனை பிடிச்சிட்டே வந்துட்டான். என்ன கறி குழம்பா? நாங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலான்னு வந்துருக்கிறோம், நீங்க கறி குழம்பு தின்னுருக்கீங்க. டே உட்காருங்க.
2: எதுக்கு மாமா உண்ண விரதம்?
1: வாயில சோத்த வச்சு கேட்ட அப்படியே கைய கழுவிடுவா சொல்றேன். உட்காந்துட்டீங்களா? என்னால முடியாது பைல்ஸ்.
2: அம்மா கே மாமா, இப்ப எதுக்காக உண்ண விரதம் இருக்கிறீங்க?
1: அங்குசாமி உனக்கே நல்லா

0: அதான் வாசனை பிடிச்சிட்டே வந்துட்டான். என்ன கறி குழம்பா? ஆ, நாங்கெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கலான்ட்டு வந்துருக்குறோம், நீங்க கறி குழம்பு தின்ட்டுருக்கீங்க. டே உட்காருக்கட.
1: எதுக்கு மாமா உண்ணாவிரதம்?
0: வாயில சோத்த வச்சுட்டு கேட்டா அப்படியே கையை கழுவிட்டு வா சொல்ற. உட்காந்துட்டீங்களாடா? என்னால முடியாது பைல்ஸ்.
2: அம்மா
1: ஏன் மாமா இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறீங்க?
0: அங்குசாமி உனக்கே நல்லா தெரியும், வருஷத்துக்கு ஒருக்கா கோயில் மங்களி பணத்தை கொடுத்துட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனே இருந்தேன். எப்போது ஊர் பிரச்சனைக்கு வந்திருக்கணா? இப்போ 20 வருஷமா நடக்காம இருந்த பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷனை திடீர்னு நடத்துறதா முடிவு பண்ணி தமிழ்நாடு சர்க்கார் அதை பேப்பரில் போட்டாங்க. இவனுக்கு 8 நாள் கொடுத்து பேப்பரை படிச்சுட்டு என்னை தூங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. டே அங்கே வந்து சொல்ல மாட்டேங்கிறா?
3: ஆமாம்
0: சொல்லடாப்பா.
3: அப்பச்சி தான் எலெக்ஷன்ல நிப்பாட்டணும்னு ஏகமான தான் முடிவு பண்ணிட்டோங்க.
0: எனக்கு தான் பதவி அசிலின்னு உனக்கு நல்லா தெரியுமில, அதனால தான் நான் சொன்னேன். இல்லையப்பா, அங்குசாமி தான் இதுக்கு பொருத்தமான ஆள், மீசிங் இசிமா லட்சணமா இருப்பான்னு நான் சொன்னேன். இருந்தாலும் துறக்கண்ணுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதனால அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி உன் சம்பந்தி எலெக்ஷன் நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவ என்ன சொல்லிருப்பா நினைக்கிறேன்?
1: நீ மச்சா என்ன சொல்லியிருப்பாரு? நிக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு.
0: யோ, நீங்க ரெண்டு பேரும் மச்சான் ஆகிற வரைக்கும் அவன் அப்படித்தான் பேசிட்டு இருந்தேன். இப்ப சம்பந்தி ஆயிட்டான்ல, அதான் சூழ்ச்சியா பேசுறேன். ஏ என்ன சொன்னான்னு சொல்றேன்.
3: நீங்க சொல்லுங்க.
0: என்ன மாட்டீங்களா பாக்குறீங்க? நீ சொல்ற
3: எலெக்ஷன்ல நின்னு பாக்கட்டும்னு சொன்னாருங்க.
0: ஏ நல்லா சொல்றேன்,
3: எலெக்ஷன்ல நின்னு பாக்கட்டும்னு சொன்னாரு.
0: இதுக்கு என்ன பார்த்தா?
4: எங்க எங்க அண்ணா அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டாருங்க. வேணா நேரா போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே.
0: நேர போய் கேட்ட உடனே என்ன சொல்லுவேன்? நான் சொல்லலையும்பா. அப்ப இங்க வந்து சொல்ற நாங்க எல்லாம் பைத்தியக்கார ஆகணுமா? இதுக்கு தான் பொது காரியம் எல்லாம் தேவையில்லைன்னு சொன்ன கேட்டீங்களா?
5: ஊரே சொல்லுதுல்ல சரின்னு சொல்லுங்கப்பா.
0: அட ஏதோ ஒரு முடிவு பாப்பா.
6: ஊர் ஜனங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்.
0: சபாசு அப்படி போட எந்திரி எந்திரி. ஏ புரியுதா ஐயா? அம்மா நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, நீங்களும் அங்க போங்க.
7: நீ காசை பத்தி கவலைப்படாதேப்பா, நான் வேணா செலவு பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்தவரை நீ செய்யக்கோட, நீ இருக்கும்போது இந்த ஊருக்குள்ள தகராறு வரக்கூடாது.
8: என்னமோ மாமா, எதை செஞ்சாலும் நல்லதையே செய்யுங்க.
7: நல்லதுன்னா
3: நமக்கு எதுக்கு அந்த கெட்ட வார்த்தை?
9: எல்லாரும் பொறுமையா சாப்பிடுங்க. ஆனா மறக்காம ஓட்டம் ஓட்டம் நீங்க எல்லாரும் எனக்கு தான் போடணும்.
10: எல்லாரும் துறக்கண்ண ஐயாவுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. மறந்து இருந்து புடிச்ச இடத்துல போடுறாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன ஞாபகம் இருக்கு.
11: என்ன மாமா, ஊர்ல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்க போலியா?
12: நம்மளுக்கு இந்த எலெக்ஷன் ரிலேஷன்லாம் பிடிக்காது. அப்பா எனக்கு எந்த வேலையும் தரல, நானும் எதுலையும் கலந்துக்கல. யாயா பேசிட்டு இருக்க நேரத்துல எதுக்கடி இந்த கர்மத்தை ஞாபகப்படுத்துற?
11: இல்ல மாமா, இந்த எலெக்ஷன் ஒற்றுமையா இருந்த இந்த ஊரை பிரிச்சது மாதிரி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு மாமா.
12: என்னடி குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க?
10: ஒரே வெட்டுக்கு திறந்துட்டு இருக்கான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பெரிய கலவ மாட்டம் போல இருக்குப்பா.
11: அம்மா கொஞ்சம் பூ வச்சுக்கோ.
13: எனக்கு எதுக்கடி பூ? இல்ல வேண்டாம்.
11: தீரமா?
13: சரி
10: அம்மா. அம்மா
13: என்னடா
10: ஓட்டு போடுற இடத்துல நம்ம தகராறுல நம்ம ஐயாவை வெட்டிட்டாங்கம்மா.

0: அர்ஜமே, இந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பஞ்சாயத்து பத்தி பேசவே கூடாது. அதான் பஞ்சாயத்தோட தர்மம்.
1: அப்படிங்களா?
0: அப்புறம் உயில் படி சொத்து பூரா உனக்கே சேரணும்னு பஞ்சாயத்துல நான் தீர்ப்பு சொல்றேன்.
1: சரிங்க,
0: எனக்கு எவ்வளவு தருவ?
1: 10,000 ரூபாய் தருங்க.
0: இரு இரு,
1: என்னங்க?
0: சரி, நீங்க போய் அந்த பக்கம் இருக்கு.
1: சரி,
2: என்னங்க நீங்க பொத்துக்குன்னு 10,000 ரூபாய் வாங்கிவிட்டீங்க? கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல.
0: பழக்கம் இல்லடா, இப்பதான்டா பிரசிடென்ட் ஆயிருக்க. போக போகத்தான கத்துக்கோணு. அவனை கூப்பிடுங்க.
2: ஏ சின்னவனே, வாடாங்க.
1: ஐயா,
0: இந்த உயில பத்தி நீ கவலைப்படாத. சொத்துல சரிபாதி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு கவலை கொடுப்ப.
1: உங்களுக்கு எவ்வளவு வேணும்?
0: 25,000 கொடுப்பியா?
1: 30,000 வாங்கிக்கங்க. என்னங்க
0: கொடு கொடு. சரி, நீ நாளைக்கு பஞ்சாயத்து வந்துருங்க. கீழே ஒரு நாயிருந்த எங்க
1: அது தூங்கு.
0: தூக்கு. இப்போ சொத்து பூரா உன் மச்சானு கிடைச்சிச்சு. உன் தங்கச்சி தான் சொத்து பூரா சார். நீ எனக்கு எவ்வளவு கொடுப்ப?
3: 50,000.
0: இங்க எடு.
4: எங்கம்மா பொருள்? ஐயோ, என்ன போய் எங்க போறேன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு நெஞ்சில இருமே இல்லையா? எல்லாமே மறுத்து போச்சா? என்ன தாத்தாளுக்கு தாலியா இருக்க போறீங்களே? எப்ப போய் நான் எங்க போறேன்னு கேக்குறீங்களா?
5: சொல்றது கேளு. போறது
4: என்ன விடுங்க.
6: வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கிற, அதனால தான் பல்ல கடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற.
4: ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்காக பெத்த தகப்பனுக்கு கொல்லிதான் போட முடியல. எங்க அப்பனுக்கு வாய்க்கரிசி கூட போட முடியாம பண்ணிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா?
7: சரியா?

0: ஒரு தலைவர் ஆனாலும் ஆன தலைவலி தாங்க முடியல.
1: ஐயா ஐயா, இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துங்க.
0: ஏடா பஞ்சாயத்து வரது உங்களுக்கு நாலு கிழமை கிடையாதா என்னடா?
2: ஐயா, நாங்க ரெண்டு ரெட்ட பசங்க, எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால அவன் பிறந்துட்டானுங்க. எங்க அப்பா ஒரு தடி பையங்க. என்ன சொத்து பூரா பெரியவனுக்கே சேரணும்னு உயிரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு காசு கூட வந்து தரமாட்டேங்கிறானுங்க. ஐயா, நீங்க தான் எதனா பார்த்து பைசல் பண்ணி வைக்கணும்.
3: ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க.
0: பிரச்சனை ரொம்ப சிக்கலா இருக்கும்போது.

0: இடைவேளைக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: தொடர்வது ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: ஏடா பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா?
2: அது பாடை இல்லடா, பதவி.
1: ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு
2: இருக்கிறேன்.
1: உன்னை தேட
2: சொன்னேன். இத்தனை நாள் நீ என்னை ஆந்தையினே நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலே எங்கட மரியாதைய நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏ மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏ குறைகள தெய்வமே. ஏய் நான் தெய்வத்துக்கு சமமா மறிக்கிற இந்த நாக்காளி எது குறைச்சிப்போ?
1: அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திரில கொட பிடிப்பானா. நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருக்கு வந்துருச்சு.
2: ஏன் இப்படி கிடந்து புலம்புற தெரியுமா?
3: தெரியாது
2: தெரியுமா? பொறாம.
1: ஆமாங்க,
2: நாம என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ்மேட் பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டானே பொறாம.
4: மாமா மாமா

0: நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கலையாட்டு இருக்குது. பிரபாகரன் சொல்லியும் குத்தம் இல்ல தாயே. அவன் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பனை வெட்டி கொண்டதை பார்த்தவனாச்சே. அந்த ஆத்திரமும் கோபம் அவனுக்கு இருக்குத்தானமா செய்யறான்.
1: அதுக்கு நான் என்ன பச்சி பண்ணுவேன்? என்ன எதுக்காக அவர் வெறுக்கணும்?
0: நீ என்னம்மா ஆக்கி வச்ச சோறு ஆம்பளை கோபம் எத்தனை நாளைக்கு ஆறித்தானே தீரணும். என்னைவே எடுத்துக்குவா. தின்னு கழுவுன வட்டில கழுவி ஊத்திட்டு திண்ணையில படுத்து தூங்குற மாதிரி நமக்கு என்ன பொண்டா புள்ளையா? ஒரு சாவர மாட்டேங்குது. எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்போம் தெரியுமா?
1: அப்படிலாம் சொல்லாதீங்க அப்பச்சி.
0: நெருப்புன்னு சொன்னா மட்டும் என்ன நாக்கு சுற்றவா போகுது? என்னுடைய பிரச்சனை என்னன்னா அந்த யம தர்மராசனே வந்து பாசனாங்கயத்தை வீசினாலே சிக்க மாட்டேன், கல்ட்டா கொடுத்துருவேன். ஏன்னா உங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்காம நான் கண்ணை மூட மாட்டேமா. இது சத்தியம். சத்தியம்னு சொல்ற கை நீட்ட மாட்டேங்கிற. நீட்டுமா.
2: ஏண்டா ஆர்ஜாமி, நான் உழைக்கிற உழப்புக்கு இந்த பிள்ளை சிறையில் நம்மளுக்கு தேவையா?
3: உன்ன மாதிரி இருந்தா பரவாயில்லைங்கண்ணா. அழுக்கு வேட்டி கட்டிட்டு சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப ஊருக்கே பிரசிடென்ட் ஆயிட்டீங்க.
2: அழுக்கு வேட்டி கட்டிட்டு உங்க வீட்டுல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். போட்டா ஏ புரோக்கர்
3: ஐயா,
2: வண்டி நல்லா தயா இருக்குது. இது எப்படி பெட்ரோல் தான் ஓடுமா சீமணில ஓடாதா?
3: தீமணெல்லாம் ஓடாதுங்க, ஊத்தி பத்த வைங்க, எரிஞ்சிடும். ஏங்க நீங்க ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வந்தா நல்ல நிலை ஓடுமா விளக்க நிலை ஓடுமான்னு கேட்டுக்கிட்டு. டேய் இதெல்லாம் கதைக்காவாதரா, இவனுங்களாம் வாங்கவா போறாங்க. அண்ணா கூப்பிடுங்க.
2: என்னடா 50,000 ரூபாய் கொடுத்து பிளஸ் வாங்குறது நாங்க, நீங்க பேர் வச்சிருக்கீங்களா?
3: அது இல்லீங்க.
2: என்னடா இல்ல.

0: பெரிய விஞ்ஞானி
1: நெருப்புடிச்சு
2: போயிருந்தீங்கன்னா தெரியும்.
1: ரொம்ப திமுரு ஜாஸ்தி தான்,
2: பொறாமப்படாதீரே.

0: கல்யாணத்தை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வா.
1: அம்மா, என் பொண்ணுக்கு எப்படியாவது நல்லபடியா பிரசவம் பார்த்து கொடுத்துருங்கம்மா.
0: நீங்க ஏமா பயப்படுங்க,
1: ஒவ்வொரு பொண்ணும் தான் உசுர பணையை வச்சுதானே பிள்ளைய பெக்கிறான். தான் பெத்த பிள்ளைய புருஷன் கிட்ட காட்டும் போது அவ வேதனையெல்லாம் மறந்து போயிடுமேம்மா. ஆனா என் பொண்ணுக்கு பேரம் பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு தகப்பனும் இல்ல, உள்ள பிறந்துட்டான்னு காட்டுறதுக்கு இப்ப புருஷனும் இல்ல. உடம்போடு மனச நோக போராடிட்டு இருக்கலம்மா. என் பையன் சொல்லக்கூடாது, அவ குழந்தை போனாலும் பரவாயில்ல, என் குழந்தை உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கம்மா.

0: என்னங்க என்ன இப்படி கொற்ற பணியில படுத்திருக்கீங்க? உடம்பு என்னத்துக்காகும்?
1: ஆமா, இப்ப பணியில நனைஞ்சுதான் செத்து போயிட போறேன். பிறந்த பேரப்பிள்ளைய பார்க்க முடியலையே. என்ன அந்த பொண்ணு என் பேச்ச கேட்டு இந்த வீட்டுல பிள்ளைய பெத்திருந்தா இத்தனை நாள் நான் பொழைச்ச பொழப்புக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். அது போச்சு, அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது.
2: என்ன மாப்பிள்ளை,
1: சும்மா அப்படியே பேசிட்டு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளவுதான்.
2: சௌக்கியமா?
1: இந்தா மாமனுக்கு போய் காப்பி தண்ணி கொண்டா.
2: ஏப்பா, நீ காபி போட்டு வானாலே அது தண்ணி மாதிரி தான் வச்சுட்டு வர. நீயே காபி தண்ணி வச்சுட்டு வானா, அப்புறம் அது கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கு. அம்மணி, போய் நல்லா ஐயரம்மா வீட்டில் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக டிக்காசன் போட்டு காபி எடுத்துட்டு வா. போ. என்ன ஆள் மெலிஞ்சிட்ட மாதிரி இருக்கா?
1: யார் இவளா? என்னவாம்மா இந்நேரத்தில்?
2: அது ஒன்றும் இல்லையப்பா, உனக்கு பேரப்பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. ஊரே போய் பார்த்துட்டு வரையில நாம் இந்த ஊருக்கே ஒரு பிரசிடண்டாக இருந்துட்டு நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுன்ட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாதப்பா, குழந்தை சும்மா செக்க செவேர்னு கும்முனுக்குதாப்பா.
1: ஏன் பசங்க சலிச்சுக்கிறானுங்க?
2: யார் இவனுங்களா? சலிச்சுக்காம என்னப்பா பண்ணுவானுங்க? குழந்தை பிறந்தது யாருக்கு? உன்னோட பையனுக்கு தானே. குழந்தை எப்படி இருக்கணும்? செத்து போன துறக்கணும் மாதிரி இருக்கா? நியாயமா ஒன்று மாதிரி இருக்கணும்ல? ஆண்டவன் இந்த விஷயத்தில் கூட உனக்கு ஓரவஜனம் பண்ணி விட்டானப்பா. நினைச்சாலும் மனசுக்கு சங்கடமா. ஏண்டா?
3: ஆமாங்க.
2: அப்புறம் குழந்தை போய் பார்த்தியா? பார்த்துருக்கலாம்ல.
1: போய் பார்க்கணும் தான் மனசு கடந்து துடிக்குது.
0: ஐயா,
2: பார்க்கணும்னு நீ துடிக்கிற, உன்னை பார்த்தோன்னு வெட்டணும்னு அங்க இருந்து துடிக்கிறான்ல. டேய், நமக்கு போனோம்ல, என்ன நடந்த நீயே சொல்ற.
3: நல்ல விஷயத்தெல்லாம் நீங்களே சொல்லுங்க ஐயா.
2: என்னை மாட்டி வைக்கிற பாத்தியா? அங்கசாமி, நாங்க அங்க போனோம், அவன் நின்றுட்டு இருந்த, நான் கேட்டேன், ஏன்னாப்பா உன் தாய் மாமனாச்சே, குழந்தைக்கு அப்பாராச்சே, அங்கசாமி வந்து குழந்தைய பார்த்தானு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்ற, அனப்பா நாங்க பிறந்த பைய, நீ தூக்கி வளர்த்த பைய, சின்ன பைய, சில்ற பைய, உன் பேரு சொல்லி சொல்றானப்பா. அங்குசாமி
3: நாய்,
2: அங்குசாமி நாய், இந்த வீட்டு வாசப்படி வந்துச்சானா வெட்டி போடும் சொல்றானப்பா.
4: அப்படியே சொன்ன
2: சொல்லக்கூட சொல்லல, கோபுரம் இல்ல. நீ பொறுமையாரு, பொறுமையாரு, நீ பொறுமையாரு.
0: ஐயா,
2: ஏனவனி அம்மா வல்லியா?
0: இல்லீங்க,
3: அதான் காபி வந்துருச்சுல.
2: முதல்ல ஒரு கிளாஸ் டிரைவர் கொடுப்போம். அங்குசாமி, உன்னுடைய வேதனை எனக்கு புரியுதப்பா. என்னடா இத்தனை காலம் ஆகி போச்சு, நம்ம வீட்டில் ஒரு தொட்டில போட்டு பேர பிள்ளைய ஆட்ட முடியல, நீ வேதனை படுற எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத, பேர மகனுக்கு பிறந்தானே, மகளுக்கு பிறந்தானே. இப்போ உன் சின்ன புள்ள செல்விக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். கல்யாணத்தை மட்டும் பண்ணி வையே, அப்புறம் பத்தே மாசம் தான் இப்போ.

0: மாசத்துக்கு பாஸ்டா இருக்கானுங்க, குழந்தை பிறந்துட அப்புறம் தொட்டில் போட்டு நீ ஒரு பக்கம் ஆட்டு, உன் முன்னாடி ஒரு பக்கம் ஆட்டுட்டு.
1: அதுக்கு இல்ல மாமா,
0: ஆப்பி கூடாது.
1: ஆனா இந்த கழுத அந்த பிரபாகரனை தான் கட்டிக்குவேன் ஒத்த கால நிக்கிறாளே.
0: எனக்கு அதே யோசனை தானப்பா. செல்வியை அந்த செவலனுக்கே கட்டி வச்சிட்டோம்னா ஒரு கல்யாணத்துல பிரிஞ்ச குடும்பம் இன்னொரு கல்யாணத்துல சேர்ந்துரு.
1: ஆனா நீ ஒரு பைத்திய இருந்த மாட்டியே, ஒரு வயிற்று புள்ளதாச்சிய கொற்ற மலையில அடிச்சு துரத்தி விட்டீங்க. இதை மனசுல வச்சுட்டு அந்த சின்ன பையன் நாளைக்கு உன் பிள்ளைய அடிச்சு துரத்தி விட்டான்னு வையே. நீ ஆத்திரப்படுவ, அருவாளை தூக்குவ, கொலை நடக்கும். இதை வரப்பா, முந்தியா இருந்தா பரவாயில்லையப்பா, இப்ப நான் இந்த ஊருக்கு பிரசிடண்டா இருக்கும் போது கொலை நடக்க விட மாட்டேன்.
2: அப்ப என்னதான் மாமா செய்யலாம்?
0: உன் பொண்டாட்டி உள்ள போச்சு,
2: இந்தா பெரியவங்க சொல்றாங்களே போ. ஏமா அவ்வளவு உள்ள போச்சு.
0: பொம்பளைகளுக்கே கொஞ்சம் கம்மியப்பா, குறுக்குள்ள இந்த காரியத்துக்கு எடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், சூப்பர் பாய். அங்க பாரு அந்த சமையல்கார மூலி பாரு, ஒட்டு கேட்டிருக்கேன். உள்ள போச்சு
2: போங்கள மாமா. டே ஆந்த இரு இரு.
0: ஆடாவ எங்க அண்ணன் சொல்லானப்பா, என் கிளாஸ் மட்டும் இல்ல தமாஸ்கார அவங்க இருக்கிறேன். ஈஸ்வரமூர்த்தின்னு ஒரு பையன், தங்கமான பையன், பெரிய கோடீஸ்வரன். நாம போட வேண்டியதுல பவுனு, அவன் போடுவேன் பவுனு.
1: சரி, விடிய காலையிலேயே புறப்படுவோம், அந்த மாப்பிள்ளையும் பேசி முடிச்சிருவோம்.

0: அம்மா, எதுக்கு கண்ட நாய் எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடுறீங்க? இனிமே சொந்தம் கொண்டாடிட்டு இந்த வீட்டு வாசப்படி வேலை கால வச்ச.
1: ஏன் அப்படி மிருக தெரியுமா நடந்துக்கிற? அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு?
0: செத்து போன உங்க புருஷனோட உயிரோட இருக்கிற உங்க அண்ணனும் அவர் பொண்ணுதான் உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சுல
1: தம்பி.
0: அப்ப வேற சிந்தி கூட நான் பாத்தது இல்லம்மா. ஆனா அவர் ரத்த சிந்தி நான் பாத்திருக்கேன். அவர் துடிக்க துடிக்க செத்துது, இன்னும் கண்ணு முடி நிக்குதுமா. அந்த கொலைகார குடும்பத்தோட நான் கொஞ்சிக்குள்ள அவனும் நம்ப இருக்கமா மாறத்துக்குள்ள தயவு செஞ்சு அவளை போ சொல்லிருங்க.
1: நான் திரும்பி போறதுக்காக வரல, ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கேன். உயிர் போறதா இருந்தாலும் ஆனி இந்த வீட்டுலதான் போகும். தயவு செஞ்சு என்ன இங்க அனுப்பிடாதீங்க அத்த.
0: அம்மா,
1: ஒரு உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்லப்பா, மனசை கொல்றது கூட கொலைதான். ஆத்திரப்பட்டதுனால இந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்ததே போதும், இன்னொரு சாவு விழும் நான் விட மாட்டேன். செல்வி இனிமே இந்த வீட்டுலதான் இருப்பா. நீ அம்மா
0: உபசரிப்பில் வேணா உமால இருக்க பிரியத்துல உனக்காக அவங்க கிட்ட நான் சண்டை போட்டு நீ நினைச்சேன்னா அதுவும் பைத்தியக்காரத்தனம் முட்டாள்தனம். இந்த ஊர்ல எந்த ஒரு பொண்ணுக்கு இது மாதிரி ஆபத்து வந்தாலும் இந்த பிரபாகர் அங்க போய் நிப்பான். இங்க பாருடி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, செத்து போன என் அப்பனை மட்டும் நான் புதைக்கல, என் மனசுல இருந்த உன் நினைப்பையும் சேர்த்து தான் புதைச்சிட்டேன். நீனா உன் மனசுல கற்பனையை வளர்த்துக்காம எனக்கு அது கழுத்து நீட்டு பாரு, புரிஞ்சுதா?

எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பனை முழுங்கிட்டேன். உங்க அப்பனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னும் யாரு அனுப்புறதுக்காக அழுற?

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
1: தீன்மழை

0: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: அவதான் படித்தாண்டி போனா, நீ பாத்துட்டு இல்ல போயிட்டு வாடினு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனியா சொல்லி?
5: அதே பொம்பளை கூட இருந்தாரு அரிசிட்டு
4: பின்ன மாமா பேரம்பேத்தி எடுத்துட்டா இன்னும் பிறந்து விட்டு நினைப்பு இவளுக்கு போகல.
5: அது எப்படியப்பா போக? இத பாருப்பா, பொம்பளைகளுக்கு புருஷன் கட்டின தாலி இருக்குதே அது நெஞ்சு மேலதான் கிடக்க, ஆனா பிறந்து வீட்டு நினைப்புக்குதே அது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. காடு போய் சேர்ற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் சயின்ஸே, நான் புரிஞ்சுக்கோனே. நீ இந்த மரவாசி அடிக்கிறதுனால உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்துருவாளா? இன்னும் 500 பேர் அனுப்பிச்சாலே உன் பிள்ளை இங்க தூக்கிட்டு வர முடியாது, அவன் அடிச்சு போடுவேன். ஆனா ஆமாம்ப்பா, நம்ம ஊர்லயே அசல் ஆம்பளா ஒருத்தந்தேன், நாமெல்லாம் வேஸ்ட். இதெங்கவும் தூங்க வந்தேன்.
4: என்ன மாமா பண்ண சொல்றீங்க?
5: அப்படி கேளு, அதுதானே நான் இருக்கேன். இதை வரப்பா, அவங்ககிட்ட எல்லாம் முட்டியை தூக்கக்கூடாது, மூளைத்தான் கசக்கணும். மொட்டை மாடி உபயோகப்படுத்தணும்ப்பா, அதுக்கு தானே நான் சகுனி இங்கே கூடி வச்சிருக்கேன். இப்போ பெத்த தாய் தான் உயிரோடு இருக்கும் போது வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உன் கூட பிறந்தவங்களை கொண்டு போய் பஞ்சாயத்து நிறுத்தி போடுவோம். எப்படி லா பாயிண்ட் பிடிச்சோம் பார்.
6: தாயே, வயசுக்கு வந்த பொண்ணை வம்படியே அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு பொண்ணை பார்த்து அங்கே சமி பஞ்சாயத்தில் பிராது கொடுத்துருக்காரு. எல்லாரும் குரோடியா கவுண்ட வீட்டில் காத்துட்டு
7: இருக்காங்க. பஞ்சாயத்து கூட்டி சொன்னாங்க, பெரியவர் தலை சாஞ்சதுக்கு அப்புறம்
8: நின்னு போய் தலைவர் முன்னாள் நில்லுங்க.
9: இந்த கழுதையை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, அப்பவே சொன்னேனே. கேட்டீங்களா? நான் உயிரோட இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ராமன தாதானா? இந்த ஊர்ல உங்க நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு யோகியதா இருக்கு?
5: தம்பி, எங்கிட்ட வச்சுக்காத. உங்க ஒப்ப உட்கார்ந்த நான் கழுதாண்டா, அதுக்காக காலகாலத்து உங்க குடும்பத்திலே உட்காந்துருப்பீங்களா? அடுத்த உட்கார வேணாமா? ஏன்னா வயசு பிள்ளை தள்ளி கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு கேட்ட நீ ரப்பு பேசிட்டு புடிச்சு காட்டுக்கிட்டவன. வயசு மரியாதை கூட

0: மனசுல சுமந்துட்டு ஆசையவர என்ன பெத்தவன் நெஞ்சில சுமந்துட்டு வேதனை தான் எனக்கு பெருசு. நான் அப்படிக்கு வச்ச கொல்லி இல்லை ஆத்த நெஞ்சில எரிஞ்சிட்டு இருக்கு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த குடும்பத்துக்கு ஒட்டு உறவே கிடையாது. இனிமே எவனாவது என் உணர்ச்சிகளோட விளையாட நினைச்சா ஊரே எரிச்சி சாம்பலாக்க.
1: இனி ஒரு நிமிஷம் இங்க நிக்கிறதுக்கு ஆகாது. இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்லையா?
0: போங்கம்மா.
2: செல்வி, ஊர் பஞ்சாயத்தே கூடி அம்மாடி நீ பிரபாகரனியை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருந்தா கூட முடியாதுங்க. எங்க அப்பா ஆத்தால கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்னு நீ சொல்லியிருந்தா உன்னை பெத்ததுக்கு நான் பெருமைப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவ்வளவு பேர் முன்னாலையும்
3: முடியாது.
4: விதப்பு மட்டும் விவசாயம் இல்லடா, பயிரை பக்குவமா அறுத்தெடுக்கணும். அந்த பொண்ணு மனசுல ஆசையை வதச்சிட்டு இப்போ அம்போன்னு விட்டுட்டு போனா அந்த ஆண்டவன் கூட ஒன்று மன்னிக்க மாட்டான்டா. பொம்பளைய வைராக்கியக்கா இருக்கடா, கடைசி வரைக்கும் போராடி பார்ப்பாளுங்க. தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செத்து போயாவது ஜெயிச்சிருவாளுங்க.

0: இல்லாதவளை கட்டி கொடுக்கறத விட ஒரு துளி விஷம் கொடுங்க, ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போய் சேர்ந்துடுறோம்.
1: இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள பொட்டி படுக்கையோட மாப்பிள்ள வீட்டுக்கு போக தயாராகுது. எந்த மலம் முழுங்கி வந்து கல்யாணத்தை தடுத்துறான் நான் பாக்குறேன். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் வரமாட்டேன் கிரமாட்டேன் அழிச்சாட்டியம் பண்ணீங்க, சேர்த்து வச்சு
0: விட்டுருவேன்.
1: என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ரெடி ஆகலையா?
0: என்ன
1: தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்பிடிய மிதிப்ப போட வெளியே.
2: மாமா செல்வி விஷத்தை குடிச்சிட்டா
1: போடா.
2: மாமா எம்மலகிற கோவத்துல அவளை அநியாயமா சாகடிச்சாதீங்க.
1: போடா
2: மாமா, அவளை ஹாஸ்பத்திரி கொண்டு போடா.
1: போடா வெளியே.
2: ஐயோ சொல்லி கேக்குறேன், என்ன சொல்லி
1: கேக்குறேன்.
3: விதர் முட்டி செல்வியை பிரபாரம் தீட்டு போயிட்டா.
1: கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னீங்க, வண்டி கோயிலை தாண்டிடுச்சடா.
4: முதலாளி உங்க பொண்ணு உண்மையிலே விஷத்தை குடிச்சிருச்சு முதலாளி. இந்த நாய்ங்கெல்லாம் பொய் சொல்றானுங்க.
1: டேய் அப்ப வண்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போகுது, வண்டி ஏறா.

0: நொண்டி வருவானா?
1: ஆந்த கண்ணை நேரம் வீட்டுக்குள்ள தாப்பா போட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆளு கிட்டலா மட்டு மறையெல்லாம் பேசிட்டீங்களா? மானம் கட்ட பசல கொண்டு போடுவேன். மாமன் மருமனு சேர்ந்தாங்களா?
0: வில்லு வண்டி கோயில தாண்ட உடனே ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்கு இல்ல?
1: சேர்ந்து தயிர் தான் கிடையாது. பொண்ணு மருந்து குடிச்சிட்டல்ல, நம்ம பொழைப்பாள
0: கஷ்டம்தான்.
1: கண்ணில் வர மாதிரி மருந்து வச்சதே நான் தான். மருமனுக்கு வாயா. மாமன் மருமன் ஒன்று சேர்ந்தானுங்க, இனி நம்ம ஊருக்குள்ள குடியிருக்க முடியாது. என்ன நீ அறுத்துக்கிட்டா நகரியாங்களா? நீ போய் அந்த மேசுக்காரன் போட்டு தெரியாது.
0: ஐயா இது பாவம் இல்லைங்களா?
1: என்னடா பாவம் பைத்தியம் நாய்? இது பாரு, மாமன்காரன் கொலை பண்ணிட்டா பிரபாகரன் சொன்னோம்னா அப்பனை கொலை பண்ணது பழி வாங்குறதா கொலை பண்ணான்னு சர்க்கார் நம்ம சட்டம் நம்ப. ரெண்டு பேரும் மேலே போயிடுவாங்க, பரிசு ரெண்டு சிறு சிறு ஜெயிலுக்கு போயிரு. நாம நிமிடம் இருக்கலாம்ல, நீ போய் வேலை பாரு. டேய் மணியா, நீ அரசியல் தெரிஞ்சுக்கோனே.

வாய் சண்டையா இருந்தா நம்மால பின்னு பின்னு பின்னிடுவான். இது கைகலப்பா இருக்கே.

0: எங்க நழுவுறீங்க?
1: ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஐயோ
0: நீங்க எதுக்கு நாங்க முதலாளி அடிக்கணும்? நாங்க எதுக்கு இருக்கோம்? முதலாளி
2: அடிங்கடா, அடிங்க.
0: என்னை
1: போய் நாய்ங்கற பாத்தியா?
0: நீ எத்தனை தடவை நீ நாய் நாய்னு சொல்லிருக்க? நான் ஒரு விஷயம் சொன்னேன்
1: பாத்தியாடா ராமகட்டி, உன்னை நான் பிரிஞ்சு போறேன். இந்த ஜீப்புக்கு இஷ்டம் இல்லை, ஜீப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் இறங்கிட்டுமா?
0: சீக்கிரம் தள்ளிங்கப்பா.
2: காலு, அட காலு. அண்ணா போலீஸ்காரனோ சாத்திர சாக்குல கால் நசுறாங்கோ.
1: போலீஸ்காரனா நீ வேணா பாருங்க, ரெண்டு நாயில ஒரு மாசத்துல எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு என்கிட்ட தான் வந்துரு பாருங்க.
3: என் கையால எதுக்குமாமா? அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்கல்ல. அஞ்சு விரல ஒன்னா இருந்தா தான் அள்ள முடியும். ஆனா இந்த அறிவு, நான் ஆத்திரப்பட்டு அருவாள் எடுக்கிறப்ப இல்லாம போச்சு. இந்த ராசமாக எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, இனி இந்த ஊருக்கே வழிகாட்டுவான்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது

0: எம்எஸ்ஆர் பிலிம்ஸ் வழங்கிய ராசா மகன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் பிரசாந்த், ஜெயகணேஷ், வினு சக்கரவர்த்தி, ஆர் சுந்தரராஜன், சிவரஞ்சினி, ரேகா, ஸ்ரீவித்யா மற்றும் பலர். இசை இளையராஜா, திரைக்கதை வசனம், இயக்கம் மணிவண்ணன்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:22. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் ராஜா வரிகள் கொண்ட பாடல்கள் இனிமையாக கேட்கலாம். முதல் பாடலாக ஒலிக்க வருவது ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பேபி ஷாலினி குரலில்.

உன்னால் உண்டான ஒவ்வொரு தோல்விக்கும் அடுத்தவரை குறை சொல்லும் பழக்கம் உனக்கு இருந்தால் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. ஆம் நேயர்களே, ராஜா வரிகள் கொண்ட பாடலில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருவது ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 5:11:40. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது பிள்ளை நிலா திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் குரலில்.

0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் மனோரமா குரல்களில்.
1: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழே வாய் துடுக்கு.
2: இன்னும் கூட
0: ஒழித்து கொண்டிருக்கும் இப்பாடல் அபூர்வ சகோதரர் திரைப்படத்திலிருந்து.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆரை பார்த்து பேசுறது நினைக்குதா?
2: பேரு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
1: பம்பு பண்ணுனே பொண்ணு புடுவேன்.
3: நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாண்டே அது ராங்கா போடுமாடாச்சி.
2: நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே.
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் போட்டிடணும், சிறுமையெல்லாம் அவன் காட்டிடணும்.

பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருவது இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் கேட்டு மகிழலாம் நேர்களே. இணைந்திரங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் 5:30. நேர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி துள்ளல் நிறைந்த பாடல்களை கொண்ட திரை இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது செல்லமி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணகுமார், குணத், சின்மயி மற்றும் மகத்தி குரல்களில் பாடல் கேட்கலாம். நேர்களே இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரையிசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:05. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது ஐயன் திரைப்படத்திலிருந்து பென்னி தயால், ஹரிச்சரன் மற்றும் சின்மயா குரல்களில்.

0: திரை இசை கேட்டீர்கள் நேர்களே. இனி தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: அசல் நோட்டோட ஏ விளையாடுற
2: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
1: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
3: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
2: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
1: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
4: கூலாக இருங்கள்.
5: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh lovely, well done. Business loan approved ஆயிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டுடியோ வர போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் அடுத்த பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் அந்நாட்டு தலைவர்களை அவர் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்வேயில் வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சி தொடர்பான இந்தோ நார்வே உச்சி மாநாட்டிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்தியாவிற்கும் நார்வே உள்ளிட்ட 5 நார்டிக் நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, புதுமையாக்கம், ஆர்டிக் பிராந்திய ஆராய்ச்சி, மக்கள் நிலையிலான தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் வெளிநாட்டு பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
8: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்வீடனில் இருந்து நார்வே செல்லும் முன்பாக சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் தமது ஸ்வீடன் பயணத்தினால் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய உத்வேகம் கிடைத்திருப்பதாக கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கவும்

0: இந்தோ ஸ்வீடன் தொழில்நுட்ப மற்றும் ஏஐ நெடும்பாதை அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம், ஸ்வீடனுடன் தயாரிப்போம் திட்டங்களின் கீழ் பசுமை, ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை ஆழமாக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடன் அரசு வெளிநாட்டு அரசு தலைவர்களுக்கான அந்நாட்டின் மிக உயரிய போலார் ஸ்டார் ராயல் ஆர்டர் விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய இரண்டு நாடுகளுக்கான பயணமாக இன்று புதுடெல்லியில் இருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார். பயணத்தின் முதல்கட்டமாக வியட்நாமில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரை அவர் சந்தித்து ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிப்பார். நாளை மே 19 முன்னாள் வியட்நாம் அதிபர் ஹோச்சிமின் பிறந்த நாளையொட்டியதாக பாதுகாப்பு அமைச்சரின் வியட்நாம் பயணம் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் நிச்சயமற்ற சூழல் மற்றும் பல்வேறு சவால்கள் காணப்படும் நிலையிலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாரத் வியாபார் வர்த்தக திருவிழாவிற்கான இணையதளத்தை தொடக்கி வைத்து பேசிய அவர், தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற உத்வேகம் ஒருபோதும் குறையக்கூடாது என்றும் அனைவரும் அயர்வின்றி தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சகமும் அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பாரத் வியாபார் வர்த்தக திருவிழா ஆகஸ்ட் 12 முதல் 15 வரை புதுடெல்லியில் நடைபெறும். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மைக்கால மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா இதை தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல், டீசல், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக அவர் கூறினார். எந்த ஒரு எல்பிஜி ஏஜென்சியிலும் கையிருப்பு காலியாகாத நிலையில் வதந்திகளால் ஏற்படும் பீதி காரணமாகவே சில இடங்களில் மக்கள் அவசர கதியில் எல்பிஜி வாங்கி வருவதாகவும் இத்தகைய எல்பிஜி ஏஜென்சிகளில் கையிருப்பை உடனுக்குடன் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 வீட்டு உபயோகத்திற்கான 172,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இம்மாத ஆரம்பத்தில் இருந்து இதுவரை 108,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனைப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 3 முதல் இதுவரை குழாய் மூலமான 700,000 பிஎன்ஜி இணைப்புகளுக்கு எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரசாயனத்துறை இணைச் செயலர் திருமதி அபர்ணா சர்மா இன்று செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், காரிஃப் பருவம் முழுவதற்கும் தேவையான உரங்களில் 50% அதிகமான கையிருப்பு தற்போது உள்ளதாக தெரிவித்தார். நெருக்கடி தொடங்கியது முதல் நாட்டில் இதுவரை கணிசமான அளவில் 86.2 டன் உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் 22,000 டன் இறக்குமதி உரங்கள் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். முக்கிய உரங்களின் அதிகபட்ச சில்லறை விலையில் மாற்றம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மார்ஷல் தீவுகளில் இருந்து 19,965 டன் எல்பிஜி ஏற்றிய கப்பல் கடந்த சனிக்கிழமை இரவு குஜராத் மாநிலம் கண்ட்லா துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்திருப்பதாக கப்பல் துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்தார். கடந்த 96 இந்தியாவின் வர்த்தக கப்பல்கள் அல்லது வெளிநாட்டு கப்பல்களில் உள்ள இந்திய சிப்பந்திகள் தாக்கப்பட்டதாக தகவல் இல்லை என்றும் அவர் கூறினார். பிணக்கு பகுதிகளில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் வழங்க இந்திய தூதரகங்கள் 24 செயல்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளவும், மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
0: ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சினையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் தலைவலி, மயக்கம், வாந்தி, உடல் சூடு போன்ற அறிகுறிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும், இத்தகைய அறிகுறிகள் தீவிரமானால் அவசரகால உதவிக்கு 108, 102 ஆகிய எண்களை அணுகலாம் என்றும் ஆயுஷ் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள், முதியவர்கள், நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் வெயிலில் வேலை செய்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும், பணியிடங்கள் மற்றும் அதிக அளவில் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளில் நிழற்பந்தல் அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சித்தா ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ மரபுகளின்படி நீர்மோர், பானகம் மற்றும் இளநீர் அருந்தவும், நீர்ச்சத்து அதிகமுள்ள வெள்ளரி போன்ற

0: காய்கறிகள் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை அதிகம் எடுத்துக் கொள்ளவும் ஆயுஷ்துறை அமைச்சகம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.
1: கேரளத்தில் புதிய முதலமைச்சராக திரு வி டி சதீஷன் புதிய முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். திருவனந்தபுரம் சென்ட்ரல் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் கேரள ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர் திரு சதீஷன் தலைமையிலான 21 உறுப்பினர் அமைச்சரவைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் 16 பேர் முதல் முறையாக அமைச்சர் பதவியேற்றுள்ளனர். புதிய அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் 11 பேரும் IUML சார்பில் 5 பேரும் இடம்பெற்றுள்ளனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி, கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா, தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, இமாச்சல் முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு, முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறும் திரு பினராயி விஜயன், மாநில பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 16வது சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். லோக் நிவாசில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு அன்பழகனுக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், அரசு செயலர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி முன்னிலையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு முகாமில் மாவட்ட அளவிலான அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று கோவை திருச்சி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் மோதவுள்ளன. தற்போது ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திலும் சென்னை அணி 5வது இடத்திலும் உள்ளன. நேற்றிரவு டெல்லி நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக வெற்றி பெற்றது. தர்மசாலாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. இந்தியாவில் கடல்சார் துறையில் ஈடுபடும் பெண்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வருவதாகவும், ஆழமான கொள்கை சீர்திருத்தங்களே இதற்கு காரணம் என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்தா சோனோவால் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 பயணத்தின் அடுத்த பகுதியாக இன்று நார்வே சென்றுள்ளார். மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ்துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது.
3: பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும்.
4: புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
4: இன்னொன்னு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
4: பெருசா வந்துட்டோம்.
3: நீ இப்ப கிளம்பு.
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
2: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
4: சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு?
3: இல்ல, முதல்ல சேமிப்பு.
4: முதல்ல ஜிம்மிக்கு.
2: கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
4: ஆனா அந்த ஜிமிக்கி
3: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
5: RBI சொல்கிறது,
6: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
7: நேரம் 6:21. உங்கள் இல்லங்களை பக்தி மனம் கமழ வருகிறது. எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் மனோரஞ்சிதம். முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணன் குரலில் ஆடிக்கொண்டார் என தொடங்கும் பாடல்.

நேரம் 6:36:27 மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது பகைவனுக்கு அருள்வாய் என தொடங்கும் டி எம் கிருஷ்ணா குரலில். இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் மனோரஞ்சிதம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரு இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சி. நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இன்னி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ பண்பலை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல். இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில்

0: நேரத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
5: ஆமா அண்ணே.
6: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
5: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
7: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
8: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக

0: வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் திர இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரை இசையில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது உள்ளம் கேட்குமே திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீமதுமிதா குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசை.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது காக்க காக்க திரைப்படத்திலிருந்து திப்பு மற்றும் ஷாலினி குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையில் அவர் சீன் திரை இசை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரை இசை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருவது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் உன்னிமேனன் குரலில்.

आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர்

0: டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு J.P. நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன.

நேரிட்டன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்க்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஆங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது.

0: உள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ் மெக்சிகோவின் மிகுவல் ஆங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை சபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும் இரண்டாவது போட்டி 27ஆம் தேதியும் மூன்றாவது போட்டி 29ஆம் தேதியும் நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. நேர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகள் கேட்பதற்கு முன் விளம்பரம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண்ணாகும். இது மத்திய அரசின் அக்ரி ஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர்காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பெற அவசியமாகும். முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். விண்ணப்பிக்கும் முறை: அருகிலுள்ள பொது சேவை மையம் CSC மூலமாக பதிவு செய்யலாம். உங்கள் கிராம மேலாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி தமிழ்நாடு TN என்ற செயலி மூலமாகவும் தன் பதிவு செய்யலாம். இந்த அடையாள அட்டை எண்ணை வழங்குவதற்கான தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா மற்றும் நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: அடுத்த அறிவிப்பு நேர்களே, பசுந்தழி உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளாரிசிடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பயனளிக்கும். கிளாரிசிடியாவில் கிளாரிசிடியா செபியம், கிளாரிசிடியா மேகலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டு விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லிவேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நிதம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்த விவாத நிகழ்ச்சி, நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கும் விவாத நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
2: சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உயர்ந்தும் உழவே தலை. இன்று ஒரு முக்கியமான தலைப்பில் விவாதிக்க வந்திருப்பவர்கள் திருவண்ணாமலையில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள். வாங்க தலைப்புக்குள் போகலாம். பாரம்பரிய விதைகளா ஹைபிரிட் விதைகளா, எது விவசாயிகளுக்கு நல்லது? இப்ப நம்ம பார்த்தோம்னா பாரம்பரிய விதைகள் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலும் மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்கு. ஆனா அந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஹைபிரிட் விதைகள் அது அந்த காலத்தில் ஏற்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு தேவைகளை பூர்த்தி செய்யவும் அது உதவியா இருந்தது. இந்த பட்டிமன்றத்தில் நம்ம விவசாயிகளுக்கும் அதே மாதிரி மக்களுக்கும் எது தேவை என்று முடிவில் பார்க்கலாம். முதல்ல பாரம்பரிய விதைகளே சிறந்தவை அப்படின்னு பேசுவதற்காக ஸ்ரீகாந்த் மற்றும் சிவராஜ் வந்துள்ளார்கள். அடுத்தபடியாக கலப்பின விதைகளே என்று சரவணன் மற்றும் ரித்தோஷ். முதலாவதாக பாரம்பரிய விதைகளே சிறந்தது என தன்னுடைய வாதத்தை எடுத்துரைக்க வந்துள்ள ஸ்ரீகாந்த் அவரை அழைக்கின்றோம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் மகசூல் பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் உலகின் மிகச்சிறந்த வேளாண் நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் முதல் சோழர் காலம் வரை இந்தியாவை உலகின் தானிய களஞ்சம் என்று மாற்றியது எது தெரியுமா? ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்ட விதைகள் அல்ல, நம் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளாக மண்ணோடு மண் கலந்து உருவாக்கிய பாரம்பரிய விதைகளே. உண்மைதான், வரலாற்றை புரட்டி பார்த்தால் கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே ராஜராஜ சோழன் காலத்தில் சம்பா,

0: பார், குறுவை என முப்போகம் விளைய வைத்தது இந்த நாட்டு விதைகள்தான். அன்று உலக வர்த்தகத்தில் இந்தியா முதன்மையாக இருந்ததற்கு நம்மிடம் இருந்த 2 லட்சம் நெல் ரகங்களே சாட்சி. பசுமை புரட்சிக்கு முன், அதாவது 1960களுக்கு முன்பு வரை இந்திய விவசாயி யாரிடமும் கையேந்தவில்லை. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனித்துவமான விதை இருந்தது. தூத்துக்குடியில் வறட்சியை தாங்கும் விதையும், தஞ்சாவூரில் வெள்ளத்தை தாங்கும் விதையும் என இயற்கையோடு இயந்த வரலாறு நமக்கு உண்டு. அந்த வரலாற்று அறிவை ஹைபிரிட் என்ற பெயரில் நாம் தொலைத்துவிட்டோம். 5000 ஆண்டுகால வரலாறு கொண்ட நம் நாட்டு விதைகள் 2026 பருவநிலை மாற்றத்தையும் வெல்லும் ஆற்றலை கொண்டவை. மேலும் பாரம்பரிய விதைகள் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக மாப்பிளை சம்பா உடல் வலிமையையும், கருப்பு கவுனி புற்றுநோய் எதிர்ப்பு திறனையும், பூங்கார் இழுப்பை சம்பா என எண்ணற்ற ரகங்கள் உள்ளன. ஐயா, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சாதாரண அரிசியை காட்டிலும் கருப்பு கவுனி போன்ற பாரம்பரிய ரக அரிசிகள் அதிக விலையில் விற்கப்படுகின்றன? ஏனென்றால் பாரம்பரிய விதைகளின் சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கலப்பு விதைகள் ஈடுகட்ட முடியாது. இதை மக்களும் உணர்கின்றனர். இதனாலேயே உலக அளவில் இதன் சந்தை மதிப்பு கூடுகின்றன. தற்போதைய நிலையில் கலப்பு விதைகள் சேமித்து மறுபயன்பாடு செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் விதை நிறுவனங்கள் தயாரிக்கின்ற கலப்பு விதைகள் மூலம் கிடைக்கின்ற மகசூல், அதாவது பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் அனைத்தும் விதைகளற்று அல்லது வீரியமற்று காணப்படுகின்றன. இதனால் விவசாயிகள் ஒவ்வொரு பருவத்திலும் விதை வாங்குவதற்கு விதை நிறுவனங்களை சார்ந்துள்ள நிலை உள்ளது. இது போதாது, விதைகளின் விலையும் அதிகமாக உள்ளது. ஆனால் நாட்டு விதைகள் பல தலைமுறைகளாக இயற்கை தேர்வு மூலம் உருவாக்கப்படுவதால் சூழ்நிலை, மண்தன்மை, காலத்தன்மை ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு தங்களை சீரமைத்து தரத்துடன் காணப்படுகின்றன. மேலும் விதை நிறுவனங்கள் தயாரிக்கின்ற விதைகள் ஒரு குறிப்பிட்ட பூச்சி மற்றும் நோய்களுக்கு மட்டும் எதிர்ப்புத்தன்மை கொண்டுள்ளது. அதாவது ஒரு வகையான நோய்க்கு எதிர்ப்புத்தன்மை கொண்ட விதை மற்றொரு நோயினால் பாதிப்படுகின்றன. ஆனால் இங்கு கிச்சிரி சம்பா ரகம், இலைச்சுருள், தண்டு துளைப்பான், பாக்டீரியா இலைக்கருகள் போன்ற பல்வகை நோய்களுக்கு எதிர்த்தன்மை கொண்ட எண்ணற்ற பாரம்பரிய விதைகள் இங்கு உள்ளன. எதிர்த்தரப்பினர் அதிக மகசூலை மட்டுமே மையப்படுத்தி பேசுவார்கள். ஐயா, மகசூல் என்பது வெறும் மூட்டைகளின் எண்ணிக்கை அல்ல. ஒரு மூட்டை பாரம்பரிய நெல் தரும் சத்தும் ஆரோக்கியமும் 3 மூட்டை ஹைபிரிட் அரிசிக்கு சமம். சத்தற்ற வீரியமற்ற வெறும் சக்கைகளை மட்டும் சாப்பிட்டு வாழ்வதால் நமக்கும் நம் சந்தினருக்கும் என்ன பயன்? ஐயா, நான் நடுவர் ஒன்று கேட்கிறேன். உங்களுக்கு நீண்டகாலம் வாழ ஆசை இருக்கிறதா இல்லையா? சரி, அதையும் நானே சொல்கிறேன். அனைவரும் நீண்டகாலம் ஆரோக்கியத்துடன் வாழத்தான் ஆசைப்படுவார்கள். அன்று ரசாயன உரங்கள் இல்லை, வெளிநாட்டு உரங்கள் இல்லை, ஆனால் உலகம் இயக்கும் ஆரோக்கியமும் வலிமையும் நம் தமிழர்களுக்கு இருந்தது. எனவே பாரம்பரிய விதைகளின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை ஸ்ரீகாந்த். அடுத்தபடியாக, இல்லை இல்லை, கலப்பின விதைகளே இந்த காலத்தில் ஏத்தன சொல்வதற்காக எதிரணியில் இருந்து சரவணன் அழைக்கிறோம்.
2: மாண்புமிகு நடுவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே, என் அன்பான நேயர்களே, நாம் விவாதிக்கிறோம் பாரம்பரிய விதையா ஹைபிரிட் விதையா. ஆனால் உண்மை நாம் பேச வேண்டிய கேள்வி இதல்ல. உலகம் பசியோடு இருக்கும்போது உற்பத்தியை குறைக்கலாமா? உணர்ச்சிக்காக உணவை இழக்கலாமா? இந்த உண்மையான கேள்விக்கு பதிலை நான் உங்களிடம் பகிர வருகிறேன். நண்பர்களே, 1960 உலக மக்கள் தொகை 250 கோடி. ஆனால் இன்று உலக மக்கள் தொகை 800 கோடி. ஆனால் விவசாய நிலம் அதிகரிக்கவில்லை, நீர்வளம் குறைந்து வருகிறது, காலநிலை மாறுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் கண்டிப்பாக 1 ஏக்கரில் அதிக உணவு உற்பத்தி செய்யணும். அதுக்கு ஒரே வழி கலப்பின விதைகள் தான். இந்தியாவில் 1960 உணவு பற்றாக்குறை இருந்துச்சு. பசி, பட்டினி, வறுமை, அப்போதான் வந்துச்சு மேம்படுத்தப்பட்ட விதைகள், அறிவியல் விவசாயம், ஹைபிரிட் தொழில்நுட்பம். இன்னைக்கு இந்தியா உணவு இறக்குமதி செய்கிற நாடு இல்லை, உணவு ஏற்றுமதி செய்கிற நாடு. இதற்கு ஒரே காரணம் ஹைபிரிட் விதை. ஹைபிரிட் விதை உருவானது விவசாய ஏமாற்ற அல்ல, பாரம்பரிய விதை அழிக்க அல்ல, பசியை போக்க, உற்பத்தியை உயர்த்த, நாட்டை காப்பாற்ற. ஹைபிரிட் விதை என்பது 2 சிறந்த பெற்றோர்களை அறிவியல் முறையில் இணைத்தல். இது விஷமல்ல, விதை. மற்றும் 1 ஏக்கரில் பாரம்பரிய நெல் 12 முதல் 15 மூட்டை தான் தரும். ஆனால் ஹைபிரிட் விதை 20-30 மூட்டை தரும். இதுதான் வித்தியாசம், இதுதான் உண்மை. மேலும் விவசாயி வாழ்வாதாரத்துக்காக விவசாயம் செய்கிறான். இது மூலமாக அதிக மகசூல், நல்ல விளைச்சல், வேகமாக பணப்புழக்கம், இதெல்லாம் விவசாயிகளுக்கு முக்கியம். இன்றைக்கு சந்தைக்கு விரும்புவது ஒரே அளவு, நல்ல தோற்றம், பளபளப்பான நிறம். ஹைபிரிட் விதையின் மூலமாகவே இது சாத்தியம். சில பேர் சொல்வாங்க ஹைபிரிட் விதை மண்ணை கெட்டுரும் அப்படின்னு. ஆனால் மண் கெடுவது விதையால் அல்ல, தவறான உரம், தவறான ரசாயனம் மூலமாகவே. யாருங்க சொன்னால் ஹைபிரிட் விதையில் சத்துக்கள் இல்லைன்னு? பாரம்பரிய நெல் மட்டுமே அது இருக்குன்னு சொல்கிறது. கோல்டன் அரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் விட்டமின் ஏ இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பசியுள்ள உலகத்தில் உற்பத்தி அரசியல் அவசியம். ஹைபிரிட் விதை தான் அதுக்கு ஒரே காரணம். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி.
1: நன்றி. அருமையாக சொன்னார் நம் மதுரை மைந்தர் சரவண. விவசாயிகளோட வருமானத்தை அதிகமாக்கணும் அப்படின்னா அது கலப்பின விதையால் மட்டுமே முடியுண்டு. அடுத்ததாக, பாரம்பரிய நெல்லே விவசாயிகளுக்கு உகந்தது என தனது வாதத்தை எடுத்துரைக்க வந்துள்ளார் சிவராஜ்.
3: காணி நிலம் வேண்டும், அதில் காலம் காக்கும் விதை வேண்டும், மண்ணின் மரபு மாறாமல் என் மக்களின் பசி தீர வேண்டும் என்று பாரதியாரின் வரிகளை எடுத்துக்காட்டாக கொண்டு என் உரையை துவங்குகிறேன். மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும், எதிர்த்தரப்பினருக்கும் மற்றும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பாரதி அன்று காணி நிலம் கேட்டார். எதற்காக? பன்னாட்டு நிறுவனங்களின் விலையுள்ள விதைகளை விதைப்பதற்காகவா, அல்ல நம் பாட்டன் பூட்டன் பாதுகாத்து தந்த பாரம்பரிய விதைகளை விதைப்பதற்கா என மரபு மாறாத விதைகளை மண்ணின் பலம் என வாதிட வந்துள்ளேன். விதை என்பது வெறும் தானியமல்ல, அது ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறைக்கு தரும் ரகசியம். அக்காலங்களில் கோயில்களில் கோபுரம் இருந்ததே, இதற்காக

0: அழகிற்காகவா அல்ல ஆன்மீகத்திற்காகவா? இல்லை, தானிய விதைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதற்காகவே தானியங்களை கோபுரங்களில் சேகரித்து வைத்தான் பண்டைய தமிழன். ஹைபிரிட் விதைகளோ ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த இயலும். இதனால் விவசாயிகளுக்கு செலவே அதிகரிக்கும். ஆனால் பாரம்பரிய விதையோ அடுத்த வருடம் வரை சேமித்து வைக்க இயலும், அதனுடைய பண்பு மாறாமல். ஹைபிரிட் ரகங்களில் இருப்பது வெறும் வெற்று சத்துக்கள். ஆனால் மாப்பிள்ளை சம்பா நரம்பு மண்டலத்தையும் கருடன் சம்பா ரத்த சொகையும் குணமாக்கும் தன்மை கொண்டவை. நாம் உணவு மருந்தா சாப்பிட்ட காலம் போய் இன்றைக்கு மருந்தையே உணவாக சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கு இருக்க பயிர்கள் எல்லாம் சிறு மழைக்கே படுத்து விடுகின்றன. ஆனால் நம் மண்ணின் பூங்கார் வெள்ளத்திலும் குழிவெடித்தான் வளர்ச்சியிலும் நிலைத்து நின்று மகசூல் தரும் வல்லமை கொண்டதாக இந்த ஆண்டு 2026 கூட அதிக மகசூலை தருகின்றன. பாரம்பரிய விதைகள் மண்ணின் நுண்ணுயிர்களோடு நட்பு பாராட்டுபவை. குறைவான உரமும் பூச்சி மருந்துமே பாரம்பரிய விதைகளுக்கு போதும். சத்துக்களும் சரி சுவையும் சரி இதில் மட்டுமே அதிகம் உள்ளது. அது மட்டுமா, இந்தியாவின் புகழ்பெற்ற நெல் ஆய்வாளர் டாக்டர் ஹாரிச் ரிச்சாரியா நம் நாட்டு ரகங்கள் ஹைபிரிட் ரகங்களை விட அதிக மகசூல் தரும் திறன் கொண்டவை என தரவுகளுடன் நிரூபித்துள்ளார். ஹைபிரிட் விதைக்கு 1 கிலோவுக்கு சுமார் 3000 முதல் 5000 லிட்டர் தண்ணீர் தேவை. ஆனால் பாரம்பரிய விதைக்கோ அதிலிருந்து 30 முதல் 40% குறைவான தண்ணீரே போதுமானது. அடுத்து, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, பூங்கார், குடவாழை, காட்டியானம், கருங்குறவை, நவரை, சோலை, குருவை, குழிவெடிச்சான், கிச்சடி சம்பா, குதிரைவால் சம்பா, சித்திரைக்கார், முருங்கைவார், நொறுங்கன், நீலன் சம்பா, தங்க சம்பா, விடன் சம்பா, செம்பாலை, பெருங்கார், இன்னும் எவ்வளவோ இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகள் உள்ளன.
1: எல்லாரும் பாரம்பரிய விதைக்கு மாறினால் 140 கோடி பேருக்கு சோறு போட முடியுமா சிவராஜ்?
0: நிச்சயமாக. இன்று இந்தியாவில் உற்பத்தியாகும் தானியங்களில் 30-40% வீணாக்கப்படுது. நமக்கு தேவை அதிக உற்பத்தி அல்ல, சத்து நிறைந்த உற்பத்தி, அப்புறம் சரியான விநியோகம். சத்து இல்லாத உணவு அதிகம் சாப்பிட்றதை விட சத்துள்ள உணவு அளவாக உண்பதே ஆரோக்கியமான இந்தியாவை வழிவகுக்கும். இறுதியாக, நெய்தல் நிலத்து நெல்லும் நம் மருது நிலத்து மனமும் 1000 ஆண்டு கடந்தும் எம் அடையாளம் சொல்லும் விதையும் என 3000 ஆண்டு வரலாறு கொண்ட நம் நெல் ரகங்களை 30 ஆண்டுகால ஹைபிரிட் முகத்தால் நாம் தொலைக்கலாமா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சீராக விளக்கம் சொன்ன சிவராஜ் அவர்களுக்கு நன்றி. ஹைபிரிட் விஷமல்ல விதை அப்படின்னு பேச வராரு நம்ம ரித்தோஸ்.
2: இந்த அவையின் மாண்புமிகு மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தமிழின் நெஞ்சங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நேயர்களே, உன்னை யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு 5G காலத்தில் இருக்கோம். மாட்டு வண்டியில் போன நாம இன்னைக்கு மெட்ரோ ரயிலையும் விமானத்திலையும் மாறிட்டோம். அப்படி இருக்கும்போது இன்னும் விவசாயி மட்டும் ஏன் இன்னும் பழைய முறையிலே இருக்கணும்? இதுக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் இயற்கை. பெருகி வரும் மக்கள் தொகையோட பசியை தீர்க்கவும் விவசாய கஷ்டத்தை போக்கவும் லாபத்தை அள்ளி கொடுக்கவும் வந்திருக்க ஒரு நவீன வரப்பிரசாதம் தான் இந்த ஹைபிரிட் விதைகள். இந்த விதை தான் விவசாயின் எதிர்காலம் என்பதை உரக்க சொல்ல நான் இங்கே இருக்கேன். நண்பர் சிவராஜ், பாரம்பரிய விதைகளை பற்றி பெருமையாக பேசலாம், ஆனால் 1 ஏக்கரில் அது கொடுக்கும் விளைச்சல் எவ்வளோ எவ்வளோ இருக்கு நடுவரையா? 10 மூட்டை கிடைப்பதே பெரிய விஷயம். ஆனால் இங்கே நம்ம ஹைபிரிட் விதையை 20 முதல் 30 மூட்டையை வர வாரி கொடுக்குது. விவசாய நிலங்களில் சுருக்கி வரும் இந்த சூழலில் குறைந்த இடத்துல அதிக மகசூல் எடுப்பது தான் புத்திசாலிதனம். மக்கள் தொகை பெருகி வரும் இந்த காலத்தில் 150 கோடி அதிகமான இந்தியர்களுக்கு பசியை தீர்க்கவும் வெறும் நாட்டு விதைகள் மட்டும் போதாது ஐயா. பசுமை புரட்சிக்கு பிறகு நம்ம தண்ணீரவே அடைந்திருக்கோம். அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஹைபிரிட் ரகங்கள் தான். பாரம்பரிய விதையை வளர்க்க 6 மாதம் ஆகும் என்றாலும் நம்ம ஹைபிரிட் விதையை 3-4 மாதங்களில் அறுவடைக்கே தயாராகும். விரைவாக அறுவடை செய்வதால 1 வருடத்தில் 1 பயிர் பதிலாக 3 பயிர்களை விவசாயியால் போட முடியுது. இது விவசாயியின் வருமானத்தை இரட்டிப்பாகவும் ஆக்குது. சந்தைக்கு போகும்போது ஒரு தக்காளி சின்னதாகவும் ஒரு தக்காளி பெருசாகவும் இருந்தால் வியாபாரி எடுக்க மாட்டாங்க. இதே ஹைபிரிட் ரகங்களை விலையும் காய்கறி பழம் எல்லாமே ஒரே அளவில் நிறத்தில் தரத்தில் இருக்கும். இது ஏற்றுமதிக்கும் பெரிய சந்தைகளுக்கும் மிக ஏற்றதாக இருக்குது. இப்போ ஹைபிரிட் பழங்க விரைவில் அழுகி போகாது. இதனால் விவசாயிக்கு சேதார குறைவும் இல்லை, லாபமும் கூடல். எதிரணி நண்பர்கள் சொல்வாங்க, விதைக்கு திரும்பி பயன்படுத்த முடியாது, ஒவ்வொரு முறையும் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு. ஆனால் ஒரு விவசாயி விதையை போட்டு முதலீட்டை விட அவர் கிடைக்கும் விளைச்சல் பல மடங்கு அதிகம். இது ஒரு தொழில் முனைவர் போல நம்ம பார்க்க வேண்டும். செல்போனை ஒவ்வொரு முறையும் அப்டேட் செய்வது போல தற்போதைய விதைகளை புதிய காலத்துக்கும் புதிய தட்பவிட்ட நிலைக்கும் ஏற்ற விதைகளை வாங்கி விளைப்பது அடையாளம். நடுவர் ஐயா அவர்களே, இப்போது இந்தியாவில் 731 அதில் தமிழ்நாட்டில் 39 வேளாண் ஆராய்ச்சி நிலையங்கள் செயல்பட்டு வருது ஐயா. இது முக்கியம் எதுக்குன்னா ஹைபிரிட் விதைகளை மேம்படுத்தவும் பூச்சி நோய் போன்ற பிரச்சனைகளை வராமல் அதிக மகசூல் தரும் விதைகளை கண்டுபிடிக்கவும் தான் ஐயா இருக்குது. நடுவர் அவர்களே, பாரம்பரிய விதை என்பது அருங்காட்சியில் வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஆனால் விவசாய வீட்டில் அடுப்பில் எரிய வேண்டுமானா அவனுக்கு கை கொடுப்பது ஹைபிரிட் விதைகளே. பழைய பெருமை பேசி பயனில்லை. 1 ஏக்கரில் 10 மூட்டை எடுத்து விவசாயி எப்படி தான் தன் கடனை அடைப்பார், தன் பிள்ளையை படிக்க வைப்பார்? பொருளாதாரியாக பார்த்தா பாரம்பரிய விதை தான் விவசாயியின் பின்னிக்கே தள்ளுது. நடுவர் அவர்களை இறுதியாக ஒன்று சொல்கிறேன், நாம் இங்கே விவாதிப்பதே வெறும் விதையை

0: பற்றி மட்டுமல்ல, பல கோடி மக்களின் வாழ்வாதாரத்தை பற்றி பல பேருமே பேசிக்கொண்டே விளைச்சல் இல்லாத விதையை விதைத்து தேசத்தை பசி பிணியில் தள்ள நமக்கு உரிமை இல்லை. ஒரு விவசாயி கண்ணீர் சிந்தி ஒரு ஏழை உணவில்லாத வாடுவதும் இந்த நாட்டுக்கு அழகல்ல. அறிவியல் வளர்ச்சி தழுவும் ஹைபிரிட் ரக விதைகளை மூலம் அதிக மகசூல் எடுத்து நாட்டுக்கு உணவு உற்பத்தியில் தண்ணீரவே அடைக்க செய்வதே காலத்தின் கட்டாயம். தனி ஒருவனுக்கு உணவினை எனில் ஜகத்தை அழித்திடும் என்றார் மகாகவி பாரியா. அந்த புரட்சி கவிஞர் வரிக்கு உயிர் கொடுக்கும் என்றால் ஒரு மனிதன் பசியோடு உறங்கக்கூடாது. அப்படி பசியில்லாத பாரதத்தை படைக்க விவசாயின் கையில் லாபத்தை கொடுக்கவும் மக்களின் வயிற்றில் சோரிடவும் ஹைபிரிட் ரக விதைகளே ஒரே தீர்வு என கூறி வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி ரிதோஷ், உங்களுடைய வலிமையான கருத்துக்களுக்கும் ஆளுமைமிக்க வாதங்களுக்கும். மிக சிறந்த வாதங்கள். ஸ்ரீகாந்த் கூறியது போல பாரம்பரிய நல்தான் உடலுக்கு வலிமை தரும் மற்றும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தரும் என்பது வரவேற்கக்கூடிய கருத்து. ஏன்னா அப்போ உள்ள மக்களுக்கும் இப்போ உள்ள மக்களுக்கும் உடல் வலிமை என்பது மிகவும் வேறுபட்டுள்ளது. காரணம் நமது உணவு பழக்க வழக்க முறையே. அடுத்து சிராஜ் சொன்னார், பாரம்பரிய நெல் தான் 100க்கும் மேலே இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம அயல்நாட்டில் ஹைபிரிட் விதைகளுக்காக கையெழுந்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது ஒரு பாராட்டக்கூடியான வாதம். சரி, இப்போ நம்ம ஹைபிரிட் விதைக்கு வந்தோம்னாக்கா, சரவணன் அழகாக சொன்னார், இப்போ இருக்கிற மக்களுக்கு தேவையான குறைந்த நேரத்தில் உணவு கொடுப்பதற்கு ஹைபிரிட் விதையால் தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியாக ரித்தோஸ் ஒன்று சொல்லியிருந்தார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆராய்ச்சிகளையும் ஹைபிரிட் விதையை நோக்கி தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். 100ல் 10% பேர் தான் பாரம்பரிய நெல் யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க எல்லாருமே ஹைபிரிட் தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, நம்ம முடிவுக்கு வருவோம். அதாவது பசுமை புரட்சி ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு சோறு போடவும் இந்தியா தண்ணீர் வாடி வச்சதும் விவசாயிகளுக்கு லாபத்தை தந்ததும் ஹைபிரிட் விதை மட்டுமே. இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் தேவை ஹைபிரிட் விதைகள் என கூறியும் இனிமே வர காலத்தில் கண்டிப்பாக மக்களும் விவசாயிகளும் பாரம்பரிய விதைகளை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் உள்ளது. இப்போதைய சூழ்நிலைக்கு விவசாயிகளையும் அவங்களுடைய வருமானத்தையும் கருத்தில் கொண்டு ஹைபிரிட் விதைகளே சிறந்தவை மற்றும் விவசாயிகளுக்கு ஏற்றவை என கூறி இவ்விவாத மன்றத்தை இனிதே முடிவு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விவசாயிகளுக்கு நல்லது பாரம்பரிய விதைகளா அல்லது ஹைபிரிட் விதைகளா என்பது குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் வழங்கிய விவாத நிகழ்ச்சி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் அத்திப்பழ சாகுபடி முறைகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அத்தி மரங்கள் 6 முதல் 8 மீட்டர் வரை வளரக்கூடியவை. அத்தி மரத்தின் வேர்கள் ஆழமற்றவையாகும். மண்ணில் உள்ள உப்புத்தன்மைக்கேற்ப வளரும் தன்மையுடையது. குறிப்பாக லேசான மணல் கலந்த மண்ணில் பயிரிடும் பொழுது வேர்கள் நூற்புழுக்களுக்கு உணர்திறன் கொண்டவைகளாக இருக்கிறது. தண்டு மற்றும் இலைகளின் அமைப்பு. இலைகள் பச்சை நிறத்திலும் பெரியதாகவும் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்குகளாக இருக்கும். பழங்கள் சிறியதாக இருக்கும். மண் மற்றும் தட்பவெப்ப நிலை. காரத்தன்மை இல்லாத களிமண் மற்றும் நன்கு வடிகால் வசதி கொண்ட செம்மண் அத்திமர சாகுபடிக்கு ஏற்றது. மண்ணின் கார அமிலத்தன்மை 7-8 ஆகவும் 1 மீட்டர் மண் ஆழமும் இருக்க வேண்டும். வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாகும். குளோரைடு மற்றும் சல்பேட் உப்புகளை தாங்கி வளரக்கூடியது. மித வெப்ப மண்டல மரமாகும். அத்திமரத்தின் வளர்ச்சிக்கு உகந்த வெப்பநிலை 15.5 முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த வெப்பநிலையான 9.5 முதல் 12 டிகிரி செல்சியஸ் வரை தாங்கி வளரும். அத்திப்பழ வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சிக்கு வறண்ட காலநிலை அவசியமாகிறது. அதிக ஈரப்பதம் மற்றும் குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் பழவெடிப்பு மற்றும் தரம் குறைந்த பழங்களே கிடைக்கும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாகும் பொழுது பழவெடிப்பு ஏற்படுகிறது. ஏப்ரல் ஜூன் மாதங்களில் வெப்பம் மற்றும் வறண்ட காற்றுள்ள பகுதிகளில் மரங்கள் நன்கு செழித்து வளர்கிறது. இனப்பெருக்கம். தண்டு, குச்சிகள் மற்றும் ஒட்டுக்கட்டுதல் மூலம் அத்தி இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. பொதுவாக கடின தண்டு குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. கடின தண்டு குச்சிகளின் அளவு 20 முதல் 30 சென்டிமீட்டர் நீளமுள்ள 0.5 முதல் 0.7 சென்டிமீட்டர் தடிமனும் இருக்க வேண்டும். ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் 1 அல்லது 2 வயதுடைய தண்டுகளை IBA என்ற வளர்ச்சி ஊக்கிகளில் நனைத்து பாலித்தீன் பைகளில் நடவு செய்ய வேண்டும். பனிப்படல அறைக்குள் வைக்கப்படும் குச்சிகள் 3 முதல் 4 வாரத்தில் வேர்கள் வளர்கிறது. மழைக்காலங்களில் 6-8 மாதமான வேர்க்குச்சிகளை நடவு செய்யலாம். நிலம் தயாரித்தல் மற்றும் நடவு செய்தல். நடவு செய்வதற்கு முன்பு நிலத்தை நன்கு உழுது சமன்படுத்த வேண்டும். நடவு செய்வதற்கு குறைந்தது 1 மாதத்திற்கு முன்பு 60 சென்டிமீட்டர் அளவுள்ள குழிகளை எடுக்க வேண்டும். 5 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். வறண்ட பகுதிகளில் இடைவெளி குறைந்து நடவு செய்ய வேண்டும். நடவு ஆழம் 2 முதல் 4 அங்குலம் வரை இருக்க வேண்டும். செடிகளை செங்குத்தாக வைக்க வேண்டும். வேர் சேதத்தை தவிர்க்க குச்சிகளை கவனமாக கையாள வேண்டும். செடிகளுக்கு உரமிடுதல் பொதுவாக மண்ணின் வகை, ஊட்டச்சத்து அளவுகள் மற்றும்

0: பயிர் தேவையை பொறுத்தது. மண்ணின் கார அமிலத்தன்மைக்கு 6 குறைவாக இருந்தால் செடிகளில் பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் சுண்ணாம்பு சத்து இட வேண்டும். வறண்ட பகுதிகளில் வளரக்கூடியது என்பதால் குறைவான நீர்ப்பாசனம் போதுமானது. லேசான மலன் கலந்த மண்ணில் வறண்ட வெப்பநிலை நிலவும் பகுதிகளில் நடவு செய்தால் நடவு செய்த 2 வருடங்கள் வரை மற்றும் வறண்ட காலத்தில் அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கோடை காலங்களில் அதாவது மே ஜூன் மாதங்களில் அத்தி செடிகளுக்கு 4-5 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெயில் காலங்களில் சொட்டு நீர் பாசனம் மூலம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நாளைக்கு குறைந்தது 15-20 லிட்டர் நீர் விட வேண்டும். குளிர்காலங்களில் 10-15 நாட்கள் இடைவெளியில் நீர்ப்பாசனம் செய்யலாம். பருவமழை பெய்யும் காலங்களில் பழச்செடிகளுக்கு பொதுவாக நீர்ப்பாசனம் செய்யக்கூடாது. அறுவடை மற்றும் மகசூல். பழுக்கும் நிலைகளை பொறுத்து சுவை மாறுபடும். உண்ணும் தரத்திற்காக முழுமையாக பழுத்த பழங்களை அறுவடை செய்ய வேண்டும். பழங்களின் தோலின் நிறம் மற்றும் சதையின் உறுதித்தன்மை ஆகியவை பழங்களின் தரம் மற்றும் சேமிப்பு காலம் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாகும். தோலின் நிறம் மற்றும் சதை உறுதித்தன்மை ஆகியவை முக்கிய முதிர்ச்சி குறியீடுகள் ஆகும். பழுத்த பழங்கள் கழுத்து பகுதியில் சிறிது சுருங்கி மென்மையாக மாறும் பொழுது அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யும் பொழுது பழங்களின் காம்புகளிலிருந்து வடியும் பால் மிகவும் குறைவாக அல்லது பால் வராமலே இருக்க வேண்டும். பழத்தோல் வெடிப்பு, தண்டு சுருங்குதல், பூச்சிகளின் தாக்குதல் மற்றும் பழசிதைவு ஆகியவை இல்லாதவாறு பழங்கள் தரமாக இருக்க வேண்டும். நடவு செய்த 2 ஆண்டுகளுக்கு பிறகே பழங்கள் அறுவடை செய்ய வேண்டும். செடிகள் நடவு செய்த 3 ஆண்டிலிருந்து சீரான மகசூல் கிடைக்கும். பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய 2 மாதங்களில் முக்கிய அறுவடை காலமாகும். கோடை காலம் வரை அறுவடை செய்யலாம். பொதுவாக பழங்கள் 2-3 நாட்கள் இடைவெளியில் கைகளால் அறுவடை செய்ய வேண்டும். ஒரு மரத்தின் மகசூல் 180-360 பழங்கள். நன்கு பராமரித்தால் 1 ஹெக்டேருக்கு 12 டன் பழங்களை அறுவடை செய்யலாம். அறுவடைக்கு பிறகு பழ அழுகல் நோயானது ரைசோபஸ் பூஞ்சானத்தினால் ஏற்படுகிறது. அறுவடை பின்சார் மேலாண்மை. பழங்களை தொலைதூரத்திற்கு கொண்டு செல்ல ஏற்றதல்ல. பழத்தின் வாய்ப்பகுதி திறந்திருந்தால் அறுவடைக்கு பிறகு பழங்கள் எளிதில் உடைந்து வீணாகிவிடும். நன்கு பழுத்த பழங்கள் தொலைதூர சந்தைகளுக்கு எடுத்து செல்வதற்குள் வீணாகிவிடும். எனவே பழங்களை நன்கு பழுக்கும் முன்னரே அறுவடை செய்ய வேண்டும். நன்கு பழுத்த பழங்களை உள்ளூர் சந்தைகளிலேயே விற்கலாம். சரியான பழுத்த நிலையில் பறிக்கப்படும் பழங்களை அறுவடை செய்த 6 மணி நேரத்திற்குள் 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 20 நாட்கள் வரை சேமித்து வைக்கலாம். இதேபோல் பழங்களை 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 7 நாட்களும் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 2-3 நாட்களும் சேமித்து வைக்கலாம். அதிகமாக உற்பத்தியான பழங்களை உலர்த்துதல் முறையில் உலர்த்தி 10-12% ஈரப்பதத்துடன் பழங்களை சேமிக்கலாம். தரம் பிரித்தல். 50 கிராம் எடை கொண்ட பழங்கள், 40-50 கிராம் எடை கொண்ட பழங்கள், 30-40 கிராம் எடை கொண்ட பழங்களாக தரம் பிரித்து 12 துளைகளை கொண்ட 3 அடுக்குகள் CFB அட்டை பெட்டிகளில் 56 பழங்கள் 2 அடுக்குகளாக, அதாவது 7 பழங்கள் ஒரு வரிசையில் 4 வரிசைகளாக அடுக்கலாம். இவ்வாறு அத்திப்பழ சாகுபடி பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருவது சச்சின் திரைப்படத்திலிருந்து, விஜய் மற்றும் வடிவேலு குரலில்.
1: எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூபிஸ்தானு.

0: ഇത് പാട്ട്.
1: நேரம் 8:05 நிமிடம் 45 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் திப்பு மற்றும் கோபிகா பூர்ணிமா குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.

நேர்களுக்கு ஒரு மின்தடை அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. மின்தடை நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை. மின்தடை அறிவிக்கப்படும் இடங்கள் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட்டை, மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகர் பகுதி மற்றும் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளூர் நகர், பெருமாள் கோவில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி, எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை, கருவூலம் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன் ஆகிய இடங்களில் மின்தடை. குமரகுருவள்ளம் அதனை சுற்றியுள்ள பகுதி, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், காமராஜ் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி, வைஷியால் வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ்எஸ் பிள்ளை வீதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, மார்டின் வீதி, ஆம்பூர் சாலை வீதி பகுதி, செஞ்சி சாலை பகுதி, குருசுகுப்பம் முழுவதும் வாழைக்குளம் அதனை சுற்றியுள்ள பகுதி, வைத்திக்குப்பம், எஸ்பி பட்டேல் சாலை, ஒயிட் டவுன், அங்காளம்மன் நகர், பஜனை மடம் வீதி, அம்பலவாணர் நகர், புது தெரு, ஒத்தவாடை வீதி, கணேஷ் நகர், அம்பேத்கர் நகர், ஸ்டாலின் நகர், அரவிந்தர் கார்டன், கலைவாணர் வீதி, பட்டினத்தார் தோட்டம், சுராமி குடியிருப்பு தெற்கு, ராமலிங்க நகர், கோவிந்தசாலை முழுவதும் மற்றும் இ பஸ் சார்ஜிங் ஸ்டேஷன்.

8:12:37 திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீபிரசாத் மற்றும் எம்எல்ஆர் கார்த்திகேயன் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசை.

அமைதியாக மனம் அலைப்பாய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். அலைப்பாய்ந்தபடியே மனம் மேலும் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தது. அழகிய கவிதையோட திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வெயில் திரைப்படத்திலிருந்து சுஜாதா மற்றும் திப்பு குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் 8:27:04 ஆயிற்றுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இந்த வரிகளை கேளுங்களேன். மழை சிந்தும் தேன்துளியில் அட இல்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன், என் வாழ்க்கைக்கொரு விடைதான். இந்த அழகிய வரிகள் குட்லே கான், அந்தோனிதாசன் மற்றும் வருண் பரந்தாமன் குரலில் ஹிப்ஹாப் தமிழாவின் இசையில் கேட்டு மகிழாம் நேயர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையின் திரை இசை.

நேரம் 8:32 முப்பத்தி இரண்டு நொடிகள் ஆயிற்றுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது நா முத்துக்குமார் அவர்களோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் வெலே ஷிண்டே குரலில்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை 6:10 என்னை தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள்.

எட்டு மணி 37 நிமிடம் 24 நொடிகள். திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது டி இமான் அவர்களின் இசையில் சசிதரன் மற்றும் பூஜா குரலில். பாடல் கேட்கலாம், மருது, திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:42 திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது டி இமான் இசையில் பென்னிதயால் குரலில். பாடல் கேட்கலாம் நேரலே.

நேரம் 8:47 9 ஆயிடுச்சுக்கு. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து டி மான் இசையில் ஸ்ரேயா கோஷல் குரலில் யுகபாரதி அவர்கள் வரிகளில். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசையின் திரை இசை.

உங்கள் செவிகளுக்கு மெல்லிய இசையின் பாடல்களை வழங்க இருக்கிறது சங்கீத வானிலை நிகழ்ச்சி. முதல் பாடலாக ஒலிக்க வருவது பிரதீப் குமார் குரலில் மேயாத மான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:34 நொடிக சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது கருப்பசாமி குத்தகைக்காரர் திரைப்படத்திலிருந்து பாம்பி ஜெய் ஸ்ரீ குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையின் சங்கீத வானிலை.

கண்களால் ஈர்க்கப்பட்டு மனதினால் ஒன்றுபட்டு உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல். சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மையிலே வரிசை.

என் விழிகள் தேடும் தூரம் வரை நீ மட்டும் வசிக்கிறாய். என் இதயத்தின் ரகசியத்தை என் மௌனம் மட்டுமே அறியும். நீ அறியாத என் காதலை என் கவிதைகள் தினமும் பேசும். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ராவணன் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குரலில்.

நேரம் 9:53 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. வானத்து நிலவை எட்ட முடியாது என தெரிந்தும் அதன் அழகை ரசிக்க தவறாத நட்சத்திரத்தை போல என் தூரமான காதலும் உன்னையே சுற்றி வருகிறது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் குரலில்.

0: சங்கீத வானிலை இனிதை நிறைவுற்றது நேயர்களே.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300

0: வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:30. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. தேனினும் இனிமையான பாடல்களை வழங்க இருக்கிறது எங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தேன்மழை. முதல் பாடலாக ஒலிக்க வருவது ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து, இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேரம் 10:50. தீன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் 10:47 நொடிகள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது எஜமான் திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

நேயர்களுக்கு ஒரு மின் தடை அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பரிசோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் மின்தடை. ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, செல்லான் நகர் அதனை சுற்றியுள்ள பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் அதனை சுற்றியுள்ள பகுதி, திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி அதனை சுற்றியுள்ள பகுதி, எஸ்வி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, அண்ணா சாலை, கருவூலம் சாலை, காந்தி வீதி, பாரதி வீதி, ஜமீன்தார் கார்டன்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது மூடுபனி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலை வரிசையில் தேன்மழை.

நேரம் 10:21. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

கண்களால் ஈர்க்கப்பட்ட மனதினால் ஒன்றுபட்டு உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தேன்மழை திரைப்படத்தில், தேன்மழை நிகழ்ச்சியில் ஜானி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

உன்னில் என்னை கண்டதால் இன்னவள் நீதானோ என்று நினைத்து என் கண்கள் உன்னை தேடின. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் தேன்மழை.

உன் ரசிகனாக காத்திருக்கிறேன், நீ செய்யும் எல்லாவற்றையும் ரசிக்க. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் குரலில். இணைந்திருங்கள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மேலே வரிசையின் தேன்மழையோடு.

0: நேரம் 10:45 தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருவது தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.
1: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம்

ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. தீன்மழையில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:54. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருவது சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: தேன்மழை இனிதே நிறைவுற்றது.

நேரம் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை, வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி, சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் வயலின், பி வி ஸ்ரீவத்சவா அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. 12:00 சித்திரம் வனம் கொடுக்கும் திருவக்கரை வக்காளியம்மன். சித்திரம் எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ் செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் விஜய் சிவா அவர்களின் பாட்டு. 4:00 திரைப்பட ஒளிச்சித்திரம் புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் கே பாலச்சந்தர். 5:00 பொன் மாலை பொழுது மஞ்சள் என்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கரும்பில் கலை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை இளைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

ஒளியின் மதியலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம், ஜெய்ஹிந்த்.